சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் கேட்டீர்கள். தொடர்ந்து வாணிஜெயராம் பாடியுள்ள ஸ்ரீ திருப்பூர சுந்தரி அஷ்டகம்.

நேயர்கள் இணைந்திருப்பது அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருக்கும் தெய்வீக ராகத்தில். நிறைவாக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெட்ஸிலும் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஷ்ட மாதம் 31 நாள், பராபவ ஆண்டு ஆணி மாதம் 2 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 16 தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் இனியதொரு மகிழ்வான நன்னாளாக அமையட்டும்.

0: இனி கேட்கலாம் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று

0: பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை மேற்கொண்டார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமையை தடுக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராதாபுரம் கால்வாய் பாசன தேவைக்காக இன்று முதல் 138 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெளி மாநிலத்திலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் விற்பனை செய்ய முயன்ற ஒருவரை காவல்துறை கைது செய்து 16 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கெப்பேவெர்டே அணிகளுக்கிடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம் எகிப்து அணிகளுக்கிடையேயான போட்டியும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கிடையேயான போட்டியும் டிரா ஆனது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM காலை தென்றல் நிகழ்ச்சி இணைப்பில் நான் உங்கள் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. காலை தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் குறளும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குறள் எண் 49 அதிகாரம் இல்வாழ்க்கை. குறள் அரணனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பதும் இல்லாயின் நன்று. விளக்கம் அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும். அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும். குறள் அரணனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. விளக்கம் அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும். அதுவும் மற்றவர் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும். கேட்டது குறளும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரைவுடன் குறள் எண் 49 அதிகாரம் இல்வாழ்க்கை.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் பி. ஜான் கென்னடி அவர்கள்.
2: நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை யாவும் நன்மையாக இருக்கட்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியுள்ளார்கள். இது தோல்வியாக இருக்கலாம், தவறவிட்ட வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது நடந்தவற்றிலிருந்து நாம் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு அதே தவறை மீண்டும் செய்யாமல் இருந்தாலே நல்லவை தொடரும். ஆனால் மீண்டும் அதே தவறை செய்தால் நல்லவை தொடராது. எனவே இனி நடப்பவை நல்லவையாக இருப்பதற்கு மன வலிமையும்

0: தன்னம்பிக்கையும் மிகவும் அவசியம். புகழ்பெற்ற விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் 80 வயதை தாண்டிய முதிய பருவத்தில் இருந்தார். அப்போது ஒருநாள் அவருடைய பிரம்மாண்டமான ஆய்வுக்கூடம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதாக செய்தி வந்தது. பதட்டமடையாமல் தன் மனைவியையும் அழைத்து கொண்டு சம்பவ இடத்திற்கு சென்றார். அங்கு சென்றபோது அந்த மாபெரும் கட்டிடம் சாம்பல் குவியலாக காட்சியளித்தது. அவருடைய மனைவி பதற்றமடைந்தார். ஆனால் எடிசன் சிரித்து கொண்டே அவரை அமைதிப்படுத்தினார். நடந்ததை பற்றி கவலைப்பட்டு என்ன பயன், இனி என்ன நடக்க வேண்டியதை பார்ப்போம் என்று கூறிவிட்டு மகனுடன் வீட்டிற்கு திரும்பினார். வீட்டிற்கு வந்ததும் மகனிடம், அது பழைய கட்டிடம், புதிய தேவைக்கேற்ப மாற்றி அமைக்க வேண்டும் என்று நான் நீண்ட நாட்களாக யோசித்து கொண்டிருந்தேன், இப்போது அதற்கான வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்று கூறியபடியே புதிய ஆய்வுக்கூடத்தின் வடிவமைப்பை ஒரு காகிதத்தில் வரையத் தொடங்கினார். இழப்பு மிக பெரியதாக இருந்தாலும் திரும்ப பெற முடியாததை பற்றி கவலைப்படாமல் அடுத்து செய்ய வேண்டிய காரியத்தில் அவர் ஆர்வத்துடன் ஈடுபட்டார். எடிசனின் தன்னம்பிக்கையை இது சிந்திக்க வைக்கிறது நமக்கு. இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற இந்த வரிகள் கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவும், நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தவும், எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைக்கவும் இது நமக்கு வழிகாட்டுகின்றன. ஒரு மாலை நேரத்தில் ஒரு சிறுவன் கையில் விளக்குடன் மரத்தடியில் கவலையுடன் அமர்ந்து கொண்டிருந்தான். அந்த வழியாக வந்த ஒருவர் சிறுவனின் கவலைக்கு என்ன காரணம் என்று கேட்டார். அதற்கு சிறுவன், நான் அடுத்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும், இருட்டாகிவிட்டது, என்னிடம் உள்ள இந்த விளக்கின் வெளிச்சம் 3 அடி தூரத்திற்கு மட்டுமே தெரிகிறது, இந்த விளக்கை நம்பி பல மைல் தூரத்தில் உள்ள அடுத்த கிராமத்திற்கு நான் எப்படி செல்வேன் என்பதுதான் என் கவலை என்றான். அதற்கு அந்த வழிப்போக்கர் இவ்வாறு கூறினார், உன்னுடைய விளக்கின் வெளிச்சம் 3 அடி தூரத்திற்கு மட்டுமே தெரியும் என்பது உண்மைதான், ஆனால் நீ உட்கார்ந்தபடியே விளக்கை பிடித்து கொண்டிருந்தால் 3 அடி தூரம்தான் தெரியும். அதே விளக்கை நீ கையில் எடுத்துக்கொண்டு நடக்கத் தொடங்கினால் பாதை முழுவதும் உனக்கு வெளிச்சமாக தெரியும் என்று கூறினார். அந்த விளக்கின் வெளிச்சத்தை நம்பி தன்னம்பிக்கையுடன் சிறுவன் நடக்கத் தொடங்கினான். இறுதியில் அவன் எதிர்பார்த்த அந்த கிராமத்தையும் அவன் சென்றடைந்தான். நடந்தவற்றை நினைத்து கவலைப்படாதே, இனி நடப்பவைகளை இறைவனிடம் ஒப்படைத்துவிடு, அவர் நம்மை நல்ல வழியில் நடத்துவார். கடந்த காலத்தை நினைத்து வருந்தாமல் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள்வோம். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழியை நாம் வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். நம்பிக்கையுடன் புதிய வெளிச்சத்தை காண்போம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் பி. ஜான் கென்னடி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இணைந்திருக்கிறோம் காலை தென்றல் நிகழ்ச்சியில். இனி கேட்கலாம் பக்தி பாடல்கள். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. காலை தென்றல் நிகழ்ச்சி தரவிருக்கும் பாடல் பி. சுஷீலா பாடியது.

அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார் என்கிறது திருவிவிலியம். நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் பாடல் ஜிக்கி பாடியது.

கோபம் வராத மனிதனே இல்லை எனலாம். எனினும் கோபத்தை தேவையற்ற நேரத்தில் பயன்படுத்துவதே எல்லா துன்பத்திற்கும் காரணம். இப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவர் கோபத்தை அடக்கிக் கொள்வார் என்றால் அவரே மிகச்சிறந்த பலசாலியாக கருதப்படுவார் என்கிறார் நபிகள் நாயகம். நிகழ்ச்சி தரவிருக்கும் பாடல் திருச்சி எஸ் எம் யூசுப் பாடியது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் காலை தென்றல் நிகழ்ச்சியில். கேட்கவிருக்கும் பாடல் எஸ் ஜானகி பாடியது.

0: நேர்களை நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்னைக்கு நாம என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்கவிருக்கிறோம் அதை பத்தின அறிவிப்பு. காலையில 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விளைக. காலை 7:30 முன் செல்லடா நிகழ்ச்சியில் பார்வை மாற்றுத்திறனாளி ஆராய்ச்சி மாணவர் பிரதீப் அவர்கள் வழங்கும் உரை. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலையில 11:30 வனப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி. மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர் ஆர் வெங்கடேசன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌவ்யா. மதியம் 2:30 ஊர்படுத்தலை நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள். பிற்பகல் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. சாயந்தரம் 5:00 சித்திரசேவானம் நிகழ்ச்சியில் கதைகளின் வழியே திருக்குறள். 6:00 பொன்மாலை இப்பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி இசை கேட்கவிருக்கிறோம். வேலுண்டு வினையில்லை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சரஸ்வதி சபதம் ஆத்தாவுன் கோவிலே அகத்தியர் ஞான குழந்தை தேவர் மகன் இந்த திரைப்படங்களிலிருந்து பக்தி இசை. இரவு 7:30 பிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி கண்ணோட்டம். தொடர்ந்து 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் தற்சார்பு இயற்கை முறை விவசாயம் குறித்த அனுபவ கருத்துக்கள். 9:15 மயிலருக்கு காலத்தை வென்று நின்று காவிய பாடல்களோடு நேர்களை இன்னைக்கு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேலைவாய்ப்பு முகாம் 2026. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மாணவர் நல மையம் வேளாண் துறையில் சிறந்த முறையில் பயிற்சி பெற்ற மற்றும் புதிய சிந்தனைகள் கொண்ட திறமையான இளைய தலைமுறையினரை முன்னணி நிறுவனங்களுடன் இணைக்கும் நோக்கில் வரும் 2026 June 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் மாபெரும் வேலைவாய்ப்பு திருவிழா 2026 நடத்த உள்ளது. கோயம்புத்தூரில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் காலை 9:00 முதல் மாலை 5:00 வரை இந்த முகாம் நடைபெறுகிறது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு உறுப்பு கல்லூரிகளில் இருந்து இளங்கலை வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் பொறியியல், தொழில்நுட்பம், முதுகலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்பு பயிலும் 2000-க்கும் மேற்பட்ட இறுதியாண்டு

இளம் பட்டதாரி மாணவர்கள் தங்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய ஆர்வத்துடன் பங்கேற்க உள்ளனர். எனவே திறமையான மற்றும் ஆற்றல் மிக்க புதிய பணியாளர்களை தேர்ந்தெடுக்க முன்னணி வேளாண் சார்ந்த நிறுவனங்கள், விதை, உரம் மற்றும் பண்ணை இயந்திரங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள், உணவு பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்கள், சுய வேளாண் தொழில் முனைவோர் நிறுவனங்கள், முன்னணி பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள், நிதி நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு முகமைகள் இந்த முகாமை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான தகுதி மாணவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். இந்த முகாமில் பங்கேற்க விரும்பும் நிறுவனங்கள் தங்களின் வருகையையும் காலி பணியிட விவரங்களையும் முன்கூட்டியே பதிவு செய்ய கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மாணவர் நல மைய முதன்மையரின் மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது 0422 என்ற முன் இணைப்புடன் 6611242 என்ற எண்ணிலோ நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என கோயம்

0: முதன்மையரின் மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது 0422 என்ற முன் இணைப்புடன் 6611242 என்ற எண்ணிலோ நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர் கேட்டுக்கொள்கிறார். பூதப்பாடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பருத்தி சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு நாளை முதல் பிரதி வாரம் புதன்கிழமை தோறும் ஈரோடு மாவட்டம் ஈரோடு விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மாசிப்பட்ட பருத்தி மின்னணு தேசிய வேளாண் சந்தை ஈநாம் மூலமாக மறைமுக ஏல விற்பனை நடைபெற உள்ளது. இம்மின்னணு ஏலத்தில் உள்ளூர் மற்றும் வெளி மாவட்ட மொத்த வணிகர்கள், அரவை ஆலை மற்றும் நூற்பாலை உரிமையாளர்கள் கலந்து கொண்டு கொள்முதல் செய்ய உள்ளதால் விவசாயிகளின் பருத்திக்கு போட்டி மூலமாக நல்ல விலை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே சமயம் விவசாயிகள் வெடித்து நன்கு மலர்ந்த பருத்தியினை அதிகாலை நேரத்தில் செடியிலிருந்து பறித்து நிழலில் நன்கு உலர்த்திய பின் அதில் கலந்துள்ள இலைச்சருகுகள், காய்ந்த சப்பை துண்டுகள், கொட்டு பருத்திகள் ஆகியவற்றை நீக்கிவிட்டு அதன் பின் ரகம் வாரியாக தனித்தனியாக பிரித்து சுத்தமான சாக்குகளில் நிரப்பி ஏல விற்பனைக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலம் தங்களது விளை பொருளுக்கு சரியான எடை, போட்டி விலை, விற்பனை தொகையில் எந்தவித பிடித்தமும் இன்றி விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் மின்னணு முறையில் நெஃப்ட் அல்லது RTGS மூலமாக தொகை வரவு வைக்கப்படும். எனவே விவசாயிகள் தேசிய வேளாண் சந்தையில் ஈநாம் திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் கேட்டுக்கொள்கிறார். கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் பொருட்களுக்கான ஏற்றுமதி ஆவணங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்த பயிற்சி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தில் 2 நாள் வேளாண் பொருட்களுக்கான ஏற்றுமதி ஆவணங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்து பயிற்சி வழங்கப்படுகிறது. இப்பயிற்சியில் உழவர்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், மகளிர், இறுதியாண்டு பட்டதாரி மாணவ மாணவியர், இதர பட்டதாரிகள், இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் பங்கேற்கலாம். இப்பயிற்சி வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தில் 18/6/2026 மற்றும் 19/6/2026 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. இந்த பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. இப்பயிற்சி பெற விரும்புவோர் business@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ 0422 என்ற முன் இணைப்புடன் 6611310 என்ற தொலைபேசி எண்ணிலோ 8226662 என்ற கைபேசி எண்ணிலோ 9994989417 என்ற கைபேசி எண்ணிலோ அழைத்து விவரங்களை அறியலாம் என கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர் கேட்டுக்கொள்கிறார். தொலைதூர கல்வி இயக்ககத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டப்படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026 மற்றும் 2027 ஆண்டிற்கான வகுப்புகள் அக்டோபர் மாதம் 2ஆம் வாரத்தில் துவக்கப்பட உள்ளது. இந்த பட்டப்படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ் வழியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கு கல்வி கட்டணம் உண்டு, விண்ணப்ப கட்டணம் உண்டு. இந்த பட்டயப்படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதைக்கடை வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்கள் ஆகலாம். சுய வேலைவாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு இயக்குனர் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயமுத்தூர் என்ற முகவரியிலும் அலைபேசி எண் 9442111048 என்ற அலைபேசி எண்ணிலும் 9489051046 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைத்து மேலும் விவரங்களை அறியலாம்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம்.

0: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
0: அல்லது
1: 8220469
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நீங்களே இன்று காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மற்றும் மராத்தான் ரன்னர் ஆர் வெங்கடேசன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: இப்ப 2-3 லோன் வாங்கிட்டேங்க. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடைசியா இப்ப 15 லட்சம் ரூபாய் எங்க குழு கொடுத்திருக்காங்க.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
3: ஏன்னா இதனோட கழிவுகளும் வேணும், நம்ம விவசாயத்துக்கு வேணுங்க. ஏன்னா ஒரே கழிவை பயன்படுத்த கூடாதுங்க. அதனால கோழி எல்லா கழிவுகளையும் ஒருங்கிணைத்துங்க, நல்ல மக்க வச்சு காட்டுக்கு பயன்படுத்திடுவோம்ங்க.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் தற்சார்பு இயற்கை முறை விவசாயம் குறித்த அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.
0: இன்று காலை 7:30 முன் செல்லடா நிகழ்ச்சியில் பார்வை மாற்றுத்திறனாளி ஆராய்ச்சி மாணவர் பிரதீப் அவர்கள் வழங்கும் உரை. காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே உழைக. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதி.

0: அறிவிப்பு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்கவுள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவி அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவணப்படங்கள், குறும்படங்கள், அனிமேஷன் படங்களுக்கான சர்வதேச திரைப்பட விழாவை மும்பையில் நேற்று அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். கதை சொல்லல், படைப்பாற்றல், தொழில் முனைவு ஆகியவற்றுக்கான உலகளாவிய மையமாக இந்தியா உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். நமது நாட்டின் திரைப்பட மற்றும் ஆவணப்பட கதைகள் உலக அளவில் பார்வையாளர்களை ஈர்க்கும் திறனை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் படைப்பாற்றல் மிக்க திறமையாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறை கடந்த ஆண்டு 9% வளர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் ஊடகம் இத்துறையில் மிகப்பெரிய பிரிவாக உருவெடுத்து முதல் முறையாக 1,00,000 கோடி ரூபாய் வருவாயை கடந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில் 1,900,000-க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியிடப்பட்டதாகவும், அதன் மூலம் திரையரங்கு வருவாய் 16% அளவிற்கு உயர்ந்ததாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 10 மற்றும் 12 வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு மாணவரையும் சமூக பொறுப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டியது நமது கடமை என்று அவர் கூறினார். கல்விக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த மாநில அரசு தயாராக உள்ளதாக திரு அருண்ராஜ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி, வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோரும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தகைய குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை எந்த சமரசமும் இன்றி சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று கூறினார். இது தொடர்பான விழிப்புணர்வு இயக்கங்களும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் மாநில அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியை தடுக்க மாநில அரசு உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். சேலம் மற்றும் தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தொப்பூர் மலைப்பாதை உயர் பாதுகாப்பு மிக்க சிறப்பு வழித்தடமாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் 41% முடிவடைந்த நிலையில் திட்டமிட்டபடி 2028 மார்ச் மாதம் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என்றும், இதன் மூலம் அப்பகுதியில் விபத்துகள் குறையும் என்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்ட இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசுலு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு நிறைய ஆக்சிடென்ட்ஸு குறையும், ஆக்சிடென்ட்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு எங்களோட நம்பிக்கை. அதுக்காக தான் நிறைய இந்த டிசைன்லேயே வந்து நம்ம ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து எலிவேட்டட் காரிடோர், 3.68 கிலோமீட்டர்ஸ். அதுதான் இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப ஸ்பெஷல்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில்

0: பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வியை தொடர வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97 90 98 23 94 அல்லது 97 88 85 85 80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தமிழகத்தில் நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தேனி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐ விடுத்த கோரிக்கைக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சி புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தலைமையில் நடைபெற்றது. குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு உறுதிமொழியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் அனைத்துத்துறை அரசு அலுவலர்களும் ஏற்றுக்கொண்டனர். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4 7-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினோர் பிரிட்டனின் கேமரோன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்குத்துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரம் 6:55. மருத்துவமனையின் நலமே விளைக.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
5: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாவே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
6: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விளைக இந்த நிகழ்ச்சியில தினம் தினம் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பாக்க போற டாபிக் வந்து தைராய்டை பத்தி தான். எல்லாருமே ஹைப்போ தைராய்டு

0: அதாவது உடல் பருமன் ஆகிறது, TSH அப்படின்ற லெவல் வந்து அதிகமாகிற ஹைப்போ தைராய்டிசம் பத்தி தான் வந்து நம்ம பேசிட்டே இருக்கோம். இன்னொரு இதுக்கு ஆப்போசிட் சைடான ஹைப்பர் தைராய்டிசம் பத்தி பேசுறது கிடையாது. இதுல T3 T4 லெவல்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்கும். அதுதான் வந்து ஹைப்பர் தைராய்டிசம். எக்ஸசிவ் தைராய்டு ஹார்மோன் செக்ரேஷன் தான் வந்து ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா வெயிட் கம்மி ஆகுறது, ரொம்ப படபடப்பாகுறது, பால்பிட்டேஷன் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஹைப்பர் தைராய்டிசம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, ஹைப்பர் தைராய்டிசம் தான் என்ன டாக்டர் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, பசி அதிகமா இருக்கும், சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அப்சர்வ் ஆகாம ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, ரொம்ப பதட்டம் இருக்கும், ரொம்ப வியர்க்கும். சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கை கால் மட்டுமே அதிகமா வியர்க்கும். பாடி ஃபுல்லாவும் வந்து அதிகமான எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் இருந்தா கூட ஹைப்பர் தைராய்டிசம் ஒரு காரணம் தான். கை கால்கள் நடுக்கம் இருக்கும், ரொம்ப டயர்டா இருப்பாங்க, அடிக்கடி பவல் மூவ்மெண்ட்ஸ் அதாவது மோஷன் போகணும், மோஷன் போறாங்களோ இல்லையோ பட் ஒரு அர்ஜென்சி எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். பீரியட்ஸ் டைம்லயும் சம் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும். அண்ட் தைராய்டு கிளாண்ட் பாத்தீங்கன்னா, நம்ம கழுத்து பகுதியில பட்டர்ஃபிளை ஷேப்ல இருக்கிறது தான் வந்து தைராய்டு கிளாண்ட். இந்த தைராய்டு கிளாண்ட்மே கொஞ்சம் வீக்கம் அடைஞ்சு காய்டர் மாதிரியும் கண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப பல்ஜ் அவுட் ஆகும் இருப்பாங்க ஹைப்பர் தைராய்டிசம். இது எதனால அப்படின்னு சொன்ன மாதிரி T3 T4 அப்படின்ற ஹார்மோன்ஸ் வந்து அதிகமா பாடியில ரிலீஸ் ஆகுறதுனால நம்மளோட உடல்ல நடக்கக்கூடிய சராசரியா நிகழ்ற மெட்டபாலிக் ப்ராசஸ் அதிகரிச்சு ஹார்ட் ரேட்டும் சரி, பாடி டெம்பரேச்சரும் சரி, ஓவராலாவே வந்து ரொம்ப ஒரு ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் வந்து இந்த ஹைப்பர் தைராய்டிசம்ல இருக்கும். சரி டாக்டர், இது எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறதுனா, இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்தா நீங்க அப்கோர்ஸ் போய் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நமக்கு T3 T4 ஜாஸ்தியா இருக்கா, THS லெவல் ஜாஸ்தியா இருக்கா அப்படின்றது. சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க ரூல் அவுட் பண்ண வேண்டியது பிளட் டெஸ்ட். அப்புறம் ரொம்ப நாளா ஹைப்பர் தைராய்டிசம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா இது எதனால வருதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தைராய்டு கிளாண்டுக்குனே உரித்தான தைராய்டு கிளாண்டோட ஸ்கேன் நீங்க எடுத்து பாக்கலாம். அதுல ஏதாவது இன்ஃபிளமேஷன் ஆயிருக்கா, தைராய்டு ஐட்டிஸ் மாதிரி இருக்கா, காய்டர் மாதிரி இருக்கா, இல்ல நோடியூல்ஸ் மாதிரி ஏதாவது குரோத் இருக்கா அப்படின்றது எல்லாமே கிளியரா ரிவீல் ஆயிருக்கு. தைராய்டு இருக்கு ஆனா எதனால இருக்கு அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமா தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது எப்படி மேனேஜ் பண்றதுனா, ஆயுஷ் மருத்துவத்துல இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த மருந்துகள் நீங்க இன்டர்னலா எடுக்கலாம். உணவு முறையில பேலன்ஸ்டான டயட் எடுத்துக்கிறது, டீ காஃபி ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்ஸ், ரீஃபைன்டு சுகர், ப்ராசஸ்டு ஃபுட் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஹோல் கிரெயின்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், நல்லா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கோங்க. இயற்கை மருத்துவத்துல இருக்கிற நீரை வச்சு பண்ணக்கூடிய இந்த நீர் சிகிச்சையில ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றதா கோல்டு கம்ப்ரஸ், ஒரு நல்லா இந்த டர்க்கி டவல் மாதிரி இருக்கிறத நல்ல கோல்டு வாட்டர்ல டிப் பண்ணி கழுத்து பகுதியில ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்க தாராளமா வைக்கலாம். மண் குளியல்ல பாத்தீங்கன்னா கழுத்து பகுதியில மட்டுமே போடக்கூடிய மட் பேக்கும் சரி ஒரு பெரிய நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நீங்க வந்து ஃபாஸ்டிங் மாதிரி எல்லாம் இருக்கிற பர்சன் அப்படின்னா நல்லா ஃப்ரூட்ஸ் ஜூஸ் ஃபாஸ்டிங் மட்டுமே வாரத்துல ஒரு நாள் எடுத்தீங்கனாலும் ஹைப்பர் தைராய்டுக்கு பெரும் உதவியா இருக்கும். யோகா பயிற்சியில முக்கியமா பாக்குறது இந்த சவாசனம், வஜ்ராசனம், நாடி சோதன பிராணயமம், பிரம்மரி பிராணயமம், இந்த மாதிரி யோகா மற்றும் மூச்சு பயிற்சிகள் செஞ்சாலும் ஹைப்பர் தைராய்டிசத்தை நம்மளால தாராளமா கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர முடியும். அண்ட் இது இன்னும் சில விஷயங்கள் இன்டென்சிஃபைடா பாக்கணும்னா, கேபேஜ், காலிஃபிளவர், ப்ரோக்கோலி எல்லாம் ஹைப்போ தைராய்டிசம்க்கு எடுக்க வேண்டாம் சொல்லுவாங்க. நான் ஹைப்பர் இருக்கிறவங்க தாராளமா அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத அயோடின் சப்ளிமெண்ட் குள்ள போகாதீங்க. ரொம்ப நாள் தைராய்டு இருக்குன்னு நீங்க வந்து தைராய்டு ஹார்மோன் போட்டுட்டே இருந்தீங்கனாலும் ஹார்மோன் பில்ஸ் எடுத்துட்டே இருந்தீங்க, ஹைப்பர் தைராய்டிசம் அதை லீட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ ஃப்ரீக்வெண்டா உங்க தைராய்டு லெவல்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்ற ஒரு பிரச்சனையை அட்லீஸ்ட் நம்ம வராம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இருந்தாலும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாலும் ரெக்டிஃபை பண்ணிடலாம். இதே மாதிரியான இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி, சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஹாய், ஹலோ, குட் மார்னிங் கோயம்புத்தூர். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

நாடு பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் பேக் டு பேக் முழு சூப்பரான பாடல்கள் கேட்டோம். நாம கேட்ட முதல் பாடல் சேலம் விஷ்ணு படத்திலிருந்து இசை சங்கீதராஜன், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் தியாகராஜன். அடுத்த பாடல் பாட்டி சொலை தட்டதே திரைப்படத்திலிருந்து இசை சந்திரபோஸ், எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. இப்போ கேட்ட பாடல் மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா, கே ஜே யேசுதாஸ் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் டெய்லியும் ஒரு க்வெஸ்டின் இருக்கும். இன்னைக்கான கேள்வி, முழுக்க முழுக்க பெண்களால் நிர்வகிக்கப்படும் இந்தியாவின் முதல் சூரிய மின்சக்தி நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? முழுக்க முழுக்க பெண்களால் மட்டுமே நிர்வகிக்கப்படும் இந்தியாவின் முதல் சூரிய மின்சக்தி நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான சரியான பதிலை நீங்கள் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கில் சொல்லலாம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறு தேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ஸ்லோவோக்கியாவின்

0: உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை ஏற்றுக்கொண்ட பிரதமர், இந்தியா ஸ்லோவோக்கியா இடையேயான நட்புறவை இந்த விருது உறுதி செய்வதாகவும், இது 140 கோடி இந்திய மக்களின் கௌரவம் என்றும் தெரிவித்தார். இவ்விருது இந்தியா ஸ்லோவோக்கியா மக்களை ஒன்றிணைக்கும் நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றுக்கான சான்று என்று பிரதமர் கூறினார். இந்த கௌரவம் இரு நாடுகளிலும் எதிர்கால தலைமுறையினர் தங்களுடைய நட்பை தொடர்ந்து வளர்க்க ஊக்குவிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது பெற்றுள்ள திரு நரேந்திர மோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக அளவில் பிரதமர் பெற்றுள்ள 33வது விருது இது என்றும், இந்தியாவின் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கான ஆதாரமாக இது உள்ளது என்றும் கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. இதில் பங்கேற்று பேசிய மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், நடப்பாண்டு யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற தலைப்பில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். கொல்கத்தாவில் வரும் 21 தேதியன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின நிகழ்வையொட்டி முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் கூறினார். மக்கள் முன்பை விட நீண்ட காலம் வாழ்வதாக குறிப்பிட்ட அவர், இக்காலகட்டத்தில் ஆரோக்கியம், செயல்பாடு, சுயசார்பு ஆகியவற்றை உறுதி செய்வதே உண்மையான சவாலாகும் என்று தெரிவித்தார். உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துதல், மனநலனை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் முதுமை காலத்தில் உரிய முறையில் வாழ்வதற்கான வழிவகையை யோகா கற்றுத்தருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். ஜனநாயக நடைமுறைகள் மற்றும் நிர்வாகம் குறித்து இளையோர் புரிந்து கொள்ளுதல், கொள்கை விவாதங்கள், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து இளையோர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தயார் நிலைகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் பங்கேற்றார். அப்போது மாணவர்களுக்கான வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவற்றில் மாநில அரசின் ஏற்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாதுகாப்பு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் ஆகியவற்றுக்கு அவர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, அஞ்சல் துறை செயலாளர்கள், ஆயுதப்படை தலைமை இயக்குநர்கள், பாதுகாப்பு மற்றும் சுகாதார அமைச்சக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து சிபிஐயின் மனுவை விசாரித்த நீதிபதி சுரேந்தர் மோஹித் சிங் இதற்கு அனுமதி அளித்தார். காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட எஞ்சிய 10 குற்றம் சாட்டப்பட்டவர்களின் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் சிபிஐ 13 பேரை கைது செய்துள்ளது. அவர்கள் அனைவரும் தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்க உள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை,

0: புவிசார் அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 13,000 மேற்பட்டவர்கள் முதன்மை தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இறுதி தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் மதிப்பெண்கள், கட் ஆஃப் மதிப்பெண்கள், விடைக்குறிப்பு ஆகியவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று யுபிஎஸ்சி தெரிவித்துள்ளது. முதல்நிலை தேர்வு முடிவுகளை upsc.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மின்னணு முறையில் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் கடல்வழி போக்குவரத்தை தொடங்குவதற்கும் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் தீர்வு காணப்படாத பிரச்சினைகள் குறித்து 2 மாத கால பேச்சுக்களை தொடங்குவதற்கும் வழிவகை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முறைப்படி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அதன் விவரங்கள் வெளியிடப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சுங்க கட்டணமின்றி கப்பல்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. எனினும் எதிர்காலத்தில் கட்டணங்கள் விதிக்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என்று ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஆனால் இறுதி ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தரையில் இருந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இலக்கை நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக மேற்கொண்டது. ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளின்படி இந்த சோதனையின் நோக்கம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றிக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவின் மொஜாபேயில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே போர் விமானம் விபத்திற்குள்ளானது. இதில் பயணம் செய்த 8 உயிரிழந்தனர். மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. விபத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார், கேரளம் மற்றும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் மேற்கு பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், லடாக், சத்தீஸ்கர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின், கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டியும் டிராவில் முடிவடைந்தது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள்
2: உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில்தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில்தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
2: 12 நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: Washing powder, Nirma.

0: உங்களுக்கு தெரியுமில்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டு இருக்கோம். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நாம கேட்டிருந்த குவெஸ்டின், பெண்களால் நிர்வகிக்கப்படும் இந்தியாவின் முதல் சூரிய மின்சக்தி நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சென்னை மெட்சன்லிருந்து வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி வானிலை நிலவரம், கோயம்புத்தூர் இன்னைக்கு அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். திருப்பூரில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ், ஊட்டியில் அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சேலம்ல அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ், ஈரோட்டில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சென்னை மெட்சன்லிருந்து வந்திருக்க வானிலை நிலவரம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் பார்வை மாற்றுத்திறனாளி ஆராய்ச்சி மாணவர் பிரதீப் அவர்கள் வழங்கும் உரை.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, என்னோட காலேஜ் வாழ்க்கை நிகழ்வுகள் பத்தி சொல்ல போறேன். டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் வந்து என்ன கோர்ஸ் படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். பிஓ பிஸ்னஸ் ப்ராசஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில் பார்த்தேன். இப்போது சிலபஸ் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காமர்ஸ் ரிலேட்டடாக இருந்துச்சு எனக்கு. இப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே போனதுமே வந்துட்டு கோர்ஸ் சிலபஸ் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு, பிடிச்சிருந்தது, இன்ட்ரெஸ்டடும் இருந்துச்சு. அதனால தான் ஜாயின் பண்ணலான்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டேன். சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நியூவாக இருந்துச்சு. எப்படி படிக்கணும், மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்துட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் படிப்பேன். பிடிஎஃப் இல்லை இமேஜ் அந்த ஃபார்மேட்டில் தான் படிப்பேன். நான் தமிழ் மீடியத்தில் படித்ததுனால இங்கிலீஷில் இருக்கும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக பழகிடுச்சு. அப்புறம் நான் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்விடியோ யூஸ் பண்ணுவேன் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போது ப்ராக்டிக்கல் படிக்கிறதுக்கு, இப்போ எக்ஸல் அந்த மாதிரிலாம் கற்றுக்கிறது அப்படின்னா என்விடியோன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் சிஸ்டமில், அது யூஸ் பண்ணி தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். எக்ஸாம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதில் நான் படிக்கிறதுக்கெலாம் வந்து மேக்ஸிமம் ட்ராவல் டைம் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போது லைக் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை எங்கேயாச்சும் வெளியில் போகும்போதோ ட்ராவல் டைமில் வந்து கொஞ்சம் அப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் எக்ஸாம்ஸ்க்கெலாம். படிக்கும்போது டிஃபிகல்ட்டி எதுவும் இல்லை, மேக்ஸிமம் நான் வந்து புரிஞ்சு படிச்சிருவேன் எந்த கண்டென்ட்டாக இருந்தாலுமே. இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், லைக் எக்ஸல், அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸு, ஆர் ப்ரோக்ராமிங், அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறையா சிஸ்டமில் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் நான். எப்படி யூஸ் பண்ணணும், என்விடியோ வச்சு எப்படி ஒர்க் பண்ணி பார்க்கணுங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டேன். சிஸ்டமுக்கு வந்து என்விடியோங்கிற ஒரு சாஃப்ட்வேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெருசாக டிஃபிகல்ட்டிஸுங்கிறது எதுவும் இல்லை. காலேஜில் வந்துட்டு எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, டிபார்ட்மெண்ட் இல்லை எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. இதை முடிச்சுட்டு என்ன ஜாப் போகிறது அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணலாமா இல்லை பிஸ்னஸ் ஏதாச்சும் எடுத்து பண்ணலாமா அப்படின்னு படிச்சுக்கிட்டே இருந்தேன். ரெண்டு மூணு இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணி பார்த்தா சரி ஓகே செலக்ட் ஆனால் வேலைக்கு போகலாமா அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இல்லை இன்னொரு டிகிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் யூனிவர்சிட்டிலேயே வந்து பிஜி எம்ஏ இன் கெரியர் கைடன்ஸ் ஜாயின் பண்ணேன். கெரியர் கைடன்ஸ் மூலயமா நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ப்ராக்டிக்கல் ஒர்க்லாம் நான் பண்ண ஆரம்பித்தேன். இல்லை ஒரு கெரியர் கவுன்சிலர் ஆகலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கு சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருந்தேன். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஏதாவது ரிசர்ச் பண்ணி புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு. பிஹெச்டி இன் கெரியர் கைடன்ஸ் ஜாயின் பண்ணேன். இப்போது நம்ம ஒரு விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு.
2: வாழ்க்கை என்பது நேரான சாலை அல்ல, அதில் ஏற்றங்களும் சில நேரங்களில் வெற்றி நம்மளை தேடி

வரும். ஒரு சில நேரங்களில் நாம் வெற்றியை தேடி செல்ல வேண்டும். பலர் வாழ்க்கையில் ஒரு தவறான எண்ணத்துடன் வாழ்கின்றனர். எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, என்னால் முடியாது, நான் சாதாரணமானவன் என்று தங்களையே குறைத்து மதிப்பிடுகின்றார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எந்த மனிதரும் உலகில் வெற்றி பெற சவால்கள் இல்லாமல் உயரவில்லை. அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் அவர்களை தடுக்கவில்லை, மாறாக அவர்களை வலிமையாக்கின. இன்று நீங்கள் ஒரு மாணவராக இருக்கலாம், வேலை தேடுபவராக இருக்கலாம், தொழிலில் இருப்பவராக கூட இருக்கலாம், இல்லத்து அரசியாகவும் இருக்கலாம், ஓய்வு பெற்றவர்களாகவும் இருக்கலாம். ஒருவர் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், உங்களின் தற்போதைய நிலை உங்களின் இறுதி நிலை அல்ல. தொடர்ந்து கற்றுக்கொள்பவர்களுக்கு வயது ஒரு தடை இல்லை, தொடர்ந்து முயற்சி செய்பவர்களுக்கு தோல்வி ஒரு முடிவல்ல. நாம் அனைவரும் நமது வாழ்க்கையை மற்றவர்களிடம்

நம்பிக்கை என்பது வெற்றி கிடைத்த பிறகு வரும் ஒன்று அல்ல, வெற்றி கிடைக்கும் முன்பே மனதில் உருவாவது ஆகும். நண்பர்களே, நல்ல எண்ணங்கள் மற்றும் நல்ல பழக்கங்கள், தொடர்ந்து கற்றலே, விடாமுயற்சி, இந்த நான்கும் இருந்தால் ஒருவர் எந்த இலக்கையும் எளிதில் அடைய முடியும். உங்கள் கனவுகள் பெரிதாக இருக்கட்டும், உங்கள் முயற்சிகள் அதைவிட பெரிதாக இருக்கட்டும், உங்கள் தன்னம்பிக்கை எல்லாவற்றையும் விட உயரமாக இருக்கட்டும். இறுதியாக ஒரு வரி, உங்களுக்கு வாழ்க்கை என்ன கொடுத்தது என்று முக்கியமில்லை, கிடைத்த வாய்ப்புகளை நீங்கள் எப்படி சரியான முறையில் பயன்படுத்தி கொள்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. உங்கள் எதிர்காலத்தை அதுதான் தீர்மானிக்கிறது. நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள், வெற்றி உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம்.

0: ஓகே. நிகழ்ச்சியில் இதுவரை பார்வை மாற்றுத்திறனாளி ஆராய்ச்சி மாணவர் பிரதீப் அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள்.
1: நிகழ்ச்சி தொகுப்பு ஏஜே யாகில். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: புதுயுகம் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை கங்கை அமரன், கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் நா காமராசன்.
1: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
2: வழங்குகின்றன. बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில இன்னைக்கு கேட்டிருந்த குவஸ்டின், முழுக்க முழுக்க பெண்களால் நிர்வகிக்கப்படும் இந்தியாவின் முதல் 1 மெகாவாட் தயாரிப்பு திறன் கொண்ட சூரிய மின்சக்தி நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சரியான பதில் சொன்ன நேர்கள் கோணமலை ஆனந்தன் பதில் சொல்லியிருக்காங்க, ரமண முதலிப்புதூர்லிருந்து சுதாகர் ஜீவா, அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர், என் பார்வதி கணபதி, சிறுமுகை சோமு கலைவாணி, முல்லைநகர் கோயம்புத்தூர் ரகுராமன், போ சண்முக சுந்தரம், விநாயகபுரம் பீடம்பள்ளி வாசுதேவன், வி பிரபு ராஜபாளையம் பகுதியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க, வாணி லட்சுமி முத்துகிருஷ்ணன் அவினாசி, வி ஐயனார் முதுகுடி, ஹோப் காலேஜ் பிரணயாகுகன், பாஸ்கர் ராஜ், ஷீலா, மனோ கிருஷ் ரெட்ஃபீல்ட் பதில் சொல்லியிருக்காங்க, ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம் அவினாசிலிருந்து, அலிநகரம் எஸ் மகாதேவன், சிறுமுகை சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா, ராயப்பன், ரஜி, ஜெஃப்ரி, ரீனா, திவ்ய பாரதி, நிர்மலா சிவசாமி, சண்முகா நகர், செந்தில் பிரபு மூக்குனூர் பகுதியிலிருந்து, சுமதி கனகராஜ், பூமிகா தமிழ்நகர் செமிப்பாளையம், அவினாஷி பிரபுதேவி, ஸ்ரீசாய் பதில் சொல்லியிருக்காங்க, தொட்டம்பாளையம், கோகிலா, பழனிசாமி, கஞ்சப்பட்டி, சண்முகானந்தம், வெள்ளிங்கடு, மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரீஷ், செலக்கரச்சல்லிருந்து பொன்ஸ் விஜயகுமார், கோகிலா, வன்ஷிகா, லோகேஷ், பூலவுப்பாளையம், ஆனந்தமுருகன், கரூர்லிருந்து நாகேந்திரன் பதில் சொல்லியிருக்காங்க, ராதிகா லக்ஷன், ஜஸ்வந்த், சஷ்வந்த், பிரணீதன், முத்துக்குமார் வெள்ளிக்குப்பம் பாளையத்திலிருந்து, ராமகிருஷ்ணன் கொழுமுக்கொண்டான் பகுதியிலிருந்து, ஆலங்கொம்பு தண்ணீர் தடம், கோவை காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம் பதில் சொல்லியிருக்காங்க, பாலா திருப்பூர்லிருந்து, சந்திரசேகரன், புஷ்பலதா, சௌந்தர்யா, நவீன்குமார், குள்ளக்காபாளையம்லிருந்து பதில் சொல்லியிருக்காங்க, பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட், சிவானந்த காலனி, எஸ் பழனி, கவிதா இளங்கோவன், கனக்கம்பாளையம், சிங்கநல்லூர், ஜெயலட்சுமி, மனோகரன், வீரத்துறை, அரியரூர், கே கோவிந்தராஜ், மாரிச்செட்டி பகுதியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க, தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், தினேஷ்குமார், ஜனகா, ரேவதி, நடராஜன், திண்டுக்கல், நாகர் நகர்லிருந்து.

0: கரகாட்டக்காரன் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இளையராஜா இசையமைத்து இளையராஜா கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: வேளாண் காடுகள் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி என்பது மரங்களையும் பயிர்களையும் சில நேரங்களில் கால்நடைகளையும் ஒரே நிலத்தில் ஒருங்கிணைத்து வளர்க்கும் முறையாகும். இது இயற்கை வளங்களை பாதுகாப்பதோடு விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கிறது என்கிறார்கள் வேளாண் ஆராய்ச்சியாளர்கள். வேளாண் காடுகள் மண் அரிப்பை தடுக்கின்றன. மரங்களின் வேர்கள் மண்ணை உறுதியாக பிடித்து வைத்திருப்பதால் மழை மற்றும் காற்றினால் ஏற்படும் சேதம் குறைகிறது. மேலும் மண்ணின் வளம் அதிகரித்து பயிர்கள் நன்கு வளர உதவுகிறது. இந்த முறையில் தேக்கு, மலைவேம்பு, சவுக்கு, யூக்கலிப்டஸ் போன்ற மரங்களுடன் விவசாய பயிர்களையும் வளர்க்கலாம். வேளாண் காடுகள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவை காற்றில் உள்ள கரியமில வாயுவை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. இதனால்

0: காலநிலை மாற்றத்தின் தாக்கம் குறைகிறது. பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு வாழிடமாகவும் வேளாண் காடுகள் விளங்குகின்றன. உயிரின பன்முகத்தன்மையை பாதுகாக்கவும் உதவுகின்றன. வேளாண் காடுகள் விவசாய வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் மிகவும் அவசியமானவை. இந்த வேளாண் காடுகள் முறையை ஊக்குவித்து பசுமையான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: ரஷ்யோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதைவிட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டில் கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
3: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப்பு லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹீ ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா, விகேந்திரிகரண் கா, உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன், விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: கேட்டிருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருந்த குவஸ்டினுக்கு பதில் சொன்ன நேயர்கள் சண்முக சுந்தரம், பூங்குழலி, நாகராஜ சோழன் பதில் சொல்லியிருக்காங்க. சண்முக சுந்தரம், கலை ஹேமா, ராஜேஸ்வரி தெக்லூர்லேருந்து, கோவை மேட்டுப்பாளையத்திலிருந்து ஜோதி, ரமேஷ் சாமிச்செட்டிப்பாளையம், கிருஷ்ணராஜ், ஜெயந்தி, ஜவஹர், குகன் நஞ்சுண்டாபுரம், மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரியவதம்சேரி, நங்கவள்ளி ராஜாராம், குகன் சிந்து கோத்தகிரி, பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசு, கே என் பாளையம், பேச்சிமுத்து, விஜய தென்றல் நாமக்கல், திருப்பூர், இளங்கோ நபர் அபிகா, ஜெகநாதன் போலக்காட்டுப்பாளையம், மனோகரன் கரையாம்பாளையம் பதில் சொல்லியிருக்காங்க. பரிமளம் வெங்கடாபுரம், போத்தனூரிலிருந்து ரயில் ரங்கன், விஸ்வம் அறந்தாங்கி, பூலவாடி ராமசாமி பதில் சொல்லியிருக்காங்க. துரைசாமி, ஜமீன், ஊத்துக்குளி, கணக்கம்பாளையம், பாலசுப்ரமணியம், விஎன் இளங்கோ, சாமிச்செட்டிப்பாளையம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம கேட்டிருந்த குவஸ்டின், பெண்களால் நிர்வகிக்கப்படும் இந்தியாவின் முதல் சூரிய மின்சக்தி நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான சரியான பதில் தெலங்கானா. தெலங்கானா மாநிலத்தில் இருக்கிற கம்மம் அப்படிங்கிற பகுதியில் இந்த இது இருக்குது. இதோட தயாரிப்பு திறன் 1 மெகாவாட். இதோட நோக்கம் பெண்களை பசுமையாற்றல் மாற்றத்தில் பங்குதாரர்களாக்கி அவர்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதை இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமா இருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நேரமின்மை காரணமாக சில நேயர்களோட பெயர்கள் வந்து படிக்க முடியாம இருக்கலாம். கண்டிப்பா நாளைக்கு வணக்கம் கோயம்புத்தூர்ல நீங்க அனுப்புற உங்களோட பெயர்கள் கண்டிப்பா படிக்கப்படும். இனி கேட்கலாம் சேவை செய்தி. குப்பைப்பாளையம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து சாயந்திரம் 4 மணி வரைக்கும் ஒன்னிப்பாளையம், சிக்காரம்பாளையம், செனிவீரம்பாளையம், கள்ளிப்பாளையம், காட்டம்பட்டி, குப்பைப்பாளையம், செங்காலிப்பாளையம், புகழூர் ஒரு பகுதி, வடவள்ளி, குருமம்பாளையம், கரிச்சிப்பாளையம், கதவுக்கரை, புத்தூர், வடுகப்பாளையம், முண்டிக்காலிப்புதூர், ரங்கப்பகவுண்டன்புதூர், மூணுக்கட்டியூர் இந்த பகுதிகளில் மின் விநியோகம் தடைப்படும் என மின்சார வாரியம் அறிவித்துள்ளது.

0: கேட்ட பாடல் டார்லிங் டார்லிங் டார்லிங் படத்திலிருந்து இசை சங்கர் கணேஷ் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. பாடல் ஆசிரியர் புலுமை பித்தன். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம், அதைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்றாங்க ஆர்ஜே சுதா பிரியா.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை பெற்றுள்ள பிரதமருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலர்களுக்கு அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிமாநிலத்திலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் விற்பனை செய்ய முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து 16 கிலோ போதைப்பொருளை பறிமுதல் செய்தனர். நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இனி தொடர்ந்து கேட்கலாம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே சுதாபிரியா.

கேட்டு பாடல் சார்லி சாப்ளின் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஸ்வர்ணலதா பாடியது. பாடலுக்கு இசை பரணி, பாடல் ஆசிரியர் பா விஜய். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. கன அளவின்படி பூமியில் அறியப்பட்ட மிகப்பெரிய ஒற்றை தண்டு மரம் ஜெனரல் ஷெர்மன் மரம் அப்படிங்கிறது தான். இது எங்க இருக்கு அப்படின்னா, கலிபோர்னியாவோட செக்கோயா தேசிய பூங்காவில் இந்த மரம் வந்து அமைஞ்சிருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா 2200 ஆண்டுகளுக்கும் மேல பழமையானதுன்னு சொல்லப்படுது. இது சுமார் 52,500 கன அடி தண்டு கன அளவையும் கூடவே 1,400 டன்களுக்கும் அதிகமான எடையையும் கொண்டிருக்கான். எவ்வளோ அதிசயமாக இருக்கு இல்லையா. இது வந்து 2200 ஆண்டுகளுக்கு மேலே பழமையானதுன்னு சொல்லப்பட்டாலும் கூட இது இன்னுமே வளர்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல பண்டைய நாகரீகங்கள் தோன்றி மறைவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்னாடி இருந்தே இந்த மரம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தோட நம்ப முடியாத அளவையும் இயற்கை அழகையும் காண வரும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை இந்த மரம் தினம் தினம் ஈர்த்துட்டு தான் இருக்கு. ஜெனரல் ஷெர்மன் மரம் இயற்கையோட வலிமை, சகிப்புத்தன்மை, பூமியில் இருக்கிற உயிர்களோட நம்ப முடியாத பிரம்மாண்டம், இதையெல்லாம் நமக்கு தெரியப்படுத்துகிற ஒரு நினைவூட்டலாக இருந்துட்டு இருக்கு.

0: கேட்ட பாடல் சுக்ரன் திரைப்படத்திற்காக டிம்மி காயத்ரி பாடியது. பாடலை எழுதி இசையமைத்திருந்தார் விஜய் ஆண்டனி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேயர்களே, இன்றும் ஒரு பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர் ஆர் வெங்கடேஷன் அவர்களோடு நேர்முகம் பகுதி 2 இடம்பெறும். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Akashwani presents Morning News. Good morning, I'm Sunil Varma. The headlines. Slovakia confers its highest honor, Order of the White Double Cross First Class, on Prime Minister Narendra Modi. Prime Minister Modi to participate in G7 summit in Evian, France today. To also hold bilateral meetings with Prime Minister of Canada and UK and UAE President. Government hikes export duties on diesel and aviation turbine fuel. Export duty on petrol remains unchanged. Indian ship Disha carrying 62,370 metric tons of LNG cargo safely crosses Strait of Hormuz. 8 people killed after B-52 bomber crashes at US Air Force base in Southern California. And in football, Cape Verde stunned Spain in scoreless draw at FIFA World Cup. Belgium also settled for 1-1 draw with Egypt. President of Slovakia, Peter Pellegrini, has conferred Slovakia's highest state honor, the Order of the White Double Cross First Class, upon Prime Minister Narendra Modi. Secretary West in the Ministry of External Affairs, C.B. George, said that the Prime Minister expressed his heartfelt gratitude to the President, the government and the people of Slovakia for the distinguished honor.
2: As a special gesture, President conferred the highest state decoration of Slovakia, Order of the White Double Cross First Class, upon Honorable Prime Minister Sri Narendra Modi for his role in an exceptional contribution in building India-Slovakia relationship. Minister dedicated the award to the people of India and Slovakia who have contributed in strengthening this partnership. Prime Minister also met with His Excellency Mr. Richard Rasi, Speaker of the National Council of the Slovak Republic, reaffirming the commitment to strengthen relationship between our two democracies.
1: India and Slovakia elevated their ties to a comprehensive partnership. The two sides also inked 11 agreements to boost cooperation in key areas including labour migration, digital technology and defence, following talks between Prime Minister

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. பொதுவாக மிஷின்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா துறைகளையும் ஈடுபடுத்திட்டு வராங்க. அந்த வகையில் பல நூற்றாண்டுகளாக ஆர்டிக் பகுதியில் பூமியில் ஆய்வு செய்வதற்கு மிகவும் ஆபத்தான இடங்களில் ஒன்று அப்படின்னு நாம் இதை கருதிட்டு இருக்கோம். திடமான பனி போல தோற்றமடிக்கும் இந்த இடத்திற்கு கீழே எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் மனிதர்கள், வாகனங்கள், அறிவியல் உபகரணங்கள் இதெல்லாம் நம்ம அனுப்பினோம் அப்படின்னா அதை விழுங்கும் திறன் கொண்ட பனி நீர் நிறைந்த மறைவான குளங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. அதனால இந்த அபாயங்கள் துருவ பகுதிகளில் இருந்து தரவுகள், அதாவது அங்க இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு வந்து செலவு மிக்கதானதாக கூடவே வந்து கொஞ்சம் அபாயகரமானதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இதை இப்போ ஒரு 4 கால் ரோபோ மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, சீனாவை சேர்ந்த டீப் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கி இருக்கிற லிங்க்ஸ் எக்ஸ் 10 அப்படிங்கிற இந்த தானியங்கி ரோபோ, இது வந்து ஒரு மேம்படுத்தப்பட்ட பதிப்பு. இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஆர்டிக் பெருங்கடலின் பனிப்பாறைகள் மீது நடந்த முதல் 4 கால் ரோபோ அப்படிங்கிற ஒரு பெருமையை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் எளிதாக போக முடியாத இடங்களில் கூட, அபாயகரமான பணிகளில் கூட ஒரு நாள் வந்து தானியங்கி இயந்திரங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடும் அப்படிங்கிறத இது வெற்றிகரமாக நிரூபிச்சிருக்கு. இதனுடைய உறுதியான வடிவமைப்பு கடினமான சூழல்களிலும் செயல்பட உதவியிருக்கு. இந்த தரமான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுது அப்படின்னா, தூசி மற்றும் நீர் ஊடுருவலுக்கு எதிராக நல்ல ஒரு தர மதிப்பீடையும் பெற்றிருக்கு. -20 முதல் -55 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையிலும் கூட இது செயல்படக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 8 கிலோகிராமுக்கும் அதிகமான சுமைகளை கூட இது தாங்கக்கூடியதாக இருக்கு. அதுவும் இல்லாமல் பேட்டரி அளவு குறையும் போது சார்ஜிங் நிலையத்தை தானாகவே கண்டறிந்து அங்கே போகக்கூடிய திறனும் இந்த ரோபோவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஆர்டிக் பிரதேசத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறது மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரோபோஸ் வச்சு இனி ஃபியூச்சர்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இப்போ எல்லோருக்கும் வந்திருக்கு.

கேட்ட பாடல் பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சுஜாதா பாடியது. பாடலுக்கு இசை தேவா, பாடலாசிரியர் கபிலன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. புதைப்படிவ சான்றுகளை பகுப்பாய்வு செய்ததன் மூலமாக தேசிய தைவான் பல்கலைக்கழகத்தோட ஒரு ஆய்வுக்குழு தைவானில் வாழ்ந்த மிகப்பெரிய அகனிய பறவையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா பாவோ மியேஜு அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த மியேஜு அப்படிங்கிற பெயருக்கு என்னன்னா அர்த்தம் அழிந்து போன ஒரு பறவை இனம் அப்படிங்கறது பொருள். இது பாவோ மியேஜு அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதுனால அழிந்து போன மயில் அப்படின்னு சொல்லி இதற்கு பெயர் வச்சிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பிளீஸ்டோசின் காலத்தில் இந்த பாவோ மிஜு வாழ்ந்ததற்கான ஆய்வுகள், அதாவது அதற்குண்டான இது கிடைத்ததாக ஆய்வுக்குழு வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் தைவானில் கண்டறியப்பட்டு இப்போ முறையாக பெயரிடப்பட்ட அந்த பகுதிக்கு மட்டுமே உரித்தான ஒரு பறவை இனம் அப்படிங்கிறது இந்த பறவை இனம் தான் இப்போ கிடைச்சிருக்கிறதுலையே. இதனுடைய பேர் வந்து பாவோ மியேஜு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டிருக்கு.

0: கேட்ட பாடல் ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க திரைப்படத்தில் இருந்து. ஸ்ரீனிவாஸ், சுஜாதா மற்றும் சுனிதா பாரதி பாடியது. பாடலாசிரியர் தாமரை.
1: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: ஆத்மசம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
4: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
3: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. அருணாச்சல பிரதேசத்தோட லாங்டிங் மாவட்டத்தில் இப்போ ஜூன் மாசத்தில் அரிதான பிரகாசமான மஞ்சள் நிற பஃபால் காளான் ஒன்று ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இதை யார் கண்டுபிடிச்சிருக்காங்க, எந்த விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ICAR கிருஷி விஜ்ஞான் கேந்திராவைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இதை ஜெதுவா கிராமத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பஃபால் அப்படிங்கிற இந்த பூஞ்சையானது போவிஸ்டா கலராட்டா அப்படிங்கிற ஒரு இனத்தைச் சேர்ந்தது. இது எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, மண்ணிலும் வனக்குப்பைகளிலும் இருக்கிற கரிமப் பொருட்களை சிதைக்கும் ஒரு சிதைப்பிகளாக இவை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பூஞ்சை சிதைவு, ஊட்டச்சத்து, மறுசுழற்சி, கார்பன் சுழற்சி

0: கேட்ட பாடல் வாரணம் ஆயிரம் திரைப்படத்திற்காக எஸ் பி சரண், கிளின்டன் செரேஜோ பாடியது. பாடல் கிசை ஹரிஷ் ஜெயராஜ், பாடல் ஆசிரியர் தாமரை. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, நேரம் 8:50.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: திருநெல்வேலி மாவட்டத்தில் கோவில்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள ஊர் கடம்பூர். காமராசர் முதலமைச்சராக இருந்த காலம். கடம்பூரில் ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாடு நடக்குது. அந்த பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடம்லாம் அதில் கலந்துக்குது. கண்காட்சி வேற, ஊர் பூரா விழா கோலம். மறுநாள் மாநாடு நடக்க போகுது. ஆனால் முதல் நாளே மழை பிடிச்சிக்கிட்டுது. மறுநாளும் அது விடலை, விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருக்குது. காமராசர் காலையிலேருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு சாயந்தரமாக கடம்பூருக்கு வந்து சேர வேண்டியவர். மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நிகழ்ச்சி ரத்தாயிடுமோ என்னமோ அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கோவில்பட்டி பயணிகள் விடுதியில் இருக்கிறார். கடம்பூர்லேருந்து சில பேர் போய் அவரை சந்திக்கிறாங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதே, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மழை பெஞ்சால் நல்லது தானே, அதுக்காக மாநாட்டை எதுக்காக ரத்து செய்யணும்? ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண மாநாடு, கட்டாயம் வந்துடுறேன் அப்படின்னாராம் காமராசர். உடனே பொறுப்பிட்டார். மழையை பொருட்படுத்தாத மக்கள் கூட்டம், அது கலையாமல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பேரும். தலைவர் வந்துட்டார்னு தெரிஞ்சது ஜனங்களுக்கு ஏகப்பட்ட உற்சாகம். ஜனங்கள் அவ்வளவு உற்சாகமாக வரவேற்றாங்க. மாநாடு ஆரம்பமாச்சு. மலர் மாலைகள் மலை மாதிரி குவிய ஆரம்பிச்சுட்டுது. வரிசையாக ஒவ்வொரு கல்வி நிலையம் சார்பாகவும் வரவேற்பு பத்திரம் வாசித்து கொடுக்குறாங்க. என்ன வாசிக்கிறாங்கங்கிறத காமராசர் கூர்ந்து கவனிக்கிறார். ஏகப்பட்ட புகழ் மொழிகள்.

0: ரொம்ப பாராட்டி புகழ்ந்து என்னென்னமோ வாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. குடை வள்ளலே, குணக்குன்றே, மலையே, கடலே, இப்படி தமிழ் மொழியில் பாராட்டுறதுக்கு எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனையும் அதில் சேர்த்துருக்குறாங்க. காமராசர் பொறுமை இழந்துட்டார். போதும் போதும், உங்கள் எல்லாரையும் பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் மழையில் சிரமப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி என்ன புகழ்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி அப்படின்னாராம். அதுக்கப்புறம் பேசி முடிச்சிருக்கிறார். மாநாட்டு நிகழ்ச்சிகள் முடிஞ்சதும் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக புறப்பட்டாராம். ஒரு திறந்த ஜீப்பில் அவரை ஊர்வலமாக அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க. தெருவில் வந்து ரெண்டு பக்கமும் ஏகப்பட்ட கூட்டம், அங்கங்கே ஜீப்பை நிறுத்தி ரோஜா மாலை, ஜருக மாலை இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்படி அப்படியே வாங்கி அங்கங்கே நின்றுக்கிட்டு இருந்த குழந்தைகள்கிட்டையும் தாய்மார்கள்கிட்டையும் கொடுத்துக்கிட்டே போகிறார். அந்த சமயத்தில் கூட்டத்துக்கு அப்பால் ஒரு பெரியவர் கையில் ஒரு மல்லிகை சரத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கிறார். அவரால் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னால் வர முடியல. காமராசர் இதை கவனிக்கிறார். அவ்வளவுதான், உடனே நிறுத்தப்பா வண்டிய அப்படிங்கிறார். ஜீப்பு நிற்கிது. டிரைவரை பார்த்து, அதோ பார், அங்கே ஒருத்தர் நிற்கிறார் பார், அவரை இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னாராம். கூட்டம் வழிவிடுது. அந்த பெரியவரை கிட்டத்தில் அழைச்சிட்டு வர்றாங்க. காமராசர் அவரை பார்த்து, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு உற்சாகமாக விசாரிக்கிறாராம். பெரியவர் கண்களில் கண்ணீர், பேச்சு வரலை. மல்லிகை சரத்தை அவருக்கு போடுறார். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்துட்டு அவரை அனுப்பி வைக்கிறார் காமராசர். பெரியவர் போனதுக்கப்புறம் காமராசர் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட சொல்கிறார் அந்த பெரியவரை பற்றி. அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவர், இவர் ஜெயிலுக்கு போனவர் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக நெகிழ்ந்து போய் சொல்கிறார். இதில் ஒரு விஷயத்தை கவனிங்க, தன்னை புகழ்ந்து படிக்கப்பட்ட வாழ்த்து மடலை படிக்க வேணாம்னு தடுத்து நிறுத்தினார். எங்கேயோ ஒரு மூலையில் கையில் ஒரு நாலு முழம் மல்லிகை சரத்தோடு ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருந்த அந்த தொண்டரை அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுலையும் தேடி கண்டுபிடிச்சி கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கொடுத்த அன்பு மாலையை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார். அதுதான் காமராசர். தோல்விகள் கூட அவரை வந்து கொஞ்சம் கூட பாதித்ததில்லை. ஒரு பொது தேர்தலில் அவர் தோற்று போகிறார், தொண்டர்கள்லாம் அழகிறாங்க. அதில் ஒருத்தர் மெதுவாக காமராசர்கிட்ட போய், என்ன தலைவரே, நீங்கள் கூட தோற்று போயிட்டீங்களே அப்படின்னு கலக்கமாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு காமராசர், நான் கூட தோத்து போறதுக்கு பேர் தான்ப்பா ஜனநாயகம் அப்படின்னாராம்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. 9 மணிக்கு செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்காங்க ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவுள்ள ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக சோதித்து பார்த்துள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM, நேரம் 9:02:26 இணைந்திருக்கும் சிறுவாணி சாரல் கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

வீரதீர சூரன் பார்ட் 1 படத்துல இருந்து பாடல் கேட்டோம். இசை ஜிவி பிரகாஷ்குமார், ஜிவி பிரகாஷ்குமார் அண்ட் சாதிகா கேஆர் பாடினது, பாடலாசிரியர் விவேக். கேட்டிருக்கோம் சிறுபாணி சாரல். கோவை மாநகராட்சி சார்பில் மேயர் தலைமையில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை வாராந்திர குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்று வந்துச்சு. இன்னைக்கு ஜூன் 16 தேதி நடைபெற இருந்த நிலையில் இந்த குறைதீர்க்கும் கூட்டம் சில நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்படுவதாக மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளைக்கு மாநகராட்சி அலுவலகத்தில் மாமன்ற கூட்டம் நடைபெறுவதால் இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.

0: கேட்ட பாடல் பராசக்தி திரைப்படத்திலிருந்து இசை ஜிவி பிரகாஷ்குமார் சைந்தவி ஜிவி பிரகாஷ்குமார் பாடியது. பாடலாசிரியர் ஜெய் ஸ்ரீமதி மாறன்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்,
2: இப்ப 2-3 லோன் வாங்கிட்டேங்க. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடைசியா இப்ப 15 லட்சம் ரூபாய் எங்க குழு கொடுத்திருக்காங்க.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல்.

0: ஜிப்ரான் இசையில் தீரன் அதிகாரம் ஒன்று படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ரஞ்சித் பாடியது, பாடலாசிரியர் ஜிப்ரான் அன் ரஞ்சித்.
1: என்றும் நீங்கள்
2: கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
3: பிச்சலே ஏக தசக் சேனா தேஜி ஆத்ம நிர்பர்தா கி ஓர் கதம் படா ரஹி.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
3: அமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே வியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா.
4: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: கேட்டிருக்கோம் சிறுவாணி சரல். வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஜூன் 23-24 தேதிகளில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்கிற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இந்த முகாம் நடைபெறவுள்ளது. வேளாண் சார்ந்த நிறுவனங்கள், பண்ணை இயந்திர தயாரிப்பு நிறுவனங்கள், உணவு பதப்படுத்தும் துறை, ஏற்றுமதி நிறுவனங்கள், பொதுத்துறை, தனியார் துறை அண்ட் வங்கிகள், நிதி நிறுவனங்கள்ல இந்த மாதிரி தங்களுக்கு தேவையான மாணவர்களை தேர்வு செய்ய இருக்கிறாங்க இந்த முகாமில். இந்த முகாமில் பங்கேற்க விரும்பும் நிறுவனங்கள் தங்களோட வருகை, காலி பணியிட விவரங்களை பதிவு செய்து கொள்வதற்காக மாணவர் நல மையம் முதன்மையரை அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடின பாடல் கேட்டோம். தரமணி படத்திலிருந்து, பாடலாசிரியர் நாமத்துக்குமார்.
1: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
2: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
3: பரிவார் ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: நெற்றில் இன்று காலை 11:30 வனப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வனார் களி. மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர் ஆர் வெங்கடேசன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

கேட்ட பாடல் ஓ மனப்பெண்ணே திரைப்படத்திலிருந்து இசை விஷால் சந்திரசேகர் அனிருத் ரவிச்சந்தர் சாஷா திரிபாதி பாடியது பாடலாசிரியர் விவேக். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் கோவை மின் பகிர்மான மாநகர் மைய கோட்டத்தில் மின் நுகர்வோர் குறை தீர்க்கும் கூட்டம் நாளைக்கு நடைபெற உள்ளது. இந்த கூட்டம் ரேஸ்கோஸ் பகுதியில் இருக்க மையக்கோட்ட அலுவலகத்தில் நடைபெறுது. இந்த கூட்டத்தில் மின் நுகர்வோர்கள் பங்கேற்று உங்களோட மின் தொடர்பான குறைகளை தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

ஏ ஆர் ரஹ்மான் இசையில் காதலிக்க நேரமிழை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஏ ஆர் ரஹ்மான் தீ பாடியது பாடலாசிரியர் விவேக். நமது ஆகாஷவாணி கோயமுத்தூரில் என்சிஇஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடின பாடல் கேட்டோம். ரெமோ திரைப்படத்திலிருந்து பாடலாசிரியர் விக்னேஷ்வன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல்.

ஜி வி பிரகாஷ் குமார் மியூசிக்ல நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திலிருந்து பாடல் கேட்டும் சுப்லாஷினி ஜி வி பிரகாஷ்குமார் தனுஷ் அறிவு பாடியது. பாடலாசிரியர் அறிவு. கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல். திருப்பூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் வர வெள்ளிக்கிழமை அதாவது ஜூன் 19 சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாம் வெள்ளிக்கிழமை காலையில 10 பிற்பகல் 2 வரைக்கும் நடைபெற உள்ளது. இதில் இந்த முகாமில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க, கலந்து கொள்ள விருப்பமுள்ள நிறுவனங்களும் சரி, வேலையை தேடுவோரும் சரி, https://www.tnprivatejobstn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் வந்து முன்பதிவு செய்யலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களுக்கு 9499055944 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் வாழை படத்திலேருந்து பாடல் கேட்டோம். தி பாடியது பாடலாசிரியர் யுகபாரதி. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் கேட்டுட்ருக்கோம் சிறுவாணி சாரல்.

கேட்ட பாடல் ஏஸ் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை ஜஸ்டின் பிரபாகரன், கபில் கபிலன், ஸ்ரேய கோஷல் பாடியது. பாடல் ஆசிரியர் தாமரை. கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல். பொள்ளாச்சி அங்கலக்குறிச்சி கோட்ட அளவிலான மின் நுகர்வோர் குறை தீர்க்கும்

கூட்டம் கோட்ட அலுவலகத்தில் நாளைக்கு காலையில் 11 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் நடைபெற உள்ளது. இந்த மின் நுகர்வோர் குறைகூட்டும் கூட்டத்தில் அங்கலக்குறிச்சி கோட்டத்துக்குட்பட்ட பகுதிகளில் இருக்கிற மின் நுகர்வோர் பங்கேற்று தங்களது குறைகளை தெரிவித்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

கேட்ட பாடல் நானே வருவேன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் அந்தோணிதாசன் பாடியது. பாடலாசிரியர் விவேக். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல். நேரில் இன்று காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி. மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர் ஆர் வெங்கடேசன் அவர்களுடன் நேர்முகம்.

0: கேட்ட பாடல் கிளிஃபி கிரிஷ் மியூசிக்ல எல்லோ திரைப்படத்திலிருந்து கபில் கபிலன் பாடியது. பாடலாசிரியர் சலீம் ஆர் பாஷா. நெகிழி இன்று பிற்பகல் 2:30 உருப்படுத்தலை நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் சுய உதவிக் குழுக்களால் உருவாக்கிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இதுவரைக்கும் கேட்டோம் சிறுவாணி சரல் வித் மீ ஆர்ஜி ஆர்த்தி சிவா. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். தொடர்ந்து 10 மணிக்கு செய்திச் சுருக்கம், அதைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை பிளே பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்ஜே சுதா பிரியா.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவில்லை ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப்பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரிடம் 8 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மாநில அமைச்சர் திரு குமார் வழங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதைத் தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் மகளிர் தேசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. மக்வா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்ப பாடல்களாம் கேட்கவிருக்கும். நேயர்கள் விருப்ப பாடலை நீங்க வாட்ஸ்அப்ல எங்களுக்கு அனுப்பலாம். நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103 9585800103. நிகழ்ச்சியோட முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பெருந்துறையிலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நேர்களோட விருப்ப பாடல்களாம் கேட்டுட்டு இருக்கோம். நேர்கள் விருப்ப பாடலை வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இருக்காங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர் சாமுண்டிபுரம் பகுதியிலிருந்து திலகவதி, வெள்ளிங்கிரி, பிரவீன், சஞ்சய் இவங்க விரும்பி கேட்ட பாட்டு வசீகரா படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:13 நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்ப பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நீங்க உங்க விருப்ப பாடலை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சுந்தராபுரம்ல இருந்து சிவசுப்பிரமணியம். அவங்க விரும்பி கேட்ட பாட்டு பீமா படத்துல இருந்து.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அவினாசி, பிரபு, தேவி, ஸ்ரீசாய். இவங்க விரும்பி கேட்ட பாட்டு நான் மகா நல்ல படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அரசூர் முதலிப்பாளையம், திருப்பதி ராஜன், தருண் பிரசாத், காளிராஜ், ஜெயசூர்யா இவங்க விரும்பி கேட்ட பாட்டு ஜெயம் படத்துல இருந்து.

0: सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இல் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேர்களோட விருப்ப பாடல்களும் கேட்டுட்டு இருக்கோம். நேர்கள் விருப்ப பாடலை வாட்ஸ்அப்ல அவங்க எங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க வரப்பாளையம் ஸ்ரீனிவாசன் ராஜேஸ்வரி. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு கருப்பசாமி குத்தகை தாரர் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க விஜயகுமார், மோகனாவல்லி, மோவிகா ஸ்ரீ, கார்த்தி, துளசிமணி. பனிக்கம்பட்டி பல்லடம்ல இருந்து அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 எஃப்எம்ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேர்களோட விருப்ப பாடல்களை எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மூர்த்தி, தங்கவேல், அழகு, கண்ணப்பன், பழனிசாமி, வெங்கடேஷ், பெருமாள், ஜெயபால் இவங்க சிறுமுகை பகுதியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க விரும்பி கேட்டு பாட்டு கும்கி படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில நேர்களோட விருப்ப பாடல்களும் கேட்டுட்டு இருக்கும். அந்த வகையில நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறவங்க திருப்பூர் கணபதி பாளையம் யசோதா கோவிந்தராஜ். இவங்க விரும்பி கேட்ட பாட்டு மான்கராத்தே படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறவங்க வரப்பாளையம் சரவணகுமார், அனீஷ், முகுந்தன், அக்ஷரா இவங்க விரும்பி கேட்ட பாட்டு சிவாஜி படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:56 நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அறிவொளி நகர் சதீஷ்குமார். இவர் விரும்பி கேட்ட பாட்டு சிக்கு புக்கு படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்று விருப்ப பாடல்கள் கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. அடுத்து 11 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்காங்க ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

0: வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவல்ல ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமை பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்காக பயிற்சி முகாமை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கும்படி பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரிடம் 8 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மாநில அமைச்சர் திரு குமார் வழங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேரம் 11:02:36 இணைஞ்சிருக்கும் இன்றைய நேயர். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யார் பேச போறாங்க, அவங்க என்னென்ன விருப்ப பாடல்கள் கேட்க போறாங்க அப்படிங்கறத சொல்றதுக்காக இணைப்புல இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். பொள்ளாச்சி கோவில் பழையம் ரங்கராஜுங்க.
1: சொல்லுங்க சார், நீங்க முதல் தடவை பேசுறீங்களா?
2: ஆமாங்க மேடம், ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேங்க.
1: ஓகேங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
2: நாங்க கைத்தறி நெசவு செஞ்சிட்டு இருக்கோம் மேடம். வைஃப் வந்து எனக்கு கூட ஹெல்ப் பண்ணிட்டு
1: இருக்காங்க.
2: எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனுங்க.
1: ஓகேங்க. எவ்வளவு வருஷமா ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்க? என்னென்ன மாதிரி பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்
2: மேடம்? எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷமா கேட்டுருக்கேனுங்க. அந்த போல நம்ம கோயம்புத்தூர் முதலாளி வரிசையோட இருக்கும் போது கேட்டுருக்கேனுங்க.
1: ஓ சூப்பருங்க.
2: நம்ம சூலூர் கணேஷ் அவருடைய நாடகம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க.
1: ஓகே ஓகேங்க சார்.
2: முதல் வரிசையில இருந்து கேட்டுருக்கேனுங்க.
1: என்ன மாதிரி பாடல்கள் உங்களுக்கு?
2: கைத்தறி நெசவுக்கு

0: ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கள பாடல் கேக்குறது, அதனால நாங்க கேட்டுக்கிறோம்.
1: ஓகேங்க சார், சொல்லுங்க இன்னைக்கு என்னென்ன பாடல்கள் கேட்க போறீங்க
0: சார்? மேடம் எனக்கு வந்து உலகம் சுற்றும் வாலிபன்ல இருந்து பச்சை கிளி முத்துச்சரம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் உடைய பாட்டுங்க.
1: ஓகேங்க.
0: அப்புறம் நடிப்புக்கு இலக்கணம் சிவாஜியுடைய ராஜபாத் ரங்கதுரை படத்துல இருந்துங்க மதன மாளிகை மந்திர மாளிகளா பாட்டுங்க.
1: ஓகேங்க.
0: கிரக பிரகாசத்துல இருந்துங்க ஒய்ஃபுக்காக எங்க வீட்டு ராணிக்கு இப்போ அந்த பாட்டு வேணுங்க.
1: ஓகேங்க.
0: மூணாவது நாலாவது பாட்டு சின்ன கவுண்டர்ல முத்துமணி மாலை அந்த பாட்டு வேணுங்க.
1: ஓகேங்க.
0: எனக்கு பாக்யராஜ் நம்ம கொங்கு மண்டலத்து பாக்யராஜ் ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்துங்க. அவருடைய ஆறாறு ஆயிரம் படத்துல இருந்து கண்ணுக்கு ஒரு நிலவா அந்த பாட்டு வேணுங்க.
1: அடுத்த பாடல்,
0: அடுத்த பாடு என்னுடைய தாய்க்காகங்க, தாய்க்கு ஒரு தாலாட்டில இருந்து ஆறாரோ ஆறிதரோ அந்த பாட்டு வேணுங்க.
1: ஓகே, நீங்க கேட்ட பாடல் எல்லாமே வந்துட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் இருந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றிங்க, மறக்க முடியாத அனுபவங்க.
1: ஓகேங்க, நன்றி.
0: தேங்க்யூ மேடம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம் இன்றைய நேயர். இன்னைக்கு பொள்ளாச்சியிலிருந்து நேயர் ரங்கராஜ் அவருடைய விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்றைய நேயர் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில பொள்ளாச்சிலிருந்து நேயர் ரங்கராஜுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம்.

இன்று காலை 11:30 வனப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி. மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மற்றும் மரத்தன்றனர் ஆர். வெங்கடேசன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது வரைக்கும் கேட்டோம் இன்றைய நேயர். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில புள்ளாச்சிலிருந்து நேயர் ரங்கராஜுடைய விருப்ப பாடல்களும் கேட்டோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு 11 மணிக்கு காலையில உங்களுடைய விருப்ப

0: பாடல்களும். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னா வாட்ஸ்அப்பில் உங்களோட பேரன் உங்களோட மொபைல் நம்பர் போட்டு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எங்ககிட்டருந்து கால் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். உங்களுடைய விருப்ப பாடல்களும் உங்கள் பேரோட நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்,
2: ஏன்னா இதனோட கழிவுகளும் வேணும், நம்ம விவசாயத்துக்கு வேணுங்க. ஏன்னா ஒரே கழிவை பயன்படுத்த கூடாதுங்க. அதனால கோழி எல்லா கழிவுகளையும் ஒருங்கிணைத்துங்க, நல்ல மக்க வச்சு காட்டுக்கு பயன்படுத்திடுவோங்க.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் தற்சார்பு இயற்கை முறை விவசாயம் குறித்த அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.
0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நேரம் 11:30.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம் நேயர்களே, இது சாய்வு நாற்காலி, மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இன்றைய விருந்தினர் ஆர் வெங்கடேசன் அவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர். பகுதி 2 சென்ற வாரத்தோட தொடர்ச்சி. எப்படி இருந்து பின்லாந்து, லேண்ட் ஆஃப் லேக்ஸ் இல்லையா, ரொம்ப அழகா இருக்கும் இல்ல?
4: ஸ்காண்டினேவியன்
3: கண்ட்ரில ரொம்ப குளிர் ஜாஸ்தி இருக்கும்.
4: 6 மாசம் வெயில, 6 மாசம் பனி மூட்டமா இருக்கும்.
3: நீங்க ஒர்க்ல வந்து உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இருக்காது, பட் இந்த சீதோஷ்ணனால உங்களுக்கு ஒத்துச்சா? ஏன்னா யூ ஆர் ஏஜிங் அந்த டைம்ல.
4: மேனேஜ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா நான் அஸ்மாட்டிக் சின்ன வயசுல இருந்து, பட் அதெல்லாம் சரியா போச்சு.
3: அங்க போய்
4: ஓரளவுக்கு சரியா போச்சு, ஒரு 90%. அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்ச அப்புறம் ஃபுல்லாவே சரியாயிடுச்சு.
3: ஓ, இப்ப இந்த உங்களோட ஓட்டத்துக்கு நான் வரணும். ஏன்னா இதுவே பெரிய ஜர்னியா இருக்கு. அதுக்கப்புறம் 6 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வந்துட்டீங்க?
4: இல்ல, அங்கேயே ரிட்டையர் ஆயிட்டு அங்கே வந்து எனக்கு கன்சல்டன்சி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துச்சு.
3: ஆனா போதும்னு எப்பயா தோணுச்சா உங்களுக்கு?
4: அது வரைக்கும் தோணல. ஏன்னா LMW இருக்கும்போது தோணுச்சு போதும்னு, பட் அங்க போய் மறுபடியும் ஒரு ரீஎனர்ஜைஸ் பண்ணிய மாதிரி ஆகி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு நானும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோம், கன்சல்டன்சி ஃபார்ம். அவரு அங்கே பேலர் தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கன்சல்டன்சி ஃபார்ம் பண்ணக்கூடாது, நான் US நிறைய கன்சல்டன்சி கொடுத்துட்டு இருக்கேன், நீ வந்து இங்கே பண்ணலாம்ல அப்படின்னாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ ஐ வில் டூ த விசிட்டிங் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, தென் வி வில் டிஸ்கஸ் த சொல்யூஷன்ஸ். இது எப்படின்னா, எக்ஸிஸ்டிங் பாய்லர்ஸில் ஃபயர் ஃபைட்டிங் பிரேக் டவுன் ஆச்சுன்னா எதனால ஆச்சு, என்ன பண்ணணும், அதுக்கு என்ன மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணணும்.
3: இந்த வேலை எப்போ ஆரம்பிச்சிங்க? 2010-11 எப்போ அந்த கன்சல்டேஷன்
4: கன்சல்டன்சி ஒர்க் வந்து 2015-2009 போனேன். 6 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணேன், 15 ரிட்டையர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கன்சல்டன்சி.
3: ஓகே.
4: எனக்கு அப்போ வந்து 2015 68 அந்த டைம்ல தான் ரன்னிங் ஆரம்பிச்சேன். ஐ ஹட் லாட் ஆஃப் ஃப்ரீ டைம் அப்போ.
3: சரி, ரன்னிங் நம்ம முதல்ல வந்து உங்களை மாரத்தான் ரன்னர்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன் லிசனர்ஸ்க்கு. அத்தனை பண்ணீங்களே, உங்களுக்கு வந்து நீங்க ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க நான் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன இப்படி மைண்ட் வந்து எப்பவுமே உங்களுக்கு பிஸியா இருக்கும், அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு நிறைய வேற படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எப்பவுமே அந்த எஜுகேஷன் ஓரியன்டா தான் திங்க் பண்ணுவீங்களா, ஆர் ஜாப் ஓரியன்டா இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது, நான் உங்களோட சின்ன வயசுல அந்த காலேஜ் முடிக்க வரைக்கும் படிச்சுட்டே இருந்திருக்கீங்க, அப்ப படிப்பு பத்தி தான் சிந்தனையே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேலையை பத்தி
4: எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியே கிடையாது. ஏன்னா ஆஸ்துமா வேற இருந்துச்சு. சோ டாக்டர் எனக்கு அப்பப்ப டேப்லெட் போட்டே இருப்பேன். வருஷத்துக்கு ஒரு தரம் ஐ வாஸ் ஈவன் கெட்டிங் அட்மிட்டட் டு ஹாஸ்பிட்டல். கொஞ்சம் பிரீத்திங் எல்லாம் சரி பண்றதுக்கு, சிவியர் ஆஸ்துமேட்டிக், அதை மீறி தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பக்கமே போக முடியல, மழைக்கு கூட கிரவுண்டுக்கு போனதே இல்லை. பட் ஏக்கம் இருந்துச்சு நிறைய, எல்லா ஸ்போர்ட்ஸையும் ஃபாலோ பண்ணுவேன். ரெண்டு பேப்பர் வாங்கினா கடைசி பக்கம் தான் படிப்பேன், ஆல் ஸ்போர்ட்ஸ். இன்ஃபேக்ட் இங்கே வந்து நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், விளையாட்டு உலகம்னு அப்போ ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு, அதில் நான் பேசியிருக்கேன். கவர்ட் தி டென்னிஸ் மேட்ச், விஜய் அமிர்தராஜ் விளையாடணும் ஒரு செமிஃபைனல், அது வந்து எப்படி பண்ண
3: 40 வருஷம் ஆச்சு இல்லையா?
4: 40 வருஷம் ஆச்சு. இதே ஹால் இந்த ரூம் தான் நினைக்கிறேன் உட்காந்து பண்ணிருக்கேன்.
3: நான் அதான் ஆல் இண்டியா ரேடியோக்கு உங்களோட முதல் விசிட்டான்னு கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க.

0: ஆமா சார். அப்புறம் சரி, உங்களுடைய ஓட்டம் எப்போ ஆரம்பிச்சது, மேரத்தான் ஓட்டம்?
1: ஓட்டம் வந்துங்க, நான் வந்து ஒரு அது ஒரு ஆக்சிடெண்ட் தான். என்னோடய செகண்ட் டாட்டர் அப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க. அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் ரெகுலராக ஓடுவாங்க அங்கே ஹோபார்ட்டில்.
0: ஓகே.
1: தேவர் கம்மிங் டு பாண்டிச்சேரி அண்ட் செட்டிலிங் பேக் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. அப்போ வந்து அங்கே ஆரோவில் மேரத்தான் ஒரு மேரத்தான் நடந்துச்சு.
0: ஓ, ஆரோவில்ல நடத்தினது.
1: ஆரோவில் நடத்தினது
0: ஓகே.
1: அங்கே வந்து அது பாப்புலர் மேரத்தான் அங்கே. ஸோ எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது, அந்த ஏரியாவே போனதில்லை. எடுத்த உடனே கூப்பிட்டா, ஷீ டோல் மீ யூ கேன் கம் அண்ட் பார்ட்டிசிபேட். ஐ செட் ஐ நெவர் ரன், ஓடுனதே இல்லாமல் விட்டுரு என்னையே, நான் நடக்கிறது தான். கொஞ்சம் வாக்கிங் பண்ணுவோம், நாங்கள் இருந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்லேயே வாக் பண்ணுவோம், நானும் ஒய்ஃபும் ஒரு ஹாஃப் அன் அவர் டெய்லி. அதுதான் எங்களுடைய ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி. நடக்க தான் முடியும், என்னால் ஓட முடியாது. இல்லை ஓடவே வேண்டாம், 10 கிலோமீட்டர் கூட இருக்கு இப்போ இருக்கு, அதில் நீங்கள் நடந்தால் கூட போதும் அப்படின்னாங்க. சரி, பொண்ணு வேற ஆசைப்படுறாளேன்ட்டு நம்ம போகலாம், அவங்களை பார்த்த மாதிரி இருக்கும்ட்டு ஐ வென்ட் டு பாண்டி. அப்போ சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
0: இது எந்த வருஷம்?
1: இது வந்து 2015.
0: ஓகே.
1: போயிட்டு நானும் ஒய்ஃபும் கொஞ்சம் தயக்கம்தான், 10 கிலோமீட்ரு முடியுமான்னு தெரியல. எங்கேயோ அங்கே போய் அங்கேயோ கிடைச்ச இடத்துல ஒரு ஷூ வாங்கிட்டு, ரன்னிங் ஷூவே கிடையாது அது, அது ஏதோ மார்க்கெட்டில் போய் ஒரு ஷூ வாங்கி போட்டு ஒரு தொப்பியெல்லாம் போட்டு அது காற்றுல பறந்துடும். நான் ஓடுற இன்டென்ஷனே கிடையாது, வாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்தோம். ஆனால் அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்ல நிற்கிற போது அந்த ஒரு எனர்ஜி லெவல் பாருங்க, எல்லாம் ஒன்று கத்திக்கிட்டு
0: எல்லாரையும் பார்த்த உடனே உங்களுக்கு ஓடணும்.
1: 3500 பேர் நிற்கிறாங்க, சிரிக்கிறாங்க, குதிக்கிறாங்க, கை கலாட்டுறாங்க. அந்த எனர்ஜி, அந்த அட்மாஸ்பியர், இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை வாழ்க்கையில், ஸ்போர்ட்ஸுக்குள்ளே போனதே இல்லை. ஸோ பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. அப்புறம் கவுண்ட் டவுன் 10, 9, 8 சொல்லி உடனே நம்மளும் இது மாதிரி எல்லாம் நடக்கிறமே அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன். வி ஸ்டார்டட் வாக்கிங். வாக் பண்ணும்போது என்னாச்சுன்னா, இடையில நான் ஆரோவில் கம்யூனிட்டியில் நிறைய ஃபாரினர்ஸ், ஃப்ரெஞ்சு பீப்புள் அண்ட் ஆல் தட், அவங்கெல்லாம் கீழே இறங்கி வந்துடுவாங்க, வந்து கை தட்டுவாங்க, ஆசம் ஆசம் ஆசம் வாங்க, செலிபிரிட்டி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நடுவில் நடுவில் சாக்லேட் ஆரஞ்சஸ் இது மாதிரிலாம் ஆஃபர் பண்ணுவாங்க. ப்ரோக்ராம் நடத்துகிறவங்களும் வச்சுருக்காங்க எய்ட் ஸ்டேஷன் அப்படின்ட்டு, இவங்களும் கொண்டு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, ப்ளீஸ் டேக் இட், ப்ளீஸ் டேக் இட். அவ்வளோ ஒரு செலிபிரிட்டி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நமக்கு நம்மளும் செலிபிரிட்டி தான் போல இருக்கு. என் ஒய்ஃப் வேறு நடுவில் பாருங்கள், மெதுவாக போவோம், அங்கங்கே உட்காந்து போவோம், நடுவில் கால் வலிச்சா என்ன பண்ணுறது, நம்ம உடம்ப நம்ம தான் தூக்கிட்டு போனோம், வேறு யாரும் வரமாட்டாங்க ஹெல்ப்புக்கு. ஸோ அங்கங்கே உட்காந்துருவோம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு கால் எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து கொடுத்து போகிறோம். ஏன்னா 4 கிலோமீட்டருக்கு அப்புறம் கால் வலிச்சா என்ன பண்ணுறது, 10 கிலோமீட்டர் அட்ட ஸ்டேச்சு எக்ஸ்பீரியன்ஸே ஆனதில்லை. ஸோ வாக் பண்ணி முடித்தேன், நாங்கள் தான் கடைசி, நாங்கள் ரெண்டு பேரும் பரவாயில்ல. அது முடிச்சுட்டு போனா ஒரு மெடல் போட்டோம்,
0: எதிர்பார்க்கல,
1: எதிர்பார்க்கவே இல்லை. வாழ்க்கையில நான் வாங்கின முதல் மெடல். அப்ப என்னப்பான்னு கேட்டா, இது பினிஷ் பண்ணவங்க எல்லாருக்கும் மெடல் கொடுப்பாங்க. சரி, வேற எங்கேயும் நம்ம போய்
0: அது வெட்டரன் வேற இல்லையா,
1: எல்லாருக்குமே
0: எல்லாருக்குமே
1: எல்லாருக்குமே
0: வெட்டரன்ல நீங்க தான் இருந்திருப்பீங்க.
1: ஆமா, இருந்திருப்பேன். இப்ப வந்த அப்புறம் தெரியுது என்னோட இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க, ஓடுறாங்க.
0: சோ அதுதான் உங்களுக்கு மோட்டிவேஷன்,
1: இனிமே இது கண்டினியூ பண்ணலாம், கொஞ்சம் நல்லா பண்ணலாம், இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அது ஓடலாம் அப்படின்ட்டு.
0: அது வரைக்கும் ஹெல்த் எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: ஹெல்த் வந்து பிபி இருக்குன்னு சொல்லி மாத்திரை இனிமே வாழ்நாள் பூரா போடணும்னு சொன்னாங்க ஒரு டாக்டர். அது ஒரு மாசம் போட்டுட்டு அப்புறம் விட்டுட்டேன் நான். மாச ஹெல்த் செக்அப்புக்கு போவேன் ரெகுலரா. போகும்போதெல்லாம் ஏதோ ஒன்று பிரச்சனை சொல்லுவாங்க, கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு போக சொன்னாங்க. அடுத்தது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா போயிட்டு அங்க முன்னாடி வந்து ஒரு யங் லேடி தான், ஜூனியர் டாக்டர், அவங்க ஸ்கிரீனிங் 35 கேள்வி வச்சுக்கிட்டு அதை டிக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏதோ கேட்டாங்க, நான் எனக்கு தெரிஞ்சதில் சொல்லிட்டே வந்தேன். உடனே அந்த அம்மா வந்து, உங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும், ஓகே, ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண வேண்டி வரும், அடப்பு இருந்தா
0: அடப்பு இருக்குன்னு நினைச்சாங்க,
1: இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. எப்படி கன்க்ளூட் பண்ணாங்கன்னு தெரியல. அது ஒரு சின்ன ப்ரொசீஜர் தாங்க, முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணாலும் ஹாஃப் டேல முடிஞ்சிடும், நீங்கள் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி கூட போயிடலாம், எதுக்கு நீங்கள் சீனியர் டாக்டர் பாருங்கன்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. சீனியர் டாக்டர்கிட்ட பயந்துட்டே தான் போனேன். படியேறனா மூச்சு வாங்குமா அப்படின்னாரு. ஆமாங்க, எத்தனை மாடியில் மூச்சு வாங்க, 3வது மாடியிலேருந்து மூச்சு வாங்குங்க அப்படின்னு. 3வது மாடி எனக்கே வாங்குமே, இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிடுங்க, 3 மந்த்ஸ் சாப்பிடுங்க, அடுத்த வருஷம் வாங்க செக்அப் பண்ணலாம் அப்படின்ட்டு. நல்ல வேலை தப்பிச்சேன். அந்த மாதிரி இருந்திருக்கு, சின்ன சின்ன எயில்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு,
0: பெருசா இல்லை,
1: பெருசா இல்லை.
0: சரி, இப்போ இந்த அடுத்தது நீங்க வந்து இது மேரத்தானா எடுக்கணும், நம்ம ஓடியே ஆனோம் அப்படிங்கறத எப்ப முடிவு பண்ணீங்க?
1: அன்னைக்கே அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லயே முடிவு பண்ணிட்டேன். திரும்ப போய் கொஞ்சம் கொஞ்சம் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த வருஷம் வரும்போது கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வரலாம் அப்படின்ட்டு அங்கேயே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் வந்து ஒரு 6 மாதம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அங்கே மெட்ரோ ப்ளஸ்னு ஒரு இது வரும், லோக்கல் சிட்டி ஏரியா கவர் பண்ணுறது. அங்கே வந்து அப்போ சென்னை மாரத்தான் வந்துட்டு இருந்துச்சு. சென்னை மாரத்தான் வந்து டிசம்பர், நான் வந்து

0: ஏன்னா
1: வின்டர்ல தான் வைப்பாங்க எப்பவுமே, மழை இல்லாம இருக்கும், வெயில் இல்லாம இருக்கும், வெதர் நல்லா இருக்கும்.
0: ஆமா, ஆகஸ்ட்ல வந்து ஒரு நியூஸ் ஐட்டம் வந்துச்சு லோக்கல் பேப்பர்ல.
1: பேர் கொடுத்துட்டீங்க உடனே?
0: இல்ல, பேர் இன்னும் பேர் கொடுக்கற அளவுக்கு வரல. அது ஆகஸ்ட்ல வந்து லோக்கல்ல போரூர் நான் இருந்த இடம், போரூர் ரேசர்ஸ்னு ஒரு ரன்னிங் குரூப் அங்க ஆக்டிவா இருக்கு. தே ஆர் பப்ளிஷ்ட் ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க. யாராவது இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் கேன் ஜாயினஸ்னு வந்துச்சு. நான் இருந்த பதுக்கு ரொம்ப பக்கம், அது ஒரு கிலோமீட்டருக்குள்ள தான். சோ அங்க கான்டாக்ட் பர்சன் நேம் எல்லாம் போட்டு இருந்துச்சு. நான் வந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட

0: போடணும், என்ன
1: குட் சார்.
0: ஸ்ட்ரெஸ் போடணும், எப்படி ப்ரீத் பண்ணணும், எப்படி லேண்டிங் பண்ணணும், எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க.
1: காலேஜ் டேஸில் விட்டதா அப்போ பிடிச்சிட்டீங்க?
0: ஆமாம், அப்போ தான் அது ஒரு நியூ பேஷன், இனிமேல் இதுதான் லைஃப்ங்கிற மாதிரி ஆயிடுச்சது. நோ லுக்கிங் பேக்.
1: சரி, அது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் தந்தது? முதல்ல ஒரு பயத்தோடு தான் பண்ணீங்க, ரெண்டாவதுல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்தாச்சு, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது.
0: ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணேன். டைமிங் 134 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு 2015 பண்ணது, அடுத்தது வந்து 94 மினிட்ஸில் பண்ணேன். 1 hour I saved in the further 10 kilometers.
1: Okay.
0: Because I started running.
1: Okay. இப்போ 10 வருஷம் ஆச்சு. இப்போ உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எந்த லெவல்ல இருக்கு?
0: இப்போ வந்து 68 நிமிஷத்துல ஒரு வாட்டி பண்ணிருக்கேன்.
1: எத்தனை கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர்.
0: 10 கிலோமீட்டர் 68. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணேன். 21 கிலோமீட்டர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 42 கிலோமீட்டர்ஸ் பண்ணேன். ஆனால் 42 பண்ணாதான் மாரத்தானர்னு சொல்லுவாங்க
1: உலகத்தில்.
0: மாரத்தான். ஸோ 42 சிஸ்டமேட்டிக்காக பண்ணேன். 1 year ஐ டிட் த 21.
1: சரி, அது எல்லாமே சென்னையில் தான் பண்ணீங்களா?
0: இல்லை, 21 மட்டும் சென்னை, 42 அது ஒரு கோயம்புத்தூர் வந்துட்டேன். 1 year தான் போரூர் ரேசஸோட இருந்தேன். தென் ஐ ஹட் டு கம் பேக் டு கோயம்புத்தூர். முடிஞ்சது அங்கே வேலையெல்லாம்
1: பண்ணிட்டு.
0: வேற கொரோனா வேற வந்துச்சப்ப, இனிமே நம்ம ட்ரெயின் பஸ்ல போய் ரிமோட் ஏரியால எல்லாம் பாய்லர் போய் டிராவல் பண்ணிட்டு இருக்க வேண்டான்னு
1: வந்துட்டேன்.
0: 2017 வந்துட்டேன். 16 போரூர், 15 ஓடுனேன், 16 போரூர் ரேஸ் ஜாயின் பண்ணேன், 17 I had to come back to Coimbatore. One year அங்க அவங்களோட ஓடினேன், அவங்களோட ஓடி ட்ரைனிங் எடுத்துட்டு தென் ஐ கேம் பேக் டு கோயம்புத்தூர்.
1: நைஸ் சார். அப்பாடி, அதுக்கப்புறம் எத்தனை ஓட்டம் ஓடி இருப்பீங்க? இந்த மாதிரி மாரத்தான் பார்ட்டிசிபேஷன் எவ்வளோ இருந்திருக்கும்?
0: அங்கே வந்து வந்த பின்னாடி எனக்கு வந்து ஒரு ஐ மிஸ் தட் குரூப். டெய்லி அந்த குரூப்போட போய் ஓடி ஓடி இங்கே வந்து உட்காந்துட்டு குரூப் இல்லை சாய்பாபா காலனியில். அப்போ கோயம்புத்தூர் அண்ணாஸ் ஃபேஸ்புக் பேஜில் ஒரு போஸ்ட் போட்டேன், டைம் டு ஸ்டார்ட் கோயம்புத்தூர் அண்ணாஸ்னு ஒரு பேஜ் இருந்துச்சு ஃபேஸ்புக்கில். அந்த பேஜில் போய் டைம் டு ஸ்டார்ட் சாப்டர் இன் சாய்பாபா காலனி அப்படின்னு போட்டேன். அப்போ எனக்கு ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணார், நான் இங்கே தான் ஓடிட்டுருக்கேன், வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு. அவரை பார்த்தா அங்கே ஒரு குரூப் இருக்குது பட் நாட் ஆக்டிவ், எல்லாமே வீட்டில் உட்காந்துட்டாங்க, யாரும் வரதில்லை. ஸோ இவங்களெல்லாம் வர வைக்கலாம், நம்ம அங்கே கற்றுக்கிட்டதெல்லாம் இங்கே எப்படி குரூப் ரன் பண்ணணும்னு அங்கே அப்சர்வ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ டெய்லி ஷெட்யூல் போடுறது, ஷெட்யூலுக்கு வந்து நிற்கிறது, மக்களோட சேர்ந்து ஓடுறது, மென்டர் பண்ணுறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, நிறைய ஃபோட்டோஸ். இங்கே ரன்னர்ஸுக்கு ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபோட்டோ எல்லாமே ரன்னர்ஸுக்கு வந்து ரொம்ப பேஷன். ஸோ அவங்க ஃபோட்டோ எடுத்து போட்டோம்னா அவங்களுக்கு மோட்டிவேட் ஆகுதுல்ல, அடுத்த நாள் வருவாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு 150 பேர் இருக்காங்க அந்த குரூப்.
1: சரி, யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு வெட்டரன், அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க, நீங்கள் அவங்கள எப்படி பார்க்குறீங்க?
0: ரொம்ப ரெஸ்பெக்டாக பார்க்குறாங்கம்மா, ரொம்ப தி லுக் அப் டு மீ. தே சே தட் நீங்கள் ஓடும்போது நாங்கள் ஓடணும், இந்த வயசில் நீங்கள் எல்லாம் ஓடும்போது நாங்கள் ஓடணும் அப்படின்னு
1: நினைக்கிறாங்க.
0: இன்ஸ்பயர் ஆகிறாங்க, அதுதான் மெயின். நம்ம ஓடுறதை விட ஒரு 100 பேரை ஓட வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்பவும் வராங்க, வரும்போது ஒன்றுமே தெரியாமல் வராங்க. ஒரு 1 year தே பிக்கப் அ லாட், என்னை விட நல்லா ஓடுறாங்க, என்னை விட ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. அண்ட் தே பிகம் ட்ரெயினர்ஸ், தே பிகம் இன்ஸ்பயரர்ஸ். அது மாதிரி அப்படியே தான் மல்டிப்ளை ஆகி 150 பேர் ஆயிட்டாங்க இன்னைக்கு குரூப்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் சாய்வு நாற்காலி, இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஆர் வெங்கடேசன் அவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சாய்வு நாற்காலி இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஆர் வெங்கடேசன் அவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர், தொடர்ந்து பேசுவோம். இப்ப எப்படின்னா, நீங்க விட்டத பிடிக்கிற மாதிரி ஒண்ணுமே பண்ணல, சடனா ஐ பிகேம் வெரி பிசி மாரத்தான்ல, இல்லையா?
1: ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி தான்.
0: ஒரு நல்ல ரன்னர் ஆகி
1: 21 பண்ணன உடனே நான் வந்து நிறைய இடத்துல போய் ஓடிட்டேன். ஒரு டிக்கெட் அடிச்சுட்டே வந்தேன், சென்னையில போய் ஓடினேன், அதுக்கப்புறம்
0: பாண்டிச்சேரி ஆரோவில் திருப்பி போனீங்க?
1: ஆரோவில் போனேன், 3 வருஷம் போனேன்.
0: ஓகே,
1: அங்கேயே போய் ஓடி இருக்கேன்.
0: அதுக்கப்புறம் ஹைதராபாத்,
1: ஹைதராபாத்ல ஓடினேன். 42 பண்ணும்போது எனக்கு வந்து 2 சாய்ஸ், பெங்களூரா ஹைதராபாடா அப்படின்னுட்டு. பெங்களூர் வந்து ஃபிளாட் டெரெயின், ஹைதராபாத் வந்து ஃபுல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஹில்லி ஏரியா. அது தவிர ஃபிளையோவர்ஸ் வேற, 4 ஃபிளையோவர் இருக்கு, இதுல மேலே ஏறி ஏறி இறங்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மாரத்தான் வந்து நீ அங்கே பண்ண வேண்டாம், பெங்களூர்ல பண்ணு, யூ வில் கெட் என்கரேஜ்டு, அதுக்கப்புறம் நீ அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ பெங்களூர் சூஸ் பண்ணேன். ஆகஸ்ட்ல ஹைதராபாடு, அங்கே போய் 21 ஓடிட்டு, தென் ஐ வென்ட் டு பெங்களூர் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபுல் மாரத்தான். ஃபுல் மாரத்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பால் கேம் அது. 21 அப்புறம் 25-26 வந்து மசில் கிராம்ப் எல்லாம் ஆகுது, அது ரொம்ப என்ட்யூரன்ஸ் வேணும், எக்கச்சக்கமாக வேணும்.
0: அதுக்கான ப்ராக்டிஸும் இருந்தது?
1: ஆமாம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலுமே கொஞ்சம்
0: முடிச்சிட்டேன்.
1: 6.5 hours
0: ஆச்சு சார். ஸோ நீங்கள் சொல்லும்போதே ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கு.
1: 6.5 hours முடித்தேன். அதை விட என்னென்னா, ஒரு 4 வருஷம் கழிச்சு, அப்போ எனக்கு 72, 4 வருஷம் 76 மறுபடியும் பெங்களூர்ல போய் ஐ ரன் அனதர் ஃபுல். 4 வருஷத்துல யூடாவ் ஏஜ் மோர் இல்ல, 70s வந்து யூஆர் டிராப்பிங்.
0: இப்போ உங்க வயசு என்ன? வயசு கேட்க கூடாது, ஆனா இங்க கேட்டே ஆணும். ஏன்னா திஸ் இஸ் அ வெட்டரன் ப்ரோக்ராம். சொல்லுங்க சார்.
1: 77 முடிஞ்சு 78.
0: 78ல உங்களோட என்ன சொல்றது, லேட்டர் வயசுல வந்து உங்க வாழ்க்கையில லேட்டா வந்த பேஷன்.

0: லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கீங்க நீங்க. ஒரு வித்தியாசமான பேஷன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது முன்னாடி பண்ணதே இல்லை, ஆனால் திடீர்னு உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்து இதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. விடாப்படியா பிடிச்சிட்டு இருக்கீங்க இன்னும். பட் யூ ஆர் மோட்டிவேட்டிங் ஜெனரேஷன்ஸ். அதை பார்க்கும்போது வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருமே உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆறாங்க. பட் உங்களுக்கே எப்படி இருக்கும் அந்த ஃபயர் ஃபார் ரன்?
1: எனக்கு வந்து because of this enamo I still feel young.
0: Paakave neenga romba apdi da irkeenga.
1: I never feel I am aged. And the 50 vayasula varra sotthu irukku parunga BP sugar அது எதுவுமே
0: இன்னும்
1: வரல. பிபி இருக்குன்ட்டாங்க,
0: உனக்கு
1: 40 வயசுலயே எனக்கு வந்து ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு, உனக்கு 60 வயசுக்காரனோட லங்ஸ் பா அப்படின்ட்டாரு.
0: ஓகே,
1: யுவர் லங்ஸ் ஆர் சோ வீக். என் கூட இருந்தவங்கெல்லாம் நான் ஓடுவேன்னு நினைக்கிறேன்.
0: ஆனா இந்த உங்களோட இந்த விடாப்படியான ஓட்டம் தான் உங்களுக்கு ஹெல்த் தந்திருக்கு.
1: ஆமா கண்டிப்பாங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லி போஸ்ட்போன் மை ஏஜிங்.
0: அதுக்கப்புறம் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க, ஏதோ ஒரு டாக்டரை பாத்திருப்பீங்க. ஆனா உங்க ஹெல்த் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து ஓடலாங்கறது சொன்னாங்களா? ஏன்னா ஆஸ்மேட்டிக்னால நான் கேட்கறேன்.
1: ஓடவே கூடாதுன்னுட்டார் ஒருத்தர். 60 வயசுலயே ஒருத்தர், நீ ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சு உனக்கு, நீ எந்த ஸ்போர்ட்ஸ்லயும் இன்வால்வ் ஆகக்கூடாது, சடனா திரும்பணும், சடனா ட்விஸ்ட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் வந்து உனக்கு பிரேக் ஆயிடும் போன்ஸ், அதனால must avoid sports அப்படின்னு சொல்லியிருக்கார் ஒரு ஆர்த்தோ. எனக்கு 60 வயசுலயே அதெல்லாம் மீறிதான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். இப்ப போனாலும் அப்படி சொல்லுவாங்க எனக்கு. என்னோட தியரி என்னன்னா, நீங்க கவுச் போட்டாட்டாவா இருந்துட்டு சோஃபால உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீஸ்ல வந்து உங்களுக்கு பிளட் ஃபுளோ ஆகாது, பிளாக் ஆயிடும், அதனாலதான் நீ பெயின் வருது. நீங்க ஓடிட்டே இருந்தீங்கன்னா நீ பெயின் வராது.
0: வெரி நைஸ். உங்களோட இந்த மாரத்தான் ஜர்னி பத்தி கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. சரி, உங்க ஃபேமிலி பத்தி நான் கேட்கவே இல்லையே, சொல்லுங்களேன். உங்க ஃபேமிலி?
1: ரெண்டு டாட்டர்ஸுங்க, போத் ஆர் மேரிட் அண்ட் செட்டில்டு. பெரிய பொண்ணு சிங்கப்பூர்ல இருந்துட்டு ஒரு 15 வருஷம் இப்ப கோயம்புத்தூர் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. சின்ன பொண்ணு ஆஸ்திரேலியால இருந்து இப்ப ஷீ செட்டில்டு இன் பாண்டிச்சேரி. ஆரோவில் பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அவங்க.
0: எல்லா பேரன்
1: மூணு பேத்தி இருக்காங்க, அவங்களும் நல்லா இருக்காங்க. பெரிய பேத்தி கல்யாணமா ஆயிடுச்சு, அவங்க லண்டன்ல இருக்காங்க. அடுத்தது ரெண்டு பேத்திக்கு இருக்காங்க, அவங்க ஒண்ணு இப்ப படிச்சுட்டு இருக்கு சிங்கப்பூர்ல, இன்னொன்னு டெல்லியில படிச்சுட்டு இருக்கு.
0: பரவாயில்ல, உங்க ஒய்ஃபையும் நீங்க ஓட்டத்துக்கு கூட்டிட்டு
1: போயிட்டீங்களா? வேற இன்ட்ரெஸ்டா போனோம். அப்பெல்லாம் கூடவே வருவாங்க, போரூர் ரேசஸ்ல டெய்லி வருவாங்க என்னோட. அங்க 4:30 எந்திரிச்சு 5 மணிக்கு போய் நின்றுடுவோம் ரெண்டு பேரும். 5:00 அங்க அசம்பிளிங், இங்க வந்து 6 தான்.
0: சரி, வீட்டுல என்னெல்லாம் பண்ணுவீங்க சார்? வெளியில இதெல்லாம் பண்ணீங்க, வீட்டுல உங்களுக்கு வந்து அதர்வைஸ் உங்களுக்கு அந்த நாளை எப்படி பிளான் பண்ணிப்பீங்க?
1: எனக்கு வந்து ஒண்ணு வந்து மேனேஜிங் தி இது குரூப்ங்க, ரன்னிங் குரூப். அவங்களுக்கு உண்டான அடுத்த நாள் ஷெட்யூல், விசிட், இன்டர் குரூப் விசிட்ஸ், அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணுவேன். நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது, அந்த ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி எல்லாம் எத்தனை பேர் வரீங்க என்னன்னு சொல்லி போயிட்டு வர்றது. அதை தவிர ஐ எம் ஆல்சோ செக்ரட்டரி ஆஃப் தி அசோசியேஷன் ஆஃப் மை அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ அதுல வர டே டு டே மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் நான் தான்
0: எல்லாம் பிஸியாவே வச்சுக்கிறீங்க. உங்களை வீட்டில் என்ன நான் என்ன சொல்றேன்னா, ஃபுட் இது இந்த டைம்ல எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு ஏதாவது நீங்களே உங்களுக்கு ஒரு பிளானர் மாதிரி வச்சுப்பீங்களா? இல்ல நார்மலா நான் எப்பவும் போல காலையில காஃபி குடி
1: எனக்கு
0: குட் சார், கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆல் இந்தியா ரேடியோக்கு ஏற்கனவே வந்திருக்கேன், நீங்க சொல்லியிருக்கீங்க ஒரு டென்னிஸ் மேட்ச் பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து நீங்களே இங்க கெஸ்ட். பல வருஷம் ஆயிடுச்சு, ஆல் இந்தியா ரேடியோட கலர் வந்து மாறல, அதோட பேட்டர்ன் வந்து மாறல. மேபி இன்னும் கொஞ்சம் இந்த எஃப்எம் இதெல்லாம் வந்து இப்ப புதுசு இல்லையா, அப்ப நீங்க பாக்கல. உங்களுக்கு அப்ப லிசனிங் எப்படி இருந்தது ஆல் இந்தியா ரேடியோ? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரீவைண்ட், ஆல் இந்தியா ரேடியோ மட்டும்தான் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? டிவி கூட இல்ல இல்லையா?
1: கிடையாதுங்க, டிவி வந்து 80s தானே வந்துச்சு. அதனால டிவி எல்லாம் கிடையாது.
0: ரேடியோ லிசனிங் உங்க வீட்டுல எப்படி
1: இருந்தது? நான் வந்து ஆல் இந்தியா ரேடியோவும் கேட்பேன், மோஸ்ட்லி இந்த பிபிசி கிரிக்கெட் கமெண்ட்ரி எல்லாம் கேட்பேன்.
0: இல்ல ஏஆர்ல கிரிக்கெட் கமெண்ட்ரி இருந்தது.
1: ஆமா, இருந்துச்சு, அதுவும் கேட்பேன். அது வந்து ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச் எல்லாம் கேட்பேன்,
0: ரைட்,
1: ஃபுல்லா கவர் பண்ணுவாங்க.
0: பட் ஆல் இந்தியா ரேடியோட அந்த கனெக்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு சொல்லுங்க?
1: நல்லா இருந்துச்சு.
0: வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்ல, வேற ஏதாவது மியூசிக்
1: சினிமா பாட்டு எல்லாம் கேட்போம்ல சாயங்காலம்.
0: சரி, இப்ப உங்களை மாதிரி வெட்டரன் வந்து நான் ஆல் இந்தியா ரேடியோட வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. வானொலிக்கு 90, இப்ப 90 வயசு ஆ போகுது வானொலிக்கு. ஆமா, நம்ம வானொலி கொஞ்சம் பின்னாடி வந்தது, 66 வந்து 1936ல. சோ we are going to celebrate 90. சோ ப்ளீஸ் ஆல் இந்தியா ரேடியோவும் அதோட லிசனர்ஸையும் நீங்க விஷ் பண்ணிடுங்க.

0: நல்லே.
1: ஓகே, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 90 வயசு கடந்து வெற்றிகரமாக அடுத்த 100 வரைக்கும் அடியெடுத்து வைக்க போகும் ஆல் இந்தியா ரேடியோவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேரை சந்தோஷப்படுத்தி நல்ல நல்ல ப்ரோக்ராம் கொடுத்து பயன்படுத்தி இருக்கணும்னு வாழ்த்துக்கிறேன்.
0: ஓகே சார், உங்களை நேர்முகம் கண்டது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். உங்களோட ரிச் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்களுடைய ஃபஸ்ட் ஜாப் இந்த பிஹெச்இஎல்லேருந்து, அப்புறம் கன்சல்டன்சி நடத்தின வரைக்கும், அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் ஒரு பெரிய மேரத்தான் ரன்னராக அந்த குரூப்பை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது, டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணிட்டீங்க. கேட்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது சார் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும். அண்டு அது எல்லாத்தையும் நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு அப்படியே அந்த ஃப்ளோலேயே வருது. உங்களுக்கு எதுவும் மறக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா?
1: ஏன்னா
0: அந்த டேலேருந்து அந்த இயர்லேருந்து எல்லாமே சொல்கிறீங்க. எப்படி உங்கள் ஃபின்லாண்ட் போனதை சொல்லும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சென்னை கூப்பிட்டாங்க, அப்புறம் ஃபின்லாண்ட் போனேன். அந்த கம்பெனி நேம் உட்பட எதுவுமே மறக்காமல் இருக்கு. சீக்ரெட் ஆஃப் யுவர் அந்த மெமரி, அந்த யூத்ஃபுல்னஸ் என்னன்னு சொல்வீங்க?
1: சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். நிறைய செட்பேக்ஸ் வரும் வாழ்க்கையில், எனக்கு நிறைய வந்திருக்கு. செட்பேக்ஸ் வந்து நம்மளை ஓவர் கம் பண்ணாம பாத்துக்கணும். இப்படி வெளியே வரணும், ஹவு டு கீப் யுவர் செல்ஃப் சியர்ஃபுல், அடுத்தது என்னன்னு யோசிக்கணும், இப்படி ஆயிடுச்சேன்னு யோசிக்க கூடாது. அப்புறம் எனக்கு சரியான ஒரு நம்பிக்கை என்னன்னா, டிவைன் இன்டர்வென்ஷன் நிறைய இருந்துச்சு. நான் தான் எல்லாம் செஞ்சேன், நான் தான் பிளான் பண்ணி பண்ணேன்னு நான் சொல்லவே மாட்டேன். சில பேர் அப்படி இருக்காங்க, நான் தான் எவ்ரி ஸ்டெப் ஐ பிளான்ட் அப்படிம்பாங்க. நான் பிளான் பண்ணவே இல்லை,
0: கடவுள்கிட்ட விட்டாச்சு எல்லாத்தையும். எல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். நம்ம வந்து இன்னைக்கு சாய்வு நாற்காலியில தொழில் முனைவோர் மற்றும் மேரத்தான் ரன்னர் ஆர் வெங்கடேசன் சாரோட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா சார்? நீங்க சொல்லுங்களேன், உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த அனுபவம்?
1: எனக்கு நல்ல அனுபவம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் எனக்கு ரீகால் பண்ணி நினைவு கூர்ந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பார்த்து 4 பேர் இன்ஸ்பயர் ஆனாங்கன்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஒரு மெசேஜ் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் எல்லாருமே ஓடலாம். மனுஷனோட நம்ம ஹியூமன் பாடியோட ஃப்ரேம் வந்து ஓடுறதுக்காகவே படைக்கப்பட்டது. அந்த காலத்தில் வந்து எல்லாருமே ஓடிட்டு தான் இருந்தாங்க. ஒன்று உணவு தேடி ஓடினாங்க, ஒரு அனிமலை துரத்துக்கிட்டு ஓடுவாங்க, ஏன்னா அனிமலால் துரத்தப்பட்டு ஓடுவாங்க, இரையாயிடக்கூடாதுன்னுட்டு. வாழ்க்கை ஓட்டமாகவே தான் இருந்துச்சு. ஓடி பழகினவங்க நடுவில் எங்கேயோ வந்து நம்ம உட்காந்து உட்காந்து ஓடுறதையே மறந்துட்டோம், விட்டுட்டோம். அதனால் ஓட முடியுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம், யாருமே. எல்லாருமே ஓட முடியும். ஐ எம் நாட் ஸ்பெஷல் இன் எனிவே. அப்புறம் எந்த வயசுலையும் ஓடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நமக்கு வயசாயிடுச்சு அப்படி அப்படின்னு நினைக்க வேண்டாம். 77 நான் இன்னும் ஓடிட்டு தான் இருக்கேன். எந்த வயசுலையும் ஓடலாம், ஓடுறதுக்கு வயது ஒரு தடை இல்லை. அதனால வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க எந்த வயசுலையும் ஓட ஆரம்பிக்கலாம்ங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். ஏன்னா யங் ஏஜ் 68 வயசுல தான் நான் ஓடவே ஆரம்பித்தேன். இப்போ 50 வயசு ஆனவங்களாம் இதை கேட்குறவங்க, நமக்கு 50 வயசு ஆச்சு, இனிமேல் நம்ம எப்படி ஓடுறது அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. 68 வயசுல நான் ஓட ஆரம்பித்தேன். எனி ஏஜ் நீங்கள் ஓடுறதுக்கு தொடங்குறதுக்கும் எந்த வயது தடை இல்லை, ஓடுறதுக்கும் எந்த வயதும் தடை இல்லை. அதனால் இது கேட்குறவங்க, நீங்கள் யாராவது ஓடணும்னு நினச்சிங்கன்னா கோயம்புத்தூரில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, நிறைய இடத்துல மீட் பண்ணுறாங்க. ஏதாவது உங்கள் ஊருக்கு பக்கத்தில், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சாப்டரில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும், அதுக்கு நான் கேரண்டி.
0: பியூட்டிஃபுல்லி செட் சார்,
1: தேங்க்யூ.
0: ரொம்ப அழகான வார்த்தைகள், மனசார சொல்லிங்க. அதை கேட்கும் போதே எல்லாருக்கும் ஆஹா, உடனே இவர் சொல்லிட்டார், முதல்ல செய்யணும் இதை அப்படின்னு தோணும். ஒரு 77 வயது இளைஞரை இன்னைக்கு சந்திச்ச மகிழ்ச்சி சார். தேங்க்யூ சோ மச், மிக்க நன்றி சார்.
2: நேயர்கள், இதுவரை சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான இன்றைய நமது நிகழ்ச்சியில்
0: தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர் ஆர் வெங்கடேசன்
2: அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஐ சாம்பால், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.
3: நெகளை இன்றிரவு 7:32 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் தற்சார்பு இயற்கை முறை விவசாயம் குறித்த அனுபவ கருத்துக்கள்.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்,
5: இப்ப 2-3 லோன் வாங்கிட்டேங்க. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடைசியா இப்ப 15 லட்சம் ரூபா எங்க குழு கொடுத்திருக்காங்க.
4: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும் நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம் ஹலோ தோழி. இன்னைக்கு வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில தோழிகள் கிட்ட நாம என்ன கேட்க போறோம் அப்படின்னா, பொதுவா இப்போ சோசியல் மீடியா அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு இல்லையா. குழந்தைங்க கூட சோசியல் மீடியாலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில குழந்தைங்க சோசியல் மீடியால நிறைய என்ன சொல்கிறது, நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க, வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. குழந்தைங்களுக்கு அது பிடித்தமான ஒன்றாக மாறி வருது. ஆனால் சோசியல் மீடியாவை குழந்தைங்க அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதனால் நிறைய பின்விளைவுகளும் ஏற்படும். அதாவது குழந்தைகளோட மனநிலை மாறுவது, கூடவே படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போது சோசியல் மீடியாவும் குழந்தைகளும் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத தோழிகள் எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். தோழிகள் பகிர்ந்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் தங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற தோழிகள் 9585800103 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, அமர்கலம் படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம். ஹலோ தோழி, இன்னைக்கு தோழிகள்லாம் அழைத்தும் பேசலாம். 2312103 2317046 இந்த நம்பர்ஸ்க்கு தான் தோழிகள் கால் பண்ணோம். நீங்க கால் பண்ணும்போது மறக்காம 0422 அப்படிங்கிற இணைப்பு எண் இதான் கோயம்புத்தூரோட கோட்டேன். இந்த எண்ணையும் சேர்த்து தோழிகள் வந்து அழைக்கலாம். சோ தோழிகள் கிட்ட நம்ம பேசலாம், என்ன சொல்றாங்கிறத கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: என்னுடைய
0: கருத்து என்னன்னா,
1: என்ன பொறுத்த அளவுக்கு செல்லு இந்த மாதிரி சில விஷயங்கள்ல வர யூடியூப் இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட படிப்பு வந்து அதனால வந்து எண்ணங்கள் ஃபுல்லா வந்து அதுலதான் போதே தவிர அவங்க வந்து அந்த நல்ல இத்தனை நாள் அதெல்லாம் இல்லாம தானே இருந்தது. அப்ப குழந்தைகள்லாம் நல்ல வளர்ச்சியில நல்லா தானே இருந்தாங்க. அப்ப அதையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சிந்தனைகள் ஃபுல்லா அதுலதான் போகுதே தவிர படிப்புல கவனம் இல்லாம இருக்குங்கறதா என்னுடைய கருத்து.
0: ஓகே ஓகே. சோ படிப்புல சுத்தமா கவனம் இருக்கிறது இல்லைன்னு
1: நினைக்கிறீங்க? கவனம் இருக்கிறது இல்ல.
0: ஆனா சில குழந்தைங்க சொல்லுங்க,
1: ஏன்னா அவங்களுக்கு வந்து எண்ணங்கள் வந்து அதை நோக்கிதான் போதே தவிர நம்ம நல்லா படிக்கணும், சாப்பிடணும், வெளியில விளையாடணும், அந்த குழந்தைகளோட மத்த குழந்தைகளோட சேர்ந்து விளையாடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு அவங்க அந்த ஒரு இதுக்குள்ள அடிக்ட் ஆகி அவங்க அந்த அதை மட்டுமே எடுத்துக்கிறாங்க. அந்த சோசியல் மீடியானா இப்ப யூடியூபா இருக்கட்டும், அதுல என்ன போடலாம், நம்ம என்ன நம்ம என்ன அதுல போடலாம், அதுல என்ன வருது அப்படிங்கறதா அவங்க கவனமா இருக்கே தவிர நம்ம என்ன படிக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கறதுல அவங்க அந்த கவனத்தை வந்து விட்டுடுறாங்க.
0: சூப்பரா சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோசியல் மீடியா இல்லாத போது கூட குழந்தைங்க வந்து சந்தோஷமா தான் இருந்தாங்க, விளையாடினாங்க, ஜாலியா இருந்தாங்க, ஏன் வளர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து இருக்கிற குழந்தைங்க வந்து அதிக நேரத்தை இதற்காக செலவு பண்றாங்க. வெளியில போய் விளையாட்டு உடல் என்ன சொல்றது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா பேசினாங்க அவங்க. மேகலா ராமநாதபுரம் பக்கத்துல இருந்து அழைத்து பேசினாங்க. இதே மாதிரி தோழிகள் உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 2312103 2317046. வெளியூர்ல இருந்து கைபேசில இருந்து அழைக்கிற தோழிகள் மறக்காம 042 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைங்க. நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு, ஜெயம் கொண்டான் படத்துல இருந்து.

0: ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. சாமான் பீமாரி பிக்கனை பச்சா ஹை கிரவி ரெண்டே ஐசி பச்சா ஹை ஆயுஷ்மான் பாரத் கி பகத் படி சஃலதா.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
3: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே காஹி நீ ஹே, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹத் படா மூவ்மென்ட் ஹே. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹே.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம். ஹலோ தோழி,
2: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
5: பரிவார் ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம வசந்த இல்லம் ஹலோ தோழி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, சோஷியல் மீடியாவும் குழந்தைகளும், இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்கோம். தற்போதுள்ள 1 முதல் 7 வயதுள்ள குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுவதற்கு கூட செல்ஃபோனை கொடுத்து நம்ம வந்து குழந்தைகளை ரொம்ப ரொம்ப கெடுத்து வச்சுருக்கோம். அது ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் செல்ஃபோன் கொடுத்துட்றாங்க. அதனால் குழந்தைகளுக்கு படிப்பு பாதிக்குது. 2வது, பெற்றோர்கள் மேல மரியாதையே இருக்கிறது இல்லை. குழந்தைகளுக்கு விளையாட்டையும் மறந்துட்டாங்க. அதனால முடிஞ்ச அளவு செல்லு கொடுக்காம இருக்கணும். அதற்கு தகுந்தாற் போல நாமும் குழந்தைகளிடம் நேரத்தை செலவிடுவதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் வேலை அப்படின்னு ஓடிட்டே இருந்தா எப்படிங்க குழந்தைகளை பாத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி திருப்பூர் வெள்ளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி அவங்க கேட்டிருக்காங்க. இதே மாதிரியே சோசியல் மீடியாவும் குழந்தைகளும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தோழிகள் பகிர்ந்துக்கோங்க. நீங்க பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800103. கால் பண்ணி பேசணும்னு நினைக்கிற தோழிகள் 2312103 2317046 இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம். வெளியூர்லேருந்தோ தன்னுடைய கைபேசியிலிருந்தோ, அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் போன்லேருந்தோ அழைக்கிற தோழிகள் மறக்காமல் 0422 இந்த இணைப்பெண்ணையும் சேர்த்து அழைங்க. சோஷியல் மீடியாஸ்னால நிறைய விஷயங்களை ஈஸியாக கற்றுக்க முடியுது. முன்னாடியெல்லாம் வந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைப்ரரி போகணும், புக்ஸை தேடணும், அதை எடுக்கணும், அதுலேருந்து அந்த விஷயத்தை பார்க்கணும், குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கணும், நம்ம சொல்லிக் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு ஒரு ஃபோன் எடுக்கிறோம், நம்ம டக்குன்னு வந்து சர்ச் பண்ணுறோம், உடனே அதோடைய தகவல் வந்து நமக்கு வந்துடுது. இப்போலாம் இன்னும் அட்வான்ஸ்டாக நம்ம போயிட்டே இருக்கோம். நமக்கு என்ன வேணுமோ அந்த தகவலை நம்ம கொடுத்துட்டு அதுக்கு அது எதிர்வினை ஆற்றக்கூடியதாக இருக்குது. எதிர்வினைன்னு சொல்லும்போது நம்ம கேட்குற கேள்விகளுக்கு டான் டான் பதில் வந்துடுது. பிறகு வந்து நம்ம தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுது. இன்றைக்கி குழந்தைங்க வந்து தேடி கற்றுக்கிறதா அப்படிங்கிற மாதிரி, தேடி கற்றுக்கிறதா அப்படின்னா என்ன அப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருந்துதா அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு சூழலில் நம்ம போயிட்டு இருக்கோம். கூடவே பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு இந்த தேடல் இல்லாதனால எதுவுமே ஈஸியாக கிடச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி

குழந்தைகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே குழந்தைங்க வந்து இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா ஈஸியாக தோண்டும் போயிடுறாங்க. எங்களுக்கு வந்து இந்த விஷயம் கிடைக்கலையே, எங்களுக்கு தான் இந்த உலகத்திலேயே கஷ்டமாக இருக்கும், இந்த உலகத்திலேயே நாங்கள் தான் கஷ்டப்படுறவங்க, எங்களை தவிர வேறு யாருமே கஷ்டத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் போது ஒரு சில விஷயங்கள் ஈஸியாக கிடைக்காத போது அந்த தோல்வியை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அப்படின்னு சொல்லியும் கருத்து இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத தோழிகள் பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, கண்ணும் கண்ணும் படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம். ஹலோ தோழி, இன்னைக்கு தோழிகள் கிட்ட என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, சோசியல் மீடியாவும் குழந்தைகளும் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்கோம். குழந்தைகள் செல்போன் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும், இதற்கு காரணம் நாம் தான். முதலில் அவங்க பார்க்கறத வந்து தவிர்க்கணும், கூடவே நாம் பார்க்கறத முதல்ல தவிர்க்கணும். குழந்தைங்க முன்னாடி நாம் 24 hours வந்து செல்போன் வச்சுருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க அதை பண்ணதாங்க செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செல்போன் வந்து பேசுறதுக்கு மட்டும்தாங்க, அதுக்கு மட்டும் பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாசரிப்பட்டியிலேருந்து பத்மாவதி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து உமா கணேஷ் சிறுமுகையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோசியல் மீடியா குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய பயன்படுது. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்திற்கு எப்படி கூற வேண்டும் என்றால், சில குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுவதற்கு தான் முதன்மையாக பயன்படுது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா குழந்தைகளை வந்து இப்போல்லாம் வந்து இல்லை நான் மொபைல் பார்த்தா தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாப்பாடை கவனித்து சாப்பிடு, ஒரு பருக்கை கூட சிந்தக்கூடாது, ஒரு பருக்கை சிந்தினா கூட உன்னை விட மாட்டேன், ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சாப்பாடு வருது தெரியுமா, இப்படியெல்லாம் நம்ம பெற்றோர்கள் சொல்றத நம்ம கேட்டிருப்போம் இல்லையா. ஆனா இப்பெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து இல்ல நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தா தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க நம்மகிட்டே வந்து டிமாண்ட் பண்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, குழந்தைங்க அப்படியாவது சாப்பிட்டுமே அப்படின்னு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. இன்னொன்னு அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த சாப்பாட்டில் இருக்கிற எல்லா டேஸ்ட்டும் குழந்தைங்களுக்கு வந்து அதை ரசித்து ருசித்து சாப்பிடும்போது ஈஸியாக அந்த ஜீர்ணாகும், குழந்தைங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்தது. இப்போல்லாம் வந்து ஏதோ ஒன்று கொடுங்க சாப்பிட்டுக்கலாம், ஆனால் வந்து செல்ஃபோன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறதே நம்ம பார்க்குறோம் இல்லையா. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, என் பையன் பாரு செல்ஃபோன் இல்லாட்டி ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான், என் பொண்ணு இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்கிற நிறைய பெற்றோர்கள் அங்கே வந்து அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அதாவது தோழிகளாக பேசிக்கொள்ளும்போது இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்கிறதே நம்ம கேட்க முடியுது. நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்டுட்டு வந்தாலும் தொடர்ந்து தோழிகள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. நீங்க பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. கால் பண்ணி பேசணும்னு நினைக்கிற தோழிகள் 2312103 2317046 இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. வெளியூர்ல இருந்தோ கைபேசியில இருந்தோ அழைக்கிற தோழிகள் மறக்காம 0422 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இளம் ஹலோ தோழி. இன்னைக்கு தோழிகள்கிட்ட என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, பொதுவாக வந்து குழந்தைகளுக்கு இப்போ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம். தோழிகள் வந்து தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அற்புதமாக ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மூக்கனூர்லேருந்து மலர்கொடி சிவகுமார் சொல்லியிருக்காங்க, குழந்தைங்க கையில் முதல்ல செல்ஃபோனை கொடுக்கவே கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போவுமே கொடுக்கக்கூடாது, குறிப்பாக சாப்பிடும்போது கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தங்களுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. தோழிகள் வந்து அடுத்தடுத்து கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பொதுவாக செல்ஃபோன் கொடுக்கறதுல ஒரு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. குழந்தைங்க வந்து உலகத்தை வந்து ரொம்ப ஈஸியாக தன்னுடைய கைக்குள்ளேயே சுருக்கி எடுத்துக்கிறாங்க. உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமே குழந்தைகளுக்கு தெரியுது, கூடவே அதை ஈஸியாக கற்றுக்க முடியுது. ஒரு விஷயத்தை தேடி ஓட வேண்டிய அந்த சூழலில், ஆனால் தேடலுங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுவும் குறைஞ்சி போச்சு. கூடவே குழந்தைங்க வந்து இந்த சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிறனால இந்த படிப்பில் கவனம் சிதறுவது, கூடவே வந்து இந்த விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கவனம் சிதறுவது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோழிகள் வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, வெற்றி கொடிக்கட்டு படத்துலேருந்து.

அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க தோழிகள்னு பார்த்துடலாம். அலைபேசியை நாமும் பயன்படுத்த வேண்டாம், அவர்களுக்கும் தர வேண்டாம், அதை வந்து பார்த்து பயன்படுத்தலாம் அப்படின்னு கோவை தேவராயபுரம்லேருந்து ராஜி அமைச்சிருக்காங்க. அஸ்மத் ஃப்ரம் ஒட்டஞ்சத்திரம் பகுதியிலேருந்து, மை சன் நோஸ் ஹவு டு யூஸ் மொபைல் பட் ஹீ ஓன்ட் டேர் டு டச் ஃப்ரம் ஹிஸ் பர்த் டில் நவ் ஹீ ஓன்ட் யூஸ் மொபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என் பையனுக்கு எப்படி மொபைல் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும், ஆனால் அவனால் வந்து பயன்படுத்துறதுக்கு அவனுக்கு பயம், ஏன்னா நான் அந்தளவுக்கு வந்து நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க கூட பேசுங்க, உட்காருங்க. அவங்க வந்து என் பையனுக்கு வந்து இப்போ நிறையா தெரியும், அவனுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து அவனுக்கு 10 வயசாகுது, ஆனால் நிறைய விஷயங்களை அவனுக்கு டெய்லி டெய்லி கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. மொபைல் நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், பட் சாப்பிட்றாங்க, மொபைல் பார்க்குறாங்க, மொதல் மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லவே இல்லைங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜ் கீதா அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இன்றைக்கி தோழிகள் வந்து தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக வாட்ஸ்அப்லேயும் கூடவே கால் பண்ணியும் பேசுனீங்க. எல்லா தோழிகளுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இனி அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்று மதியம் 1 மணிக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி இருக்கு. 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாக்கிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இருக்கு. ஸோ மாலை 5:02 சித்திரச்சிவானம்ல கதைகளின் வழியே திருக்குறள் நிகழ்ச்சி, 6:00 பொன்மாழை பொழுது திரையில் பக்தி இசை, 7:25 முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:32 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் தற்சார்பு இயற்கை முறை விவசாயம் குறித்த அனுபவ கருத்துக்கள்

பெற கேட்கலாம். 8:05 இதம் ரிதம் நிகழ்ச்சி, 9:15 மயிலிறகு, காலத்தை வென்ற காவிய பாடல்கள் இருக்கு. 10 மணிக்கு மெல்லடி மெட்டுக்கள், 10:59 முதல் நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சிகள்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. எல்லா நிகழ்ச்சிகளையுமே நீங்கள் தொடர்ந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா.

आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர்

0: மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக உலக நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துவது குறித்த கருத்தரங்கில் அவர் பேசவுள்ளார். G7 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி அலுவலர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தினிடையே திரு நரேந்திர மோடி, கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் கீ ஸ்டார்மர், ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் ஷேக் முகமது உள்ளிட்ட தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் கலந்துரையாடிய அவர், உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு மக்களின் பங்களிப்புடன் ஜனநாயகம் மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கும் நாட்டின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதற்கும் ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் கடந்த 12 ஆண்டுகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நெடுஞ்சாலை, சரக்கு வழித்தடங்கள், ரயில்வே உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னாப்பாலம் கட்டப்பட்டதன் மூலம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பு வசதிகள் விரிவுபடுத்தியுள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. டீசலுக்கான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14 ரூபாயும் விமான எரிபொருளுக்கான வரி லிட்டருக்கு 12.05 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்காசிய பிரச்சினையை தொடர்ந்து சர்வதேச அளவில் நிலவும் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறை காரணமாக கடந்த மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கூடுதல் வரியை விதித்துள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள இந்திய துணை தூதரக வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் உருவச்சிலையை அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா திறந்து வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சேவை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான போதனைகள் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 1893ஆம் ஆண்டில் சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு வினய் மோகன் குவாத்ரா கூறியுள்ளார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் கிளையை தொடங்க மாநில அமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தலைவர் பேராசிரியர் டான் எங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், ஆராய்ச்சி, உயர்கல்வி உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். ஆந்திராவில் உயர்கல்வியை மேம்படுத்த சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு கேட்டுக் கொண்டார். குஜராத்தில் அம்மாநில காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் குழந்தை தொழிலாளர்கள் 84 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக 26 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குழந்தை தொழிலாளர் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சூரத் உள்ளிட்ட நகரங்களில் மேற்கொண்ட சோதனைகளின் போது இந்த குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் திரு ஜி எஸ் மாலிக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜவுளி ஆலைகள், உணவகங்கள், அரிசி ஆலைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நிறைவடையும் வரை டெலிகிராம் செயலுக்கு தடை விதித்து மத்திய அரசு

0: உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் இந்த செயலியில் ஆன்லைன் வாயிலாக தகவல்களை அனுப்பவும் வரும் 22ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த முடிவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை இந்த டெலிகிராம் செயலியில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட தகவல்களில் திருத்தங்களை செய்வதற்கான வசதியை தற்காலிகமாக முடக்கி வைக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. முறைகேடுகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை மாணவர்களின் நலனை பாதுகாப்பதுடன் தேர்வுகளை நேர்மையாக நடத்துவதை உறுதி செய்யும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதனிடையே நீட் மறுதேர்விற்கான நுழைவுச்சீட்டை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும் அந்த முகமை கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மட்டும் அதிகரிக்கும் திட்டத்தை இந்தியா நிராகரித்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஐநாவிற்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் ஐநாவில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் பயனற்றது என்று தெரிவித்தார். வளரும் நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதே உறுப்பு நாடுகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது என்றும் திரு ஹரீஷ் குறிப்பிட்டார். ஓமன் கடல் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணியாற்றிய 21 இந்திய மாலுமிகள் பத்திரமாக வீடு திரும்பியிருப்பதாக மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மீட்கப்பட்ட மாலுமிகளுடன் கலந்துரையாடிய இந்திய தூதர் நெருக்கடியான தருணத்தில் மன உறுதியுடன் பணியாற்றிய மாலுமிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்தியர்களின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென்யாவில் போராட்டத்தில் ஈடுபட்டபோது மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ தெரிவித்துள்ளார். வரி விதிப்பிற்கு எதிரான போராட்டத்தில் 100 கணக்கானோர் உயிரிழந்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1.5 கோடி அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளா, மேற்குவங்கம், பீகார் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, விதர்பா, கோவா, மகாராஷ்டிரா பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நாளை நடைபெறும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா உருகுவே அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் ஈரான், நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகல்லை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக யுத்வீர் சிங் அணியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நாளை டம்புல்லாவில் நடைபெறும் போட்டியில் இந்தியா ஏ அணி ஆப்கானிஸ்தான் ஏ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. இனி கேட்கலாம் பூந்தென்றல். நிகழ்ச்சியில் முதலில் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இதுவரை பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டோம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. ஸோ ஒரு மணிக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நம்ம ரெகுலராக கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த ஸ்டோரியோட நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, இது ஒரு ரோபோட் பத்தின ஒரு ஸ்டோரி. இந்த ரோபோட் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த உலகத்தை சுத்தம் பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்டது. உலகத்தை ஏன் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், மனிதர்களோட செயல்பாடுகளால் அவங்க தூக்கி எறிகிற குப்பைகளால் என்னாகுது அப்படின்னா, 29வது நூற்றாண்டில் இந்த பூமி வாழ்கிறதுக்கே ஏற்புடைய ஒரு இடமாக இல்லாமல், பூமியில் யாருமே

மக்கள் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பூமியிலிருந்து எல்லா மனிதர்களும் விண்வெளிக்கு போயிடுறாங்க. அவங்க போய் ஒரு 700 ஆண்டுகள் ஆகுது. ஆனால் அந்த 29ஆம் நூற்றாண்டில் இந்த கதை நடக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பூமியை சுத்தம் பண்ணணும் இல்லையா, ஏன்னா அந்த அளவுக்கு குப்பைகள் சேர்ந்து போச்சு பூமியில். பூமி வந்து ஒரு நச்சுத்தன்மை மிகுந்த ஒரு இடமாக மாறிடுச்சு. அங்கே எந்த செடி கொடியும் வந்து முளைக்கலை. பூமி வந்து அப்படியே எந்த செடி கொடியும் இல்லாத அப்படியே ஒரு பிளாங்காக ஒரு இடமா மாறிடுச்சு. அங்கே மனிதர்களும் வாழ முடியாது, எந்த உயிரினங்களும் வாழ முடியாத, வாழ்வதற்கே தகுதியற்ற ஒரு இடமாக மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த பூமியை சுத்தம் பண்ணுறக்காக நிறைய ரோபோட்ஸ் மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பூமிக்கு வந்து அனுப்புறாங்க. அந்த ரோபோட்ஸ் வந்து வால்இ அப்படிங்கிற ஒரு ரோபோட். ஸோ அந்த வால்இ அப்படிங்கிற அந்த ரோபோட் வந்து எப்படி பூமிக்கு வருது, என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத சொன்ன படம் தான் வால்இ அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் எப்போ வெளியாச்சுன்னா 2008 ஆண்டு வெளிவந்த ஒரு திரைப்படம், அனிமேஷன் திரைப்படம். பட் ஒரு ரோபோக்கும் அன்பு இருக்கு, அதுக்கும் வந்து இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதுவும் வந்து மனிதர்களை மாதிரியே சிந்திக்க முடியும், அதற்கும் உணர்வு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஒரு சொன்ன படம். பார்த்தோம் அப்படின்னா அந்த ரோபோட் ரொம்ப பெருசா ஒரு மனிதன் மாதிரியெல்லாம் இருக்காது, ரொம்ப சின்னதாக கட்டமாக ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், 4 சக்கரம் இருக்கும், 2 கண்கள் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அந்த உணர்வுகளை அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த திரைப்படத்தில். ஸோ வால்இ என்னெல்லாம் பண்ணுது, வால்இயோட அட்வென்ச்சர் தான் இந்த திரைப்படம். வால்இன்னு சொல்லும்போது நிறைய வால்இ ரோபோக்கள் வருது, ஆனால் அது எல்லாமே செயலிழந்து போயிடுது பூமியில். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் செயல்பட்டுட்டே இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வால்இ பழுதடைந்த ரோபோக்களை எல்லாம் கொண்டு போகிறதுக்காக ஒரு வண்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த வண்டியை தான் தன்னோட இருப்பிடமாக பயன்படுத்தி அது பூமியில் வாழ்ந்துட்டுருக்கு. அது பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது மற்ற வால்இ ரோபோக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செயல்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ரோபோக்கள், தனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த ரோபோக்கள்லேருந்து பார்ட்ஸ் எடுத்து தனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வந்து அந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குப்பைகள் எல்லாம் சேகரித்து அதை நல்லா க்ரஷ் பண்ணி அதை வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டி அமைப்பில் மாற்றி அதை வந்து அட்புறப்படுத்துவது தான் அதனுடைய வேலையாக இருந்துகிட்ருக்கு. அந்த வேலையை தான் அது செஞ்சிட்ருக்கு. பிறகு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, அஞ்சாதே படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நாம வால்லி இந்த திரைப்படத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இப்படி ஒரு ரோபோ வந்து இந்த பூமிக்கு அனுப்பப்படுது. ஒரு ரோபோன்னு சொல்லும் போது நிறைய ரோபோக்கள் அனுப்பப்பட்டது, பட் அதுல வந்து இந்த வால்லி மட்டும்தான் வந்து தன்னை காப்பாற்றி கொண்டு அங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு ரோபோவா இருக்கு. இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, திரும்பவும் வந்து அங்க ஒரு மற்றொரு ரோபோ வந்து அனுப்பப்படுது. எதுக்காக அப்படின்னா, அங்கே மனிதர்கள் திரும்ப வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஏற்கனவே சுத்தம் பண்ணுவதற்காக ஒரு ரோபோவும், திரும்பவும் மனிதர்களால் அங்கே வாழ முடியுமா, மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் பூமியில் உருவாயிருச்சா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஈவ் அப்படிங்கிற மற்றொரு ரோபோ வந்து அங்கே அனுப்பப்படுது. அந்த ஈவும் வந்து இப்போ பூமியில் வந்து தரையிறங்குது. இப்போ பூமியில் வந்து இரண்டு ரோபோக்கள் இருக்குது, ஒன்று ஈவ் மற்றொன்று அந்த வால்லி அப்படிங்கிற அந்த ரோபோ. இப்போ இந்த இரண்டு ரோபோக்களும் என்ன பண்ணுதுன்னா, அங்கே இது பண்ணிட்டு இருக்கு, அதாவது அவங்க வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இரண்டு ரோபோக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ரெண்டாக மாறுறாங்க. இரண்டு ரோபோக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஃப்ரெண்டாக மாற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து கொஞ்ச நாளில் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். ஏன்னா ஒரு ரோபோக்குள்ளேயும் இந்த மாதிரியெல்லாம் வந்து உணர்வுகள் இருக்குமா, ரோபோ வந்து இந்த மாதிரிலாம் சிந்திக்குமா, இந்த மாதிரிலாம் நடக்குமா பூமியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஆச்சரியப்பட வைத்த ஒரு திரைப்படம் தான் இந்த வால்லி திரைப்படம். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: ஜெய் ஹிந்த். கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது, பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
2: தேஜி ஆத்ம நிர்பர்தா கதம் படா ரே
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.

0: महंगे ब्याज पर ऋण लेने के लिए मजबूर था। हमने ऐसे करोड़ों छोटे किसानों को भी किसान क्रेडिट कार्ड की सुविधा से जोड़ा।
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை வளர்ச்சி மக்கள் நலன்.
2: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ராமன் தேடிய சீதை படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 93 எஃப்எம்ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில வால்இ திரைப்படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம சொல்லும்போது, சரி மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடம் அப்படிங்கும் போது, மனிதர்கள் இப்ப ஸ்பேஸ் ஷிப் மூலமா ஸ்பேஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு எந்த குறையுமே இல்லாம ரொம்ப ஜாலியா

அவங்களுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்கிற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் உடல் உழைப்பு அப்படிங்கிறது அங்கே மனிதர்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்களுக்கு தேவையான எல்லாமே அங்கே கிடச்சிருது. மனிதர்கள் வந்து முழுக்க முழுக்க ஒரு சோம்பேறி மாதிரி அங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா இந்த வாலி வந்து தன்னோட வேலையை ரொம்ப அழகாக செஞ்சுட்டே இருக்குது. டெய்லி அதோட வேலை என்ன அப்படின்னா, இந்த குப்பைகளை எல்லாம் எடுக்கிறது, அதையெல்லாம் வந்து க்ரஷ் பண்ணுறது, அதை வந்து ஒரு கட்டமாக ஒரு ஷேப்பில் பண்ணி அதை வந்து அந்த பூமியில் அடுக்கி வைக்கிறது, இதுதான் அதோட வேலை. அந்த வேலையை மட்டும் அதை பார்த்துட்டே இருக்குது. கூடவே என்ன பண்ணுது அப்படின்னா, தனக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்கள், இந்த குப்பைகள்லையும் சில பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போய் அது தங்கியிருக்கிற இடத்துல போய் வச்சுக்குது. கூடவே ஒரு கேசட் ஒன்று கிடைக்குது, அந்த கேசட்டையும் எடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா அதை ப்ளே பண்ணி பார்க்குது. அதில் மனிதர்களை எல்லாம் பார்க்கும்போது அதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நம்மளும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ரொம்ப ஆசை வருது. கூடவே பார்த்தோம் அப்படின்னா அதற்கு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு அழகான ஒரு செடி ஒன்று கிடைக்குது. அந்த செடியை பார்க்கும்போது இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு ஆச்சரியமாக இருக்கும், சரி இதை பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்திரமா எடுத்து வைக்கிது. அப்போ தான் அதுக்கு ஒரு ரெட் கலரில் ஒரு சின்னதாக ஒரு ஒளி, ஒரு லேசர் பீம் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு ஒளி வந்து தெரியுது. அந்த ஒளி எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளியை வந்து தேடிட்டே போகுது. அந்த ஒளி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டே இது போயிட்டே இருக்குது, இந்த வாலிங்கிற ரோபோ. அப்போ தான் அது கண்டுபிடிக்குது புதுசாக ஒரு ரோபோ வந்து அங்கே வந்திருக்குன்னு. ஆனால் அந்த ரோபோ என்ன நினச்சிக்கிது, நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஷூட் பண்ண பார்க்குது. ஸோ ஷூட் பண்ணும்போது இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இவர் பேர் ஈவ் அப்படிங்கிறது, இவங்க பேர் வாலி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம் வாலி திரைப்படத்தை பற்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது, தாம் தூம் படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு வால்லி அப்படிங்கிற அந்த திரைப்படத்தை குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம சொன்னது மாதிரி ஸ்பேஸ் ஷிப்ல வந்து ஒரு ரோபோட் வந்து இறங்குது, அது பேர் வந்து ஈவ் அப்படிங்கிறது. அதுவும் வந்து இப்ப வால்லியும் சந்திச்சுக்கிறாங்க. இப்போ அந்த வால்லி என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஈவ்ங்கிற அந்த ரோபோட்டை கூட்டிட்டு போய், புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க இல்லையா, அவங்களை கூட்டிட்டு போய் தன்னோட இடத்தையெல்லாம் சுத்தி காமிக்குது, அந்த வீடியோஸ் எல்லாம் காமிக்குது, டான்ஸ் ஆடுது, டான்ஸ் பண்ணி காமிக்குது, என்னென்னவோ பண்ணுது. அப்ப அதை பார்த்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஈவ் வந்து தானும் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுது. அப்போ ட்ரை பண்ணும்போது அது டான்ஸ் ஆடும்போது அதுக்கு டான்ஸ் ஆட தெரியல, ஏன்னா அதோட ஷேப் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கிற ஒரு உடல் அமைப்பு கொண்ட ஒரு ரோபோட் அது. அதனால அது வந்து அது மேலே வாலி மேலே பட்டு அதோட கண்ணு வந்து வெளியே வந்துருது. இருந்தாலும் கூட அந்த வாலி என்ன பண்ணுது அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற மற்ற மிஷின்ஸ் எல்லாம் எடுத்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டு டட்டா அப்படின்னு சொல்லி ஜாலியாக சொல்லிட்டு ஜாலியாக இருக்கு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரோபோட் வந்து ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கு. அந்த வாலி வந்து என்னெல்லாம் வந்து சேமிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, அப்போதான் அந்த வாலி என்ன முடிவு பண்ணுது அப்படின்னா, நம்ம ஏதாவது கிஃப்ட் பண்ணுவோம் ஈவுக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, காலையில ஒரு செடி கிடைச்சது இல்லையா, அந்த செடியை எடுத்து அந்த ரோபோட் கிட்ட காமிக்குது. அந்த ரோபோட் கிட்ட அந்த செடியை காமிச்சோடனே உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படி ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்குது அந்த ஈவ் ரோபோட். அந்த ஸ்கேன் பண்ணி ஆரம்பிச்சோன்னே அந்த செடி அதோட உடலுக்குள்ள அப்படி போன உடனேயே அது வந்து அப்படி செயல்படமாயிடுது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஈவுங்கிற ரோபோட்டை எதிர்க்க அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னா, பூமியில மனிதர்கள் வாழ முடியுமா அப்படிங்கிறத பரிசோதிப்பதற்காக தான் அனுப்பப்பட்ட ஒரு ரோபோட் இது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த செடி உள்ள போனோடனே அதோட செயல்பாடுகளை எல்லாம் நிறுத்தி அது அப்படியே வந்து முழுக்க முழுக்க செயல்படாம அப்படியே நின்றுட்டே இருக்கு. இருந்தாலும் கூட இது என்ன பண்ணுது, தன்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்காக வெளியிலலாம் கூட்டிட்டு போகுது. ஒருவேளை இது சோலார் லைட்ல தான் இயங்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, சன்லைட்ல இயங்கக்கூடிய ரோபோட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சன்லைட்ல போய் காமிக்குது. இப்படி என்னென்னவோ பண்ணி பார்த்தும் கூட அந்த ஈவுங்கிற ரோபோட் செயல்படலை. பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்பேஸ்ஷிப் வருது, வந்து அந்த ஈவுங்கிற ரோபோட்டை எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா கண்டிப்பாக வந்து போயிருக்கும் இல்லையா தகவல், அந்த தகவலை வச்சு ஸ்பேஸ்ஷிப் வருது, ஈவுங்கிற ரோபோட்டை தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் வாலிக்கு அதை விடுறக்கு மனசு இல்லை, அதுவும் என்ன பண்ணுது, பின்னாடியே போய் அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் போயிட்டு அது தெரியாமல் அதுக்குள்ளே போயிடுது. போனோன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்சியம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் தான் இப்போது மனிதர்களாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு போய் அங்கே வாழ தொடங்கி 700 ஆண்டுகள் ஆகிடுச்சு. அங்கே ஒரு கேப்டன் இருக்காரு. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, உடல் உழைப்பெல்லாம் யாருக்குமே கிடையாது, எல்லாருமே வந்து இருந்த இடத்துலையே வந்து இருக்கணும், அங்கே எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்குது, எல்லாமே அங்கே கிடைக்குது. ஸோ மனிதர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சிஸ்டமேட்டிக், அவங்களுக்கு எல்லா தகவலும் இருந்த இடத்துலேருந்தே கிடச்சிரும். ஸோ அங்கே போனோடனே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த செடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே இவங்க வந்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பூமின்னு ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற கேப்டன் வந்து கேட்குறாரு. ஏன்னா வந்து நிறைய தலைமுறைகள் தாண்டி இப்போ 700 ஆண்டுகள் கழித்து தான் இப்போ ஒரு புது கேப்டன் அங்கே இருக்காரு. அவருக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. கூடவே என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த செடியை எடுக்கிறக்காக தான் அந்த மறுபடியும் அந்த ஈவை வந்து உயிர்ப்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஈவ் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த வாலிங்கிற அந்த ரோபோட்டை வந்து பார்த்துருது. நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஆச்சரியப்படுது. ஆச்சரியப்பட்டு அதை மறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுது. ஏன்னா இந்த இடத்துக்கு வாலி வந்தது அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே அது ஒரு புதுசாக இருக்கும் இல்லையா. ஆனாலும் அந்த வாலியை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இருந்தாலும் கூட என்ன பண்ணுறாரு அப்படி அந்த கேப்டன் அப்படின்னா,

அதோட உடலில் வந்து செக் பண்ணுறாரு, எங்கே அந்த செடி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த செடி வந்து அது உடம்புல கிடையாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது ரோபோட் போல் இருக்குது, இந்த ரோபோட்டை வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரோபோட்டை உடனே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் போடுறாரு. உடனே அந்த ஈவுங்கிற ரோபோட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ரிப்பேர் பண்ணுற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கொண்டு போகிறாங்க. கூடவே இந்த வால்லிங்கிற ரோபோட்டு, அது பின்னாடி மறைஞ்சிருந்தது இல்லையா, அதையும் அந்த கேப்டன் பார்த்துறாரு. பார்த்தோடனே இது என்ன பண்ணுது, ஹலோ ஐ எம் வால்லி அப்படின்னு சொல்லி அது தன்னைத்தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குது. அப்போ அதோட கையிலிருந்து ஒரு சின்ன மண் வந்து அந்த கேப்டனோட கையில் வந்தது. அந்த மண்ணை பார்த்தோன்னே அவங்களுக்கு இது என்ன புதுசாக ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அந்த மண்ணை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனே வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் பூமியில் வந்து இந்த மாதிரியெல்லாம் நிறையா தாவரங்கள்லாம் விளைஞ்சிருந்தது, பூமியில் மனிதர்கள் விவசாயம் பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிய வருது. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ இந்த வாலியும் இந்த ஈவுங்கிற ரோபோட்டும் ஒரே இடத்துல இவங்க வந்து இருக்காங்க. பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இரண்டு ரோபோட்டுமே வந்து நல்லது கிடையாது. இவங்க ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பிரச்சனை இருக்கிற ரோபோட்ஸாக இவங்க மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து அங்கே எல்லா பக்கமும் வந்து பரவ ஆரம்பிக்குது. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஈவுக்கு கோபம் வருது. உன்னால் பாரு என்னோட பேரும் கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி வால்லி மேலே இது கோவப்படுது. கோவப்பட்டு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, சிலம்பாட்டம் படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு வால்லி திரைப்படத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னாகுது அப்படின்னா, இந்த கேப்டனுக்கு வந்து ரொம்ப ஆசை வந்துச்சு. ஓ, பூமின்னு ஒரு விஷயம் இருந்திருக்கு, பூமியில வந்து நிறைய செடிகள் கொடிகள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு, பூமியில மனுஷங்க ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. பூமியை வந்து ரொம்ப அவர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்போதான் என்னாகுது அப்படின்னா, இந்த வால்லியும் இந்த ரோபோட்டும் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காங்க. மறைஞ்சிருக்கும் போது என்னாகுது அப்படின்னா, இன்னொரு ரோபோட் வந்து ஒரு செடியை கொண்டு வந்து அதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, ஓ, இந்த செடி இருந்திருக்கு ஆனா அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுதுன்னா, இந்த ஈவங்கர் ரோபோட் அந்த செடியை எடுத்துக்கிட்டு ஒரு குப்பை போடுறதுக்காக ஒரு சின்ன ஒரு டனல் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த இடத்த வழியா அது மேலே போய் அந்த ரோபோ அந்த செடியை கொண்டு போயிட்டு அந்த ரோபோட் கிட்ட வந்து, அதாவது அந்த கேப்டன் கிட்ட கொண்டு காமிக்குது. அந்த கேப்டன் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் பூமியை பத்தி ரொம்ப பூமியை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு பூமினா ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். பூமியில வாழ்றதுக்கு ஒரு தகுதி இருக்கு, பூமி வந்து தகுதியான ஒரு கிரகமாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ப ஆரம்பிச்சிருந்தாரு. இதுக்கிடையில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ரோபோட் இருக்கு இல்லையா, அந்த வால்லி, இது வந்து அந்த செடியை எடுத்து பாதுகாத்து வைக்கும்போது அது வந்து பிளாஸ்ட் ஆகி அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு வெளியிலலாம் போயிருக்கும். அப்பவும் ஈவும் போய் அதை காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருக்கும். இப்படி இவங்க ரெண்டு பேரும் இன்னும் வந்து இணைப்பிரியாத நண்பர்களாக மாறுறாங்க. இப்போ ரெண்டு பேரும் இருக்கும்போது அங்கே இருக்கிற ஆட்டோ பைலட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்பேஸ் ஷிப்பை இயக்கக்கூடிய ஆட்டோ பைலட் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இவரை வந்து அந்த செடியை வந்து இல்லை கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பூமிக்கு போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கட்டளை வந்து அது போடுது. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த ஆட்டோ பைலட் சொல்லுது, இல்லை முடியவே முடியாது, பூமிக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லுது. அப்போ தான் அவர் கவனிக்கிறாரு, இதற்கு முன்னாடி இருந்த கேப்டன் எல்லாருக்கு பின்னாடியும் இந்த ஆட்டோ பைலட் வந்து இருக்கிறத அவர் நோட் பண்ணுறாரு அந்த ஃபோட்டோவில். அப்போ தான் அவருக்கு தெரியுது, இந்த ஆட்டோ பைலட் தான் பூமிக்கு போக விடாமல் எல்லாரையுமே தடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வருது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ பாரு, பூமியில் செடியெல்லாம் இருக்குது, அதனால் இனிமேல் பூமிக்கு போகிறது எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஏன் தடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது என்ன சொல்லுது, இல்லை இல்லை எனக்கு அந்த மாதிரி தான் ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் அந்த ஆர்டர் வந்திருக்கும் அப்படின்னா, முதல்ல இருந்த பைலட் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கேப்டன் வந்து இந்த மாதிரி ஆட்டோ பைலட் கிட்ட ஒரு ஆர்டர் போட்டிருப்பாரு. அதாவது பூமிக்கு இனிமேல் மக்களை அனுப்பவே அனுப்பிடாத, அவங்க போகிறேன்னு சொன்னாலும் கூட அனுப்பிடாத, இனிமேல் பூமியில் வாழவே முடியாது, இனிமேல் பூமி சரியாகவே சரியாகாது, பூமி இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் ஆர்டர் போட்டிருப்பாரு. அதனால அந்த ஆட்டோ பைலட் வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த செடியை அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது இந்த செடியை வந்து இந்த வால்லி கரெக்டாக என்ன பண்ணிருதுன்னா, மேலே வந்துருது. இந்த வால்லி என்ன பண்ணுது, அந்த செடியை வந்து நான் இதை ஈவுக்காக கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஆட்டோ பைலட் அதில் வாங்குறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுது, ஆனால் அதனால முடியல. அதனால அந்த வால்லியை செயல்படாமல் பண்ணிடுது, அதோட மிஷினை எல்லாம் வீக் பண்ணி அதை வந்து செயல்படாமல் பண்ணிடுது. இப்போ அந்த ஈவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை எப்படியாவது செயல்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இப்போ அடுத்து என்ன ஆகுது அப்படிங்கிறது ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, ஏகன் படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. நாம் இன்றைக்கி வாலி திரைப்படத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போது நிகழ்ச்சியோட நிறைவுக்குமே ஏறக்குறைய நம்ம வந்துட்டோம். பார்த்தோம் அப்படின்னா இந்த வாலி செயல்படாமல் ஆயிடுச்சு இல்லையா.

மலரும் நாம் இன்றைக்கி வாலி திரைப்படத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போது நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் ஏறக்குறைய நம்ம வந்துட்டோம். பார்த்தோம் அப்படின்னா இந்த வாலி செயல்படாமல் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ இந்த ஈ வந்து ரொம்ப வருத்தப்படுது. இப்போ என்ன பண்ணுது, வாலி எப்படியாவது சரி பண்ணியாகணும், அதுக்கு கண்டிப்பாக பூமிக்கு போயாகணும். ஏன்னா வாலி கிட்டே இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாமே பூமியில் தான் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். அதனால் பூமிக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. என்னென்னா இந்த செடி இருக்கு இல்லையா, இந்த செடியை ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷின்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செடி ஒரு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்சிஜன் தன்னைத்தானே செட் பண்ணிக்கிட்டு பூமிக்கு போயிடும் அப்படிங்கிறது அதுக்கு நல்லா தெரியுது. இதற்கிடையில் அந்த ஆட்டோ பைலட் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கேப்டனை வந்து சிறைப்பிடிச்சு வச்சிருக்கு. இப்போ அந்த கேப்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த செடியோட ஃபோட்டோவை தன்னோட கை கிட்ட வச்சு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் தான் இந்த செடியை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தப்பாக ஒரு நியூஸை வந்து அந்த ஆட்டோ பைலட் கிட்ட பரப்புறாரு. இப்போ அந்த ஆட்டோ பைலட் என்ன பண்ணுது, நிஜமாவே இவர் தான் செடியை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அட்டாக் பண்ணுறக்கு முயற்சி பண்ணுது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆட்டோ பைலட் கூட சண்டை போடுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப் அங்கே இங்கே ஆடுது. அப்போ மனிதர்கள் எல்லாருமே வந்து அப்போ தான் எழுந்து நடக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே படுத்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் இப்போ தான் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க அந்த ஆட்டோ பைலட் கூட சண்டை நடக்கிறது. இதற்கிடையில் அந்த ஆட்டோ பைலட் அந்த மிஷினை அந்த செடி இருக்கிற மிஷினை வந்து க்ரஷ் பண்ணுறக்காக முயற்சி பண்ணும்போது வாலி வந்து அதுக்கு இடையில போய் மாட்டிக்குது. பிறகு அதுவும் க்ரஷ் ஆகிடுச்சு. இருந்தாலும் அதை பார்த்து ரொம்ப அழுகுது ஈவ். உடனே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த திரும்பவும் அந்த ஆக்சிஜன் என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போது அந்த ஆட்டோ பைலட் வந்து இல்லாமல் பண்ணிடுறாங்க. அந்த ஆட்டோ பைலட் இல்லாமல் போயிடுது. ஏன்னா அந்த கேப்டன் சண்டை போட்டு அதை வந்து முறியடிச்சிடுறாரு போரில். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா திரும்பவும் ஆக்சிஜன் வந்து இப்போ பூமிக்கு வருது. பூமிக்கு வந்தோடனே அந்த வாலி அந்த ஈவ் எல்லாருமே இப்போ பூமிக்கு வர வேண்டிய கட்டாயம். இப்போ பூமிக்கு வந்தோடனே உடனே அதுக்கிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன பகுதிகள்லாம் வச்சு இப்போது அந்த வாலியை வந்து சரி பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா மனிதர்கள் பூமிக்கு மறுபடியும் வந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அவங்க வராங்க, அவங்க வந்து மறுபடியும் பூமியை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்க வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. கூடவே அந்த செடியும் வளர்ந்து மரமாக மாறுது. அதை வாலியும் ஈவும் நின்று அழகாக பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா பூமி ரொம்ப சின்ன விஷயம், பூமியை வந்து நம்ம மதிக்கவே மாட்டோம். என்னவோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கீழே போடுவோம், நமக்கு அதை பற்றி ஒரு கவலையே இருக்காது. ஆனால் பூமி வாழ தகுதி இல்லாத ஒரு இடமாக மாறும்போது தான் அது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு வந்து புரிய வரும். ஸோ இதை வந்து ஒரு படம் மூலமாக நமக்கு உணர்த்தியிருப்பாங்க. அதனால் பூமியை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா.

0: வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் இவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். தென்னாடுகளின் குரலை பிரதமர் இந்த கூட்டத்தில் எடுத்துரைக்கிறார். இதனைத் தொடர்ந்து புதிய நட்புறவு மற்றும் சர்வதேச ஒருமைப்பாட்டுணர்வை கட்டமைப்பது தொடர்பான உயர்நிலை கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 நாடுகளின் தலைவர்கள், நட்பு நாடுகளின் உலக வங்கி பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக கனடா பிரதமர் மாக் கார்னே, பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமர், ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரன் அளிக்கும் இரவு விருந்திலும் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். பிரதமர் நாளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் தமது ஸ்லோவேக்கியா பயணம் அந்நாட்டுடனான இந்தியாவின் நட்புறவையும் இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்தியுள்ளதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் சாதனை அளவாக மாபெரும் வளர்ச்சியுடன் முன்னெடுத்து செல்லப்படுவதாக பிரதமர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் அடுத்த தலைமுறைக்கான கட்டமைப்பை உருவாக்க அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். கட்டமைப்பு மாற்றங்கள் போக்குவரத்தையும் தளவாட பரிவர்த்தனையையும் முன்னெடுத்து சென்று வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு திறவுகோலாக அமைந்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். புதிய இணைப்புகளால் போக்குவரத்து நேரங்கள் குறைந்ததோடு பரவலான புதிய வாய்ப்புகளும் அதிகரித்து வளமான இந்தியாவிற்கான பாதைக்கு வித்திட்டிருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். மருத்துவ இளநிலை படிப்பிற்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலி பயன்பாட்டிற்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த உத்தரவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை வரும் 30ஆம் தேதி வரை இது சார்ந்த தகவல் பரிமாற்றங்களுக்கும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தேர்வெழுதும் மாணாக்கரின் நலன் கருதி இந்நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். ஏழை எளிய மக்கள், மகளிர், இளைஞர்களுக்கான முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தீவிரவாதத்திற்கு எதிரான பிரதமரின் பூஜ்ய சகிப்புத்தன்மை குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. சென்ற ஆண்டு May 6-7 தேதிகளில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் பயங்கரவாதத்தை எந்த விதத்திலும் இந்தியா சகித்துக் கொள்ளாது என்ற உறுதியான செய்தியை உலகத்திற்கு பறைசாற்றியுள்ளது. தீவிரவாத நடவடிக்கைகளை கொள்கையாக கொண்டிருந்தால் நேரடி வலுவான நடவடிக்கைகள் மூலம் அது வேரோடு களையப்படும் என்பதையும் இந்தியா முன்னெடுத்துச் சென்றுள்ளது. லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, ஹிஸ்புல் முஜாஹுதீன் அமைப்புகளின் புகலிடங்களை இலக்காக கொண்டு நம் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி குறித்து திருச்சி தூய வளனார் கல்லூரியின் வணிகவியல் பேராசிரியர் டாக்டர் அருள் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை, அதை பாரத தேசம் கொள்கையாக வலியுறுத்தியது. தேசிய ஒற்றுமை, பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு திறனை உலகிற்கு வெளிப்படுத்தும் நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்தூர் அமைந்தது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் துல்லியமாக தகர்க்கப்பட்டன. இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை இணைந்து ஒருங்கிணைத்த நடவடிக்கையே மேற்கொள்ளப்பட்டன. நவீன ஏவனைகள், ட்ரோன்கள், மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த ஆபரேஷன் சிந்தூர் எல்லை பாதுகாப்பு மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டன.
0: தீவிரவாதத்திற்கு எதிராக எந்த சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியுடனும் வலிமையுடனும் வளர்ச்சி பாதையில் முன்னேறி செல்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவுத் தேர்வை முன்னிட்டு

0: இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் கடந்த நிதியாண்டில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சமாக 75,000 குறைந்தபட்சமாக 35,000 ரூபாயும் பணப்பயன் கிட்டும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு மே 1 முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி 28 வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,43,504 விவசாயிகள் பயன்பெறுவார்கள். தமிழக சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்வாகியுள்ள பேரவை உறுப்பினர்களுக்கான 2 புத்தாக்க பயிற்சி முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்வான உறுப்பினர்களுக்கு பேரவை விதிகள் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மின்தடை அதிகரித்து வரும் சூழலில் மின் தேவையை சமாளிப்பது குறித்து முதலமைச்சர் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் நடுத்தர மற்றும் பெரு விவசாயிகள் வாங்கிய கடனில் 50 விழுக்காட்டை தள்ளுபடி செய்ய அரசு முன்வர வேண்டும் என்றும் கோரினார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறை கூறினார். இதனிடையே குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு சேலத்தில் இன்று நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் இதனை துவக்கி வைத்தார். தென்மண்டல பத்திரிகை தகவல் அலுவலக தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மதுரை திருமங்கலத்தில் தியாகி விஸ்வநாத தாசின் 140வது பிறந்த தின விழாவையொட்டி அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து 12 நாட்களுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை இன்று அனுமதி வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த 12 நாட்களாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி மறுத்திருந்தனர். தற்போது அருவியில் நீர்வரத்து குறைந்து இயல்பு நிலை திரும்பியுள்ளதை தொடர்ந்து இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். 12 நாட்களுக்கு பிறகு மீண்டும் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் மணிமுத்தாறு அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஆடோலி தேயிலை தோட்டத்தில் காட்டு யானைகள் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ளதால் இரவு நேரத்தில் அப்பகுதிகளில் நடந்து செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது பலாப்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் சமவெளி பகுதிகளிலிருந்து காட்டு யானை கூட்டம் மலைப்பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் ஊடுபயிராக இருக்கக்கூடிய பலாமரங்களிலிருந்து பலாப்பழங்களை சாப்பிடுவதும் சாலைகளில் உலா வருவதும் தொடர்கதியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆடர்லி, சேம்பக்கரை, முந்திரி எஸ்டேட் போன்ற பகுதிகளில் குட்டியுடன் யானைகள் முகாமிட்டுள்ளதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சத்தில் உள்ளனர். முந்திரி எஸ்டேட், சேம்பக்கரை போன்ற பகுதிகளுக்கு பேருந்து இல்லாததால் இரவு நேரத்தில் மக்கள் நடந்து செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவிலில் தேர் திருவிழாவை முன்னிட்டு முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தேவையான பணிகளை உரிய நேரத்தில் விரைந்து முடித்திட அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் சதாம்டனில் இன்றிரவு 7 நியூசிலாந்து இலங்கையையும் இரவு 11 நடைபெறும் மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அயர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. நாளை மறுநாள் நடைபெறும் கடைசி லீக் போட்டியில் இந்தியா உருகுவேயை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவுத் தேர்வை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி வரை

0: நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்கிற வானிலை அறிக்கை கேட்கலாம். கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்ச வெப்பநிலையாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், திருப்பூர்ல குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஈரோட்ல குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலம்ல குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், பாலக்காட்டில் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. கூடவே ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. கூடவே ஊட்டியில் பார்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், அங்கே ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இது கோயம்புத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளினுடைய இன்றைய தட்பவெப்ப நிலை. நேரம் 1 மணி 57 நிமிடம் 15 நொடி.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நிலையத்தில் நேரம் இப்போது 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைகானம் கேட்கலாம். முதலில்
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 103 MHz பண்பலை வரிசை

0: மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்ல இன்னைக்கு நாம பாக்க போற திட்டம் பிரதமர் இ பஸ் சேவா திட்டம். பிரதமர் இ பஸ் சேவா திட்டம் அப்படிங்கறது நகர்ப்புற போக்குவரத்தை மேம்படுத்தவும் காற்று மாசுபாட்டை குறைக்கவும் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாகும். ஆகஸ்ட் 16, 2023 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால 300,000 முதல் 400,000 வரை மக்கள் தொகையுள்ள நகரங்களில் போக்குவரத்து தேவைகளை தீர்க்க பிரதமர் இ பஸ் சேவா திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திட்டம் நகரங்களுக்கு 10,000 மின்சார பேருந்துகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தோட நோக்கம் வந்து சுற்றுச்சூழல் மாசுபடாத பாதுகாப்பான மற்றும் நவீன குளிரூட்டப்பட்ட மின்சார பேருந்துகளை நகரங்களை இயக்குவதுதான் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கமாகும். இந்த திட்டத்தின் மொத்த மதிப்பீட்டுல மத்திய அரசு வந்து 20,000 கோடியை மானியமாக வழங்குது. மீதமுள்ள தொகையை வந்து அந்தந்த மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ளும். 300,000 அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழே பேருந்துகள் இயக்குவதோடு மட்டுமல்லாம பேருந்து நிலையங்கள், சார்ஜிங் கட்டமைப்புகள் மற்றும் நவீன பயணச்சீட்டு முறை ஆகியவையும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வந்து நகரங்களுக்கு 10,000 மின்சார பேருந்துகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு இருக்குது. இந்த வாகனங்களை வழங்குவதில் மாநிலங்கள் எதிர்கொள்ளும் நிதி கட்டுப்பாடுகளை உணர்ந்து மாநிலங்கள் வந்து தங்களின் தேவைகளை சமர்ப்பிக்க வேண்டும் மற்றும் ஒரு தேர்வு அளவுகோல் நிறுவப்பட்டு ஒருங்கிணைப்பு குழுக்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் பேருந்துகள் அனுமதிக்கப்படுகிறது. 178 தகுதி வாய்ந்த நகரங்களில் 116 பங்கேற்று அதற்கு ஏற்ப பேருந்து ஒதுக்கீடுகளை பெற்றன. இந்த திட்டத்தில் ஏற்படும் சவால்கள் அப்புறம் எதிர்கால திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டத்தில் செயல்படுத்தல் ஒருங்கிணைப்பு குழுக்கள் இல்லாமல் தாமதம் அடைந்து இருக்குது. ஆனாலுமே 2027 முதல் தொகுதி 10,000 பேருந்துகளை வழங்க அரசு உறுதியாக இருக்குது. மேலும் 35,000 கூடுதல் பேருந்துகளையும் இரண்டாவது திட்டத்துல நகரங்களுக்கு வழங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மின்சார பேருந்துகளின் அறிமுகம் வந்து குடிமக்களுக்கு வந்து புதிய பயண அனுபவத்தை மேம்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி சஹஜ் டிக்கெட் மற்றும் தேசிய பொதுவான இயக்க அட்டை அறிமுகப்படுத்தப்படுது. இது இந்த மின்சார பேருந்துகளை உட்பட பல்வேறு போக்குவரத்து முறைகளில் பயன்படுத்தக்கூடியது. இந்த மூலதனம் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிரதமர் இ பஸ் சேவா கட்டண பாதுகாப்பு முறைமை திட்டத்தில் பங்கேற்பதற்கேற்ப 112.46 கோடி மொத்தம் தொடர்புடைய மூலதனத்தை உருவாக்குவதற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது. 2027 10,000 ஏசி மின்சார பேருந்துகளை அறிமுகப்படுத்த அரசின் முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் இ பஸ் சேவா திட்டத்தின் கீழ் நகர போக்குவரத்தை மேம்படுத்தவும் மாசுபாட்டை குறைக்கவும் ஒரு முக்கியமான படியாகும். சவால்களை எதிர்கொண்டாலும் இந்த திட்டத்தின் செயல்படுத்தல் 116 நகரங்களில் பொது போக்குவரத்து மூலதனத்தை மேம்படுத்த அமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை பிரதமர் இ பஸ் சேவா திட்டம் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நாளை மற்றொரு திட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்வோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரையிசை கேட்கலாம்.

0: நேர்களை, நீங்கள் கேட்டு ரசித்த அந்த பாடல் ஜூலி கணபதி படத்திற்காக விஜய் யேசுதாஸ் பாடியிருந்தார். நினைவிருக்குமா நேர்களை, இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறுகிறது. இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில்
1: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
2: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
3: ஜப் ஏக் பரிவார் கோ அப்னா கர் மில்தா ஹை தோ உஸ்கா ஆத்ம சம்மான் பட் ஜாதா ஹை. அப்னா வர்த்தமான் சுதாரனே கே சாத் ஹி பெஹதர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா ஹை.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: நிலைத்து நேரம் இப்போது 2:24:50. திரை இசை நிகழ்ச்சி நிறைவு செய்யும் பாடல் இது.

மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைகான் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சுய உதவி குழுக்கள் மூலமா தொழில் முனைவோரை ஊக்குவிப்பது, அவங்களோட பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்துவதோடு மட்டும் இல்லாம சமூக வளர்ச்சியிலும் பெரும் பங்கு வகிக்குது. இந்த முறைகளை திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலமா, நிதி மற்றும் கடன் வசதிகள் மூலமா, சந்தை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது மூலமா, அரசு திட்டங்கள் மூலமாகவும் அரசு செயல்படுத்திட்டு இருக்கு. இப்படி ரொம்ப சிறப்பா செயல்பட்டு வர நம்ம பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் அவங்க வாழ்வாதாரத்தை எப்படியெல்லாம் மேம்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கங்க. வணக்கம் மேடம். என் பேர் வந்து உஷா தேவி. எனக்கு வந்து நேட்டிவ் வந்து புதுக்கோடி டிஸ்ட்ரிக்ட்டு. எனக்கு நான் மேரேஜ் பண்ணி வந்தது 2010 இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன். அக்ரி ரிலேட்டடாகவும் வந்து 2020 ஆரம்பிக்க சொல்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்ல ஒரே தொழில பண்ணக்கூடிய ஆளுங்களை ஒவ்வொரு குரூப்லேருந்து எடுத்து ப்ரொடியூசர் குரூப்னு வந்து பண்ண சொன்னாங்க. அதில் வந்து டைலரிங் குரூப் வந்து ரெண்டு குழு வந்து ஆரம்பிச்சு விட்டுரும். அது வந்து 56 பேர் ரெண்டு குரூப்லையும் இருக்காங்க. அந்த கொரோனா டயத்தில் என்ன பண்ணாங்கன்னா மாஸ்க் ஆர்டர்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்து தச்சு அதையும் வந்து நாங்கள் கொடுத்தோம். அந்த டயத்தில் ஒரு கம்மியான அமௌண்ட்டாக இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி ரிலேட்டடாக ஒரு 20 பேரை வந்து விவசாயம் பண்ணுறவங்கள ஐடென்டிஃபை பண்ணி குரூப் ஆரம்பிக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் ஆரம்பிச்சு விட்டு அந்த சிறு குறு விவசாயிகள் அந்த இதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி கால்நடைக்கு எங்கள் பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா ஆடுக்கு மாடு கோழி தனித்தனியாக இல்லாமல் மிங்கிலாக 3 இதுவும் கலந்து ஒரு 20 பேர் ஆரம்பித்து அதுக்கு தனியாக ஃபண்ட் வந்து அவங்க வந்து குழு வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வாழ்வாதாரம் இது வந்து சின்ன சின்ன இதுதான். அதே மாதிரி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ட்ரைனிங்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்ததில் அவங்களுக்கு நாங்கள் சொல்லி இப்படியெல்லாம் பண்ணினீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் வந்து மேம்படும் அப்படின்ற விஷயத்த நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தொழிலில் இப்போ வந்து லோன் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லோனை வந்து கட்ட முடியாமல் இருப்பாங்க. அதுக்கு வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட PMJJBY, PMSBY, அட்டல் பென்ஷன் யோஜனா, இதுவும் வந்து அட்டல் பென்ஷன் யோஜனான்றது 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி நாங்கள் வந்து குழுவில் ஐடென்டிஃபை பண்ணி அந்தந்த லோன் வாங்கும் போது பேங்க்கில் பிடித்தம் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி PMSBY, PMJJBY அது மாதிரி ஸ்கீம்லையும் ஆக்சிடென்ட்ல இயற்கையான மரணம் அடைகிறாங்கன்னா அவங்களுக்கு 2 லட்சம் ரூபா ஸ்கீம்ல வந்து அதுவும் நாங்கள் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்ல என்ன ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 18-35 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்கீம்ல வந்து பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. ஆனா 35 வயசையும் தாண்டியெல்லாம் இருக்காங்க. 2003 குழுவெல்லாம் ஆரம்பிச்சு ரன் ஆயிட்டு இருக்கு. ஏஜ்டான பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஏஎன்டா ட்ரைனிங் சொல்லிட்டு நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எப்படி குழு நடத்தணும், எப்படி ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணுன்றது ஒரு ட்ரைனிங் மகளிர் திட்டத்தின்னு போடுவாங்க. அதை நாங்கள் நடத்துவோம். அப்போ வந்து இந்த மாதிரி எங்கள்கிட்ட அவங்க கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காங்க. அப்போ அந்த 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நாங்கள் என்ன தொழில் பண்ணுறது, நாங்கள் சும்மா தானே இருக்கோம், வேலைக்கு போய் ரிட்டையர் ஆகிட்டு உட்காந்துருக்கோம், வீட்டிலேருந்தே எங்களுக்கு சின்ன சின்ன இது எங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்தா பரவாயில்ல, நாங்களும் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு தொழிலை வந்து கற்றுக் கொடுக்கறது, ஏஜ் இல்லாமல் கற்றுக் கொடுத்தா அவங்களோட வாழ்வாதாரமும் இன்னும் சிறப்பாக இருக்கும்ன்றது தான் எங்களோட வேண்டுகோளும் கூட. இப்போ இந்த 48 குழுவுலையும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க அவங்களோட வாழ்வாதார முன்னேற்றத்தில் எந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்காங்கன்றத நீங்கள் அந்தந்த குழு மக்கள்கிட்ட நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்குங்க.
2: பேர் மலர்விழி, பொள்ளாச்சியில் இருக்கேன், சின்னாம்பளைய பஞ்சாயத்து. இப்போ நான் வந்து எம்எஸ்சி பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், மேத் டீச்சராக ஒர்க் பண்ணினேன். அப்போவுமே வந்துட்டு குழு மூலமாக எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணினாங்க. அப்போ அதில் சேமிப்பு, ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் அமௌண்ட் போடுறதுனால லோன் எடுக்கிறது, அதிலெல்லாம் ஒரு கியூரியாசிட்டி இருந்ததுனால நானும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது நல்லா போயிட்டுருக்கு. நான் ஜாயின் பண்ணி ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் பயணிக்கிறது 6 வருஷமாக. ஆனால் எனக்கு அறிமுகமானது பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷமாக இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஸில் தான் நான் அதில் ஜாயின் பண்ணேன். 13 பேர் இருக்கும். டெய்லரிங் ஒருத்தர் பண்ணுறாங்க, அதே மாதிரி பேப்பர் கவரிங் ஒருத்தர் பண்ணுறாங்க, மளிகை கடை. ஏன்னா எங்கள் அக்கா பேஸ் பண்ணினதுனால அப்படி மளிகை கடையோடதில் நான் அப்படி போயிட்டுருக்கேன். அப்புறம் ஊர்கா அந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள். மெயின் வந்து நிறைய பேர் டெய்லரிங் எடுத்து பண்ணுறாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மளிகை தான். ஏன்னா அக்காவுக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவேன், அக்கா சேல்ஸ் பார்த்துக்குவாங்க. அதனால ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஜஸ்ட் சேவிங்ஸ் வந்து ஒரு 500 தான். மந்த்லி ஒரு 500ங்கிறது எடுத்து வைக்கிறதே தெரியறதில்ல நமக்கு. ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அத்தியாவசியமான ஒரு செலவு, ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங்கான ஒரு

0: இதுதான். ஆனா அது வந்து ஒரு சேவிங்ஸ்ல போட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 30,000-60,000 பர் ஹெட்டே அந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கிறது வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி லோன் வந்து ஈஸியா எடுக்க முடியுது, ஏன்னா எந்த ஒரு ப்ரூஃப் இல்ல, நம்மளை நம்பி கொடுக்கறாங்க போது அதை கரெக்டா கட்டணும், அந்த குடுக்கல் வாங்கல் அதெல்லாமே வந்து ப்ராப்பரா பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது.
1: மகளிர் குழு மூலியமா சொந்தமா 12 பேர் பண்றதுமும் பண்ணி கொடுக்கறாங்க. எங்க குரூப்ல வந்து எல்லாம் தொழில் விவசாயம் நெசவுல இருக்கறனால யாரும் இல்லைன்ட்டாங்க. ட்ரைனிங் போறக்காக நான் ஏதோ ஒரு தொழில் செய்யணுங்கிற பிரிப்பட்டு கோமதிக்கா மூலியமா அவங்க லோனு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. மிஷின் முதல் கொண்டு வாங்கி கொடுத்தாங்க. அவங்க மூலியமா நான் இது பண்ணி ட்ரைனிங் போய் அவங்க நாங்கள் தொழில் நான் ஒருத்தி பண்ணிட்டு இருக்கிறேங்க. நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்கிறது கொஞ்ச நேரம், அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் நம்மளுக்கு மசால் பொடி தான் அமைஞ்சது. நான் அந்த தொழில் பண்ணுறக்க ஆரம்பித்தேன். ட்ரைனிங் எனக்கு 10 நாள் கொடுத்தாங்க. ஒவ்வொன்றும் புள்ளி விவரமாக சொல்லி கொடுத்தாங்க. அதை புரிஞ்சுட்டு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். வாங்கி யூஸ் பண்ணுறவையில் எல்லாம் பொருள் நல்லா இருக்குது, தரமாகவும் இருக்குதுன்னு நம்மக்கிட்ட சொந்தமாக வந்து வாங்கிட்டே வராங்க. வீடு தேடி வந்து கடை வச்சிருந்தா என்னால் கடை ரன் பண்ண முடியல, தோட்டத்துக்குள்ளேயும் செஞ்சு போட்டு கடையை ரன் பண்ண முடியல, அதனால வீட்டிலேருந்து சொந்தமாக நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் வந்து தொழிலுக்குன்னு நம்ம தனியாக லோன் போட்டால் ரொம்பவே அவங்க எத்தனையோ சலுகை பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மகளிர் குழு மூலியமாக நம்மளுக்கு விருப்பம் இருக்கிறவையே மகளிர் குழு நடத்தி அதில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். மினிமம் 12 பேர் சேரணும் குழு. நம்ம 12 பேர் சேர்ந்து நம்ம கரெக்டாக வரவு செலவு கரெக்டாக இருந்தாலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதாவது வர்ற அவங்க புதுசாக வரவேலுக்கும் எங்கேஜ்மெண்ட் பண்ணி அவங்க ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில். இப்போ நான் மசால் பொடி, மற்றவங்க வந்து காளான் பண்ண எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து குழு மூலியமா பண்றது எங்களுக்கு நல்ல சலுகை. கவர்மெண்ட் மூலியமா வருது. இப்ப என்ன குழுவுல இந்த பொடி பண்றதுனால எனக்கு ஸ்டாலுக இது எங்க போட்டாலும் கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிடுற பக்கம் நாங்கள் போய் வியாபாரம் பண்ணிட்டு வருவோம். முதல்ல வந்து புதுசுல வந்து கொஞ்சம் பயம் ஜாஸ்தியா இருந்துச்சு. ரிட்டர்ன் வந்து வெளியறிமுகம் அதிகமாக இல்லாம இருந்துச்சு. இப்ப வந்து கொஞ்சம் இந்த ஸ்டால்களுக்கு இதுகளுக்கு எல்லாம் போங்காட்டி அவங்க எல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணங்காட்டி எங்களுக்கும் கொஞ்சம் அந்த FLC சர்டிஃபிகேட் எல்லாம் அவங்க குழு மூலியமா எல்லாமே அவங்க ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுக்குங்காட்டி எங்களுக்கு வந்து நல்லா இதாயிட்டது. மசால் பொடி எல்லா வகை மசால் பொடிகளும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சாம்பார் பொடி, ரசப்பொடி, சிக்கன் பொடி, மட்டன் பொடி, மீன் குழம்பு பொடி, கரம் மசால், இட்லி பொடி, பருப்பு பொடி எல்லாமே சகலமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து எதுலேயும் கெமிக்கல் கலக்கறது இல்லை. சுத்தமாக நாங்கள் ஒரிஜினலாக வீட்டில் பார்த்து பொறுமையாக வறுத்து சுத்தமான முறையில் நாங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்குறோம். கலப்படம்ங்கிற பேரே இல்லை. ஒவ்வொருத்தர் கலருக்காக ஒரு பொடிக்கு ஒரு கலப்படம் போடுவாங்க. எங்கள் அந்த இதெல்லாம் இல்லை. நாங்கள் சுத்தமாக தனிப்பட்ட முறையில் சுத்தமாக நாங்கள் மல்லியே வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி வாங்கித்தான் ஒவ்வொரு பொருளுமே பார்த்து பார்த்து வாங்கித்தான் நாங்கள் சேர்க்குறோம். வீட்டிலேருந்து ஸ்டெப் எடுங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. மகளிர் குழுவில் மகளிர் ஒன்று சேர்ந்தா சாதிக்க முடியாது, எது கிடையாது. எப்பேற்பட்ட துறையிலையும் மகளிர் சாதிக்கலாம். அதனால் நீங்கள் ஸ்டெப் எடுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இப்போ நானே ஒன்று தெரியாத காட்டு முட்டாளாக தான் வீட்டில் இருந்தேன். இப்போ இந்த அளவுக்கு நான் பண்ணுறேன்னா நான் அந்த மகளிர் குழு மூலியமாக செய்கிறங்காட்டி அவங்க சப்போர்ட் ஃபுல்லாக பண்ணங்காட்டி தான் எங்களால் பண்ண முடியுது. அவங்க கலெக்டர் ஆஃபீஸ் வந்து இது வர்த்தகத்துறை இது எல்லாத்துலேயுமே எங்களுக்கு ஜாயின் பண்ணி விட்டாங்க. அவங்க அந்த ஸ்டெப்பு அவங்க வந்து வெளி உலகத்துக்கு வியாபாரம் பண்ணுற ஃபுல் சப்போர்ட் நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம தைரியமாக பண்ணலாம். இது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து முதல்ல ஒரு தொழில் பண்ணோன்னாங்கன்னா முதல்ல நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து வயசாக எதுவுமே காரணம் காட்டி ஒதுங்கி நிற்காதீங்க. பெண்கள் மின்னுக்கு வார்க்கு வழி பாருங்கள்.

0: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் சுய உதவிக் குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: என்னோட பேர் வந்து சுகன்யாங்க. நான் இங்கே கோவை மாவட்டம் செஞ்சேரி மலைங்கிற கிராமத்தில் டெய்லரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. நல்ல முறைக்கு போயிட்டு இருக்கு. நாங்கள் வந்து

0: நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: என்னோட பேர் வந்து சுகன்யாங்க. நான் இங்க கோவை மாவட்டம் செஞ்சேரி மலைங்கிற கிராமத்துல டெய்லரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. நல்ல முறைக்கு போயிட்டு இருக்கு. நாங்க வந்து இப்ப குழு வளர்பிறை மகளிர் குழுன்னு ஆரம்பிச்சு 2020 மகளிர் குழுவுல ஜாயின் பண்ணாங்க. வளர்பிறை மகளிர் குழு எங்க குழு பேரு. அதுல பாத்தீங்கன்னா 10 பேர் சேர்ந்து நாங்க குழு ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா குழுவுக்கு முன்னாடி சேர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. நாங்க ஜஸ்ட் வருவோம், வேலை செய்வோம், போவோம், அந்த மாதிரி இருந்துச்சு. வெளியில எந்த ஒரு பழக்க வழக்கமா ஒரு பேங்க்குக்கு போறது எதுவும் இல்லாம இருந்தேங்க. ஆனா மறுபடியும் குழுல சேர்ந்து குழு மூலமா போய் உள்ள போய் பாத்தீங்கன்னா பேங்க்ல எல்லாம் என்ட்ரு ஆனாங்க. எல்லா பல வெளி பழக்க வழக்கம் எல்லாம் தெரிஞ்சிச்சு. எங்களுக்கு கொஞ்சம் கான்பிடன்ட் வந்துச்சு. நாங்க 10 பேர் சேர்ந்து பண்ணல பாத்தீங்கன்னா 10 பேருமே வந்து வேற வேற தொழில். ஒரு 4 பேர் டெய்லரிங் ஒர்க் பண்றாங்க, 2 பேர் மளிகை கடை வச்சிருக்காங்க, மீதி 3 பேரு விவசாயம் மாடு வாங்கி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல உள்ள போய் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நாங்க சேமிப்பு போட்டு வாரம் 100 ரூபா சேமிப்பு அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 10,000 ரூபா அமௌண்ட் சேர்ந்ததையும் எங்களுக்கு குழு மூலமா எங்க சேமிப்பு அமௌண்ட்டை வச்சு லோன் கொடுத்தாங்க. ஆள் ஒன்று 10,000 ரூபா லோன் கொடுத்தாங்க. அந்த லோன் வாங்கி நாங்கள் தொழிலை டெவலப் பண்ணுறதுக்காக எல்லாருமே பண்ணணும். அப்படி ரெடி பண்ணுறப்ப தான் எங்களோட கடைக்கு பார்த்தீங்கன்னா நான் டெய்லரிங் நான் ஒருத்தி மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்போ அந்த அமௌண்ட்டை வச்சு மறுபடியும் மேலே ஒரு மிஷின் வாங்கி வேற ஒருத்தங்களை சேர்த்து 2 பேர் சேர்ந்து தொழில் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். அப்படி பண்ணுறப்ப வந்து எங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறையா கிடைச்சாங்க, கொஞ்சம் லாபமும் அதிகமாக இருந்துச்சு. அப்படியே இருக்க இருக்க நாங்கள் அந்த வருமானத்தை வச்சு லோனையும் கட்டி முடிச்சிட்டேங்க. அப்போ அடுத்த லோன் கொடுத்தாங்க. அப்படியே தொடர்ந்து வாங்கி இப்போ லோன் வாங்கி வெளியில் ஏதாச்சும் ஒரு மீட்டிங் அந்த மாதிரி இதெல்லாம் போய் வெளியில பேசுற அளவுக்கு நாங்க டெவலப் ஆயிட்டோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க கூட பேசுனாலே தயக்கமா இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ இப்ப ஒரு கான்பிடண்டா ஒரு போல்டா நின்று நம்ம ஒரு மகளிரா இருந்து இந்த அளவுக்கு பண்றோம்னா அது மகளிர் குழு மூலமா நடந்ததுதான். எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளியில வராம எவ்வளவோ இது பிரச்சனையில உள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நிறைய என்ன இருக்கு வெளியில கொண்டு வரலான்ட்டு. ஆனா என்ன ஒரு பயம், இப்ப நாங்களே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எதுக்குமே வெளியிலேயே வரமாட்டோம், ஒரு பயத்தோடயே இருப்பேங்க. ஆனா இதுக்குள்ள போய் ஒவ்வொருத்தர் கூட பேசுறப்ப கான்பிடன்ட் ஆகி தன்னம்பிக்கையா தைரியத்தோட இன்னைக்கு நாங்க தொழில் பண்ணி இப்ப 2-3 லோன் வாங்கிட்டேங்க. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடைசியா இப்ப 15 லட்சம் ரூபா எங்க குழு கொடுத்துருக்காங்க. ஆள் ஒன்னு 150,000 ரூபா வாங்கி கட்டி இப்ப 3 பேர் எங்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க தொழில் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்கோம். அந்த வருமானத்தை வச்சு பாத்தீங்கன்னா இப்ப குடும்பத்தையே ரன் பண்ற கண்டிஷனுக்கு நாங்க கொண்டு வந்துட்டோம். ஆரம்பத்துல எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த நாங்களே தனியா இருந்து இன்னைக்கு குடும்பத்தை ரன் பண்ணி இன்னைக்கு வெளி செலவு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நாங்களே சமாளிக்கிற தைரியம் எங்களுக்கு வந்துருச்சு. நல்ல முறை குழு போயிட்டு இருக்கு. மகளிர் குழு வந்து எங்களை ஒரு பெரிய கான்பிடன்ட் பண்ணி ஒரு தன்னம்பிக்கையை தைரியத்தை கொடுத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு எங்களை வளர்த்து விட்டு இருக்குதுன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். என்னை மாதிரி நிறைய மகளிர் பாத்தீங்கன்னா வெளியில வராம இன்னுமே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மகளிர் குழுல சேர்ந்து ஒரு 10 பேரோட சேர்ந்து நல்ல முறைக்கு மேலும் வளரக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த டெய்லரிங் வந்து நான் இப்ப இடையில தான் பழகினிருந்தாங்க. ஆரம்பத்துல வந்துட்டு நான் சும்மா மேரேஜுக்கு முன்னாடி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தாங்க. ஏதோ போவோம், வேலைக்கு முடிப்போம், வருவோம், அந்த மாதிரி இருந்துச்சு. இது ஜஸ்ட் என்னோட சொந்த யூஸ்க்காக நான் டெய்லரிங் ஆரம்பிச்சேன். அப்படியே ஆரம்பிச்சு இருக்க இருக்க பக்கத்துல ஒவ்வொரு கஸ்டமராக வந்து அறிமுகமாகி கொடுத்தாங்க. அப்படியே ஒரு ஷாப்பை ஓபன் பண்ணி கடை போட்டு பண்ணினாங்க. இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் எனக்குன்னு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த டெய்லரிங் ஃபீல்டுக்கு என்ன குழு மூலமா யூஸ்னா லோன் மெயினா தர்றாங்க. இன்னொன்னு குழுல வந்து நம்ம உள்கடன் மாதிரி எடுத்துக்கோ. ஜஸ்ட் ஒரு பொருள் வாங்கணும், டெய்லரிங் தேவையான பட்டன் ஹவுஸ்ல போய் ஏதாச்சும் வாங்கணும், லேஸ் அந்த மாதிரி ஒர்க் வாங்குறப்போ நம்மளுக்கு தேவைங்கிறப்ப அவங்க என்னன்னா நம்ம திடீர்னு போய் யாருக்கிட்டையும் போய் ஒரு கையில் எடுத்துக்க கடன் தானே வாங்கணுங்க. ஒரு 10,000 ரூபா அமௌண்ட் கேட்கணும்னா யாருக்கிட்ட வாங்கினாலும் கடன் கொடுக்கறக்கே யோசிப்பாங்க. ஆனா இந்த குழுவில் பாத்தீங்கன்னா அப்படி இல்லை, நம்மளுக்கு தேவையா ஜஸ்ட் போனோம்னா ஒரு தலை பிரதிநிதி ஊக்குனர் 2 பேர் கையெழுத்து போட்டோம்னா நம்ம 10,000 ரூபா அமௌண்ட் எடுக்கிறோமா உடனே போய் நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம தொழிலுக்கு வந்து விரிவுபடுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அதனால இப்ப பிரச்சனை இல்லைங்க, யாருக்கிட்டையும் நம்ம கையேந்து நிக்கணுங்கிற அவசியம் இல்லை. குழு மூலமா நம்மளுக்கு என்ன பண்ணணுமோ எல்லா உதவியும் கிடைக்குதுங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறோம். மெதுவா கட்டுறதாங்க, நாங்க எடுக்கிற அமௌண்ட்டை உள்கடனா எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு வர்றோம். லோன் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா தான் இருந்துச்சுங்க. லோன் வாங்குற வரைக்கும் ஆரம்பத்துல எடுத்து யாரா இருந்தாலும் யாரையும் நம்பி கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா. எதுவா இருந்தாலும் இப்ப சொந்தமாவே இருந்தா கூட அமௌண்ட் கிடைக்காது. அப்ப குழுங்கிறப்ப வந்து என்னன்னா நாங்க எங்களோட அமௌண்ட்டை சிறுகு சிறுகு உள்ள போட்டு அது ஒரு அமௌண்ட் ஆனதுக்கு அப்புறம் பேங்க் வந்து அவங்களாவே லோன் கொடுத்துக்கறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு. ஆரம்பத்துல தனியா இருக்கிறப்ப குழுவுல சேர்றதுக்கு மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க எந்த பேங்க்ல போய் கேட்டாலும் யாரும் பணம் நம்பி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனா இது குழுவுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட அமௌண்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு அவங்க லோன் கொடுத்தாங்க. ஆரம்பத்துல கொடுத்தாங்க, நாங்க நல்ல முறையா கட்டினதுனால திரும்ப திரும்ப அவங்களே வந்து க்ளோஸ் ஆகையில மறுபடியும் அடுத்த லோன் கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வெளியில வாங்கணுங்கிற அவசியமே எங்களுக்கு தேவைப்படுறதில்ல. இப்போ பேருங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நாங்க 10 பேர் சேர்ந்துதான் குழு ஆரம்பிச்சோம். அந்த 10 பேர் சேர்த்துறப்ப ஃபர்ஸ்ட் டைம் சேர்த்துனாங்க. 10 பேர்

0: சேர்றப்போ அதுல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேரு வெளியாளுங்க, மீதி அஞ்சு பேர் நம்ம சொந்த வந்தத்துல சேர்றப்ப எல்லாருமே சேரன்னு தான் சேர்ந்தாங்க. ஒரு மூணு பேர் பத்தாதனால வந்து நாமளே வந்து வாலண்டரி அவங்கள கூப்பிட்டு போட வேண்டியதா போச்சு. அப்படி போடுறப்ப என்ன ஆகும்னா நம்ம வந்து அங்க குழு வந்து ரன் ஆகாதுங்க, பாதியிலேயே நின்றுச்சு. அதனால குழு வந்து சேர்த்துறதுக்கு முன்னாடி கலைச்சிட்டேங்க, ஆரம்பிக்கவே இல்லை குழுவை. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்துட்டு எல்லா ஆளுகளும் கரெக்டாக கட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆளுகளா பார்த்து குழுவில் சேர்த்தி அவங்க பத்து பேருமே வந்து எல்லா இன்ட்ரெஸ்டோட எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டோடு இருக்கிறவங்க தான் சேர்த்தணும் குழுவில். சும்மா நம்ம விருப்பப்பட்டு ஆள் இல்லை அப்படிங்கறக்காக சேர்த்தனம்னா இது ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. குழு வந்து இது ஒரு செயின் ஒர்க் மாதிரி தானுங்க, எல்லாரும் ஈவனா போனா மட்டும்தான் நல்லபடியாக நடக்கு குழு. இப்போ எங்களோட குழுவில் இப்போ 12 பேர் இருக்காங்க, 12 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் லோன் அமௌண்ட் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. சேமிப்பாகட்டு ஒரு மீட்டிங் ஆகட்டும் எதுக்கு கூப்பிட்டீங்க இருக்கு. எல்லாருமே வந்து மகளிர் குழு ஒரு 10 பேர் 12 பேர் சேர்த்து நல்ல ஆளுகளா சேர்த்து நல்ல முறைக்கு கொண்டு வாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மகளிர் குழு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எந்த வீட்லயும் கிடைக்காதுங்க. நாங்களே ஆரம்பத்துல இந்த மாதிரி குழு ஆரம்பிக்கிறோம்னு சொன்னப்ப பாத்தீங்கன்னா இது எதுக்கு உங்களுக்கு வேலை, நீங்க ஒர்க் பாக்குறீங்களா பாருங்க, எதுக்கு தேவையில்லாம இதுல போய் அமௌண்ட்டை போட்டுட்டு நீங்க அங்கேயும் இங்கே அலைஞ்சிட்டு உங்க நாளையெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா நாங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க இதுல போய் ஜெயிச்சு காட்டுவோம் தான் வீட்டுல சொல்லிட்டு வந்து ஜாயின் பண்ணாங்க. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு யார் வீட்லயுமே இதுக்கு சம்மந்தமே கொடுக்கல, நீங்க போனோம்னா வேண்டாங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி. ஆனா மகளிர் குழுங்கிறது வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்காக இல்லைங்க, எல்லாரும் வந்து மேல வர்றதுக்காக மட்டும்தான். இது வந்து யாருமே கீழே கொண்டு போய் விடாதுங்க, எல்லாருமே மேல வர்றதுக்காக மட்டும்தான் மகளிர் குழு. அது வந்து தப்பே சொல்ல முடியாது. இதுல பாத்தீங்கன்னா இப்ப நாங்க சேர்ந்ததுல இருந்து எந்த பிரச்சனையும் இல்ல, நல்ல முறைக்கு போயிட்டு இருக்குது. எல்லாருமே வந்து எல்லாருமே வெளியில தெரியாதவங்க எங்க குழுல பாத்தீங்கன்னா எல்லாமே சும்மா தோட்ட வீட்டுல இந்த மாதிரி வீட்டு அளவுக்கு இருந்தவங்க தான் வந்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா வெளியில போய் நம்ம குழுவுல இருக்கிறவங்க எல்லாம் வெளியில போய் எல்லாம் வெளி உலகம் தெரிஞ்சு இன்னைக்கு நல்லபடியா எல்லாரும் தொழில் பண்ணிட்டு நல்லா இருக்குங்க. 4 பேர்த்துக்கு தெரியற நாங்க குழு மூலமா முதல் பாத்தீங்கன்னா விண்ட்ரோ இல்லாம இருந்தப்ப இன்னைக்கு 4 பேர் எங்க குழுவுல வந்து பாத்துட்டு நல்ல முறைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க்ல ஆகட்டும் வெளியில எல்லாத்துலயுமே நல்லா இருக்குங்க.
1: நேயர்களே, மண்வளத்தை பாதுகாக்கவும் நஞ்சில்லாத ஆரோக்கியமான உணவை வழங்கவும் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீரை மாசுபடாமல் தடுக்கவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை என்ற வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் வருகின்ற 10/6/2026 முதல் 2/9/2026 வரை தொடர்ந்து 13 வாரங்கள் நடைபெறவுள்ளது. வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணியின் பண்பலை 103 அலைவரிசையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 முதல் 8 வரை ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம், அங்கக கலை மேலாண்மை, பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், அங்கக வேளாண்மையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள், நீர் மேலாண்மை, நூற்புழு மேலாண்மை மற்றும் தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வகுப்பெடுக்க உள்ளார்கள். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயன்பெற விரும்புபவர்கள் 9940903835 மற்றொரு எண் 8220469 ஆகிய அலைபேசி எண்களுக்கு அழைப்பு வாயிலாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தொடர்பு கொண்டு தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066318528 இந்த வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியின்

13வது வார இறுதியில் பதிவு செய்த நேயர்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் நேரடி வகுப்பு நடைபெறும். நேரடி வகுப்பில் பங்கு பெறுபவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை குறித்த கையேடும் வழங்கப்படும்.

நேயர்கள் இதுவரை கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தஞ்சை நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் செஞ்சேரிமலை ஓவியர் கே நாகராஜன் மற்றும் எஸ் கவிதா ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.

0: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலா நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஒரு 4 முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலா சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்ப வந்து சீராக வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை. நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி, அந்த ஆன்மீகத்தோட கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் பண்ணீங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இதாக நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: நேரம் 2:59. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய நாட்டு மக்களுக்கு தேவையான நவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிப்படி சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு

0: வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், பெரு விவசாயிகளின் வாங்கிய பயிர்க்கடன் 50% தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் தாவைக்கு அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் 88வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குநர் திரு ராமபத்ரம் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தையொட்டி சென்னையில் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் 22ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பெயர் பதிவு செய்யுமாறு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள் முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜன் சன்ஸ், கோவை.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் 3:03, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி டி டைம் லிசனர் சாய்ஸ். 3 ஆனாலே நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்களோட ரெடியா இருப்பீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். ஆனா எங்கிட்ட இருந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான், 1950 69 வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து மட்டுமே நீங்க உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் சூப்பரா கேட்டு ரசிக்கலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம். நல்லா இருக்கோங்க, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் என்ன
1: கொளஞ்சிநாதன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு மலர்ந்து மலராமலும்.
1: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: நேரம் 3:09 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சென்னையில இருந்து மணலி மாறன்.
0: ஓகே, சென்னையில இருந்து பேசுறீங்க. எப்படி கேட்டுட்டு இருக்கீங்க சார் நம்ம FM?
1: இணைய வழியா கேட்டு இருக்கேன்
0: மேடம். ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து என்னை தெரியுமா, இந்த பாடலை அனைத்து நேயர்களுக்காகவும் கேட்டு ரசிக்கலாம்.
0: நன்றி நன்றி நன்றி. பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 3:13 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்து அருமையான கோல்டன் ஹிட்ஸ் பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விஜயலட்சுமி.
0: விஜயலட்சுமிமா, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர்ல இருந்து மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: மாமா பாட்டு போடுங்க,
0: கேட்டு கழிச்சுக்கலாம். நன்றி
1: நன்றி. வணக்கம்.

0: நேரம் 3:19 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். கோல்டன் ஹிட்ஸ் பாடல்களை உங்க விருப்பமாக கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: திருச்சி மாவட்டம் தொட்டி வட்டம் காட்டுபுத்தூர் வி ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எதிர்நீச்சல் படத்துல வெற்றி வேண்டுமா போட்டு அந்த படம்.
0: ஓகே, பாடல் கேட்டு கசிக்கலாம். நன்றி.
1: நன்றிங்க.

பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சால்

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவி

0: மணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இருந்து அருமையான கோல்டன் ஹிட்ஸ் பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவாநகர்ல, திருப்பூர் கோவாநகர்ல இருந்து ஆறுமுகம் பேசுறேங்க.
0: ஆறுமுகம் சார், என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: படம் வந்து காதலிக்கு நேரம் இல்லைங்க, பாட்டும் அதே பாட்டு தான், காதலிக்கு நேரம் இல்லைங்க.
0: உங்களுடைய விருப்ப பாடல் வருது, கேட்டு கழிச்சுக்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி.

0: நேரம் 3:28 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இது வரைக்கும் கேட்டு கசிச்சிங்க டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ். மீண்டும் நாளைக்கு 3 மணிக்கு டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இருந்து நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டு கசிக்கலாம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரே ஒரு கண்டிஷன் தான், 1950-69 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து மட்டுமே நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை ஒவ்வொரு நாளும் 3 மணிக்கு கேட்டு கசிக்கலாம். மறந்துடாதீங்க, நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு கால் பண்ணுறதுக்கு 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி பாடல்கள் எல்லாம் கேட்டு கசிக்கலாம். இன்னைக்கு டீ டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்றது நான் ஆர்ஷே தமிழ். நன்றி நேயர்களே.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ், ஆல்கஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.

நேயர்களே, இன்றிரவு 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி கண்ணோட்டத்தை தொடர்ந்து 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் தற்சார்பு இயற்கை முறை விவசாயம் குறித்து அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். நேரம் 3:59:37 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய நாட்டு மக்களுக்கு தேவையான நவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிப்படி சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், பெரு விவசாயிகளின் பயிர்க்கடன் 50% தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும்

0: தாவைக்கு அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் 88வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குநர் திரு ராமபத்ரம் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக்கொண்டார். இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேங்கப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: குட் ஈவினிங் எல்லாருக்கும். நேரம் 4:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் ல கெட்ஸ் இட் கோ தி கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைய போறோம். இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன கேம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சூப்பரான கேம் தான் நம்ம விளையாட போறோம். என்னன்னா வேர்ட் கனெக்ட். என்னங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, வார்த்தைகளை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்மளுடைய கேமா இருக்கு. என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு கான்செப்ட் சொல்லுவேன், கான்செப்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த வார்த்தையை வந்து நீங்கள் நல்லா மைண்டில் வாங்கிட்டு அது சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை வந்து நீங்கள் ஒரு 4-5 வார்த்தை நீங்கள் வந்து அப்படியே சொல்லிட்டீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு நான் பாட்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பேங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேயா, உங்களுக்கு வந்து ஒரு 60 seconds டைம் தருவோம். நீங்கள் 60 seconds கூட அதிகம், நம்மளுடைய காலர்ஸ் அதாவது நம்மளுடைய லிசனர்ஸுடைய அறிவுக்கு அதாவது டைம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. இருந்தாலும் இந்த கேம் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம வந்து டைம் வந்து குடுக்கறோம். ஓகேங்களா, ஒரு 60 seconds குள்ள நீங்க யோசிச்சு நீங்க வந்து சொல்லிரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நானே வந்து சொல்லிறேனே. என்ன அப்படின்னா மழை அப்படின்னு சொன்னேன்னா மழை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். மழைக்கு என்ன, மழை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன, கொடை எடுத்துட்டு போவோம் இல்லையா, கொடை சொல்லலாம், மழை மேகம் சொல்லலாம். அந்த மாதிரி நான் சொல்ற வார்த்தைகளுக்கு அது சம்பந்தப்பட்ட கனெக்டிங் வேர்ட்ஸை வந்து நீங்க சொல்லணும். இதுதான் இன்னைக்கு கேம். ஓகே, இதையே சொல்லிட்டு இருக்கீங்களே, நாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கால் பண்ணி விளையாடலாம். 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். ஐ எம் வெரி பிஸிங்க, கால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப்ல வாங்க. வாட்ஸ்அப்ல சூப்பரா உங்களுடைய பதில்கள் எல்லாம் சொல்லுங்க. பேரு, உங்களுடைய ஊரு, ஆன்சர். ஓகேங்களா, 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க உங்களுடைய பதில்கள் எல்லாம் அனுப்பலாம். இப்ப நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக. ஸ்டே டியூன்ட் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: அமேசிங் ஆன சாங் கேட்டு கஷ்டம். நேரம் 4:09 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கெட்ஸ் இட் கோ த கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நான் சொல்லிட்டேன் இல்லையா, கேம் என்ன அப்படிங்கிறது வேர்ட் கனெக்ட், அதாவது வார்த்தையை வந்து நான் சொல்ற கான்செப்டை வச்சு அப்படியே கனெக்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், மழை அப்படின்னு சொன்னா குடை அப்படின்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் மேகம் அப்படின்னு சொல்லலாம், இடி சொல்லலாம், மின்னல் சொல்லலாம், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு முதல் நேயர் வந்திருக்காங்க, விளையாடலாம். இவங்களை வச்சுதான் டெஸ்ட் பண்ண போறோம். ஓகே, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விஜயகுமார் பேசுறேன்.
0: விஜயகுமார் சார், உங்களுக்கான வேர்ட் சொல்லிடலாங்களா? ரொம்ப சிம்பிள், நீங்க முதல் காலக வந்திருக்கிறனால உங்களை வச்சு நாங்க டெஸ்ட் பண்றதுனால ரொம்ப சிம்பிளா தான் கேட்டிருக்கோம். கிச்சன், அதாவது சமையல் அறை. கிச்சன் உங்களுக்கு வந்து 60 seconds தான் டைம் இருக்கு, டக்கு டக்குன்னு சொல்லணும்.
1: நெருப்பு,
0: நெருப்பு, தீ எல்லாம் ஒண்ணுதானுங்களே.
1: டீங்களா?
0: ஓகே ஓகே.
1: சாப்பாடு, ரசம்.
0: சாப்பாடு, ரசம், ஓகே. அப்படியே சமையல் மெனுவா சொல்லாம வேற ஏதாவது சொல்லுங்களேன். என்ன சொல்றது யோசிக்கிறீங்களா? கிரைண்டர், மிக்சி, ஓகே. கிச்சன்ல சூப்பரா சொல்லிட்டீங்க, அருமையா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. அருமையா வந்து முதல் காலரா வந்து சூப்பரா வந்து விளையாடிட்டு போயிட்டாங்க. ஓகே, அடுத்த காலர் வராங்க. அவங்க என்ன மாதிரி எல்லாம் கெஸ் பண்றாங்க, என்ன மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பாக்கலாம். வணக்கம். ஓகே, இணைப்பு சரியா இல்லை. கண்டிப்பா நீங்க வந்து கால் பண்ணும்போது உங்களுக்கு சிக்னல் கரெக்டா கிடைக்கிற இடத்துல இருந்து நீங்க கால் பண்ணீங்கன்னா நமக்கு விளையாடுறதுக்கு ஒரு தடை இல்லாம நம்ம வந்து விளையாடலாம். 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இப்போ இன்னொரு நேயர் வந்து இணைப்புல வராங்க. ஓகே, அவங்களாவது கரெக்டா கனெக்ட் ஆகுதா கால் அப்படின்னு பார்க்கலாம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: செல்வலட்சுமி ராஜவேதி.
0: செல்வலட்சுமி, ஓகே. உங்களுக்கான வார்த்தை கேட்டலாம்.

0: ஆமா, வேர்ட் கனெக்ட் கேம் தான் விளையாடுறோம். நீங்க ஓகே, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிருங்க. கம்மி பண்ணிட்டீங்களா? வெரி குட். ஓகே, இப்போ கேம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது புரிஞ்சுது. ஓகே, உங்களுக்கான வேர்ட் வந்து டிராவல், பயணம்.
1: பயணம், பயணம், சந்தோஷம். ஹலோ.
0: ஆ, சொல்லுங்க சொல்லுங்க, நான் கேட்டு தான் இருக்கேன்.
1: பயணம், சந்தோஷம், வண்டி, திங்ஸ், பெட்ரோல், அப்புறம் வேற
0: அப்புறம் என்ன சொல்லலாம், இயற்கை
1: காட்சிகள். இயற்கை காட்சிகள்.
0: ஓகே,
1: வேற பணம்.
0: பணம் வேணும். ஆமா, கரெக்ட்.
1: ஆமா, முதல் பணம். அப்புறம் சாப்பாடு, தண்ணி, தண்ணி, காத்து நல்லா கூலிங்கா இருக்கும்.
0: ஓகே, வேற என்னெல்லாம் ஞாபகம் வருது பயணம் பண்ணும்போது? பஸ்ல போனா பஸ் டிக்கெட் வாங்கணும், அந்த மாதிரி அப்படி யோசிங்க. கரெக்ட். ஓகே, அருமையா முயற்சி பண்ணீங்க செல்விலட்சுமி. வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி நன்றி.
0: அடுத்த கால இணைப்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், கோத்தகிரில இருந்து சிந்து பேசுறேங்க மேம்.
0: சிந்து, ஓகே, உங்களுக்கான வேர்ட் சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க மேம்.
0: ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு பாருங்க, ஓகேங்களா?
2: சரி.
0: ஸ்கூல்,
2: மாணவர்கள், பிளாக் போர்ட்.
0: ஓகே, சூப்பர்.
2: டேபிள், சேர், நோட்புக், பென், பென்சில்.
0: சூப்பர் சூப்பர், அருமையா சொல்லிட்டீங்களே.
2: டீச்சர்ஸ், பிரின்சிபல், ஹெட் மாஸ்டர், வேன், ஸ்கூல் பெல்.
0: சூப்பர். சாக் பீஸ். அப்படியே ஒவ்வொன்றா சொல்றீங்களே, சூப்பர் சிந்து. வேற ஏதாவது இருக்கா, விட்டுட்டீங்களா? வேற ஏதாவது மறந்துட்டீங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, சூப்பர் சிந்து. வாழ்த்துக்கள். இருக்கீங்களா
2: இணைப்பு?
0: ஓகே, என்ன ஆச்சு, டக்குன்னு அமைதி ஆயிட்டீங்க, நான் பயந்துட்டேன், கட் ஆயிடுச்சு. ஓ, அதை பார்த்துட்டு இதை விட்டுட்டீங்க, பரவாயில்ல, அருமையா விளையாண்டீங்க. வாழ்த்துக்கள் சிந்து, பாய். அருமையா வந்து எல்லாருமே வந்து விளையாடிட்டு இருக்கீங்க. ஸோ இதுதாங்க ஃபார்மேட், இப்படி தான் வந்து நம்ம கேட்குறோம், இந்த மாதிரி தான் நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதை அப்படியே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து சூப்பராக என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் அதோட அசோசியேட் ஆகிருக்கும், கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் கேம். நீங்கள் வந்து தமிழில் நிறைய வார்த்தைகள் அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. தமிழ் சொன்னாலும் ஓகே, இங்கிலீஷில் சொன்னாலும் ஓகே, தமிழில் சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வருது, பாடலுக்கு அப்புறமா இன்னும் சூப்பராக நம்ம வந்து கேம் கண்டினியூ பண்ண போகிறோம். நீங்கள் கால் பண்ணுன்னா கால் பண்ணுங்க, 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க, 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். எனக்கு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் கேட்டுருச்சு, வாட்ஸ்அப்பில் இருக்கிற எங்களையெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாடலுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் என்ன பதில்கள் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு நான் படிக்க போகிறேன். ஸ்டே டியூனாக இருங்க, இந்த ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: ஜியூட் படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்டு ரசிச்சோம். சாய் அபியாங்கர் மியூசிக்ல, சாய் அபியாங்கர் தீப்தி சுரேஷ் பூமி வாய்ஸ்ல. நேரம் 4:19, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட்ஸ் இட் கோ த கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம கூட வேர்ட் கனெக்ட் கேம் விளையாடுறதுக்காக ஒரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி விளையாடுறாங்க பார்க்கலாம். வணக்கம்
1: அழகிய மாலை. வணக்கம் சகோதரி.
0: மாலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கணேஷ் பெருமையிலிருந்து பேசுறமா?
0: ஓகே கணேஷ் சார், உங்களுக்கான சொல் சொல்லிடலாமா? ரொம்ப ஈஸி. ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் இல்லையா, மழைக்காலம். மழைக்காலத்துல உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வருதோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே சொல்லுங்க பாப்போம்.
1: மழைக்காலத்துல வந்துங்க ரெயின் கோட்.
0: சூப்பர். ஓகே.
1: அப்புறம் நெருப்பு போட்டு குளிர்காயிறது.
0: ஓகே. கேம்ப் ஃபயர் மாதிரி சொல்றீங்க. ஓகே.
1: மழைக்காலத்துல வந்து வண்டியில போறது.
0: மழைக்காலத்துல வண்டியில போறதா?
1: ஆமாங்க, மழை வரும்போது வண்டியில் போறது அது ஒரு ஜாலியா இருக்கும்.
0: ஓஹோ ஓகே, அப்படி சொல்றீங்க. ஓகே ஓகே. என்னடா இது, எல்லா நாளும் தானே வண்டி ஓட்டுறோம் அப்படின்னு யோசிச்சேன். ஓகே சூப்பர், சொல்லுங்க அடுத்தது.
1: இருந்தாலும் மழையில வந்து வண்டி ஓட்டுறது.
0: ஓகே ஓகே, உங்களோட ஆன்சரை நான் ஒத்துக்கிட்டேன். அடுத்தது சொல்லுங்க, டைம் போயிட்டே இருக்கு.
1: அடுத்தது வந்து சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும்,
0: அதனால ஹாஸ்பிடல் போகணுங்கிறீங்களா?
1: ஆமாங்க.
0: சூப்பர். அதுக்கப்புறம்
1: அதுக்கப்புறம்
0: போயிருக்காரு. வணக்கம்
2: அன்பு சகோதரிக்கு, இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் இங்க திருப்பூர் பாண்டிய நகர் சிவசங்கர் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க. சரி, உங்களுக்கான ஓகே உங்களுக்கான சொல் சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க.
0: உங்களுக்கான சொல் வந்து ஓகே, ஒரு சேஞ்சுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரெசிபி சொல்ல போறேன். அந்த

0: ரெசிபி உங்களுக்கு சமையல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? என்னென்ன பொருள் போடுவோம் சொல்லிருங்க. ஓகேங்களா? ஈஸி தான். தக்காளி சாதம்,
1: தக்காளி சாதம், அரிசி,
0: ஓகே,
1: தக்காளி,
0: ஓகே,
1: கடலை பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை,
0: ஓகே,
1: அப்புறம் உப்பு,
0: உப்பு சூப்பர்,
1: வெங்காயம், மிளகாய், அப்புறம் பாத்தீங்கன்னா இது பூண்டு.
0: ஓகே ஓகே, அருமையா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு உங்களுக்கான இன்னொரு சொல் சொல்லலாமா இல்ல நீங்க ஓகே போதும் கிளம்புறீங்க சொல்லுங்களா? ஓகே ஓகே. மரம்,
1: மரம், கிளை, இலை, கூடு, பறவைகள் கூடு,
0: ஓகே,
1: அப்புறம் காய், பழம், பூக்கள்,
0: ஓகே சூப்பர், அருமையா சொல்றீங்களே.
1: மரத்துக்கு உண்டானது அடித்தளம் வேர்.
0: மரம் முக்கியமா ஒரு விஷயம் நமக்கு தருமே,
1: கதவுகள், ஜன்னல்கள்.
0: ஓகே, மரம் முக்கியமா நமக்கு ஒரு விஷயம் தருமே,
1: நிழல்.
0: நிழல், ஓகே, பாத்தீங்களா முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம். ஓகே,
1: அருமையா விளையாடுங்க.
0: எல்லாம் சரியாயிருங்க, நம்ம வெட்ட நம்ம நட்டுதான் முடிஞ்சு போச்சு. சரிங்களா?
1: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, மரங்கள் வந்து நம்ம வந்து நிறைய வளர்க்கணும். வீட்லயும் சரி, ரோட்ல எல்லா இடத்துலயும் நம்ம வளர்ப்போம். ஓகேங்களா? முன்ன இருந்ததை விட இப்ப பெட்டராவே இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப அருமையா வந்து விளையாடினாங்க. அடுத்தது யார் விளையாடுறாங்க, யார் வராங்க லைன்ல அப்படின்னு பாக்கலாம். வணக்கம். ஓகே, இணைப்பு சரியா இல்ல. வாட்ஸ்அப் நேயர்கள் யாரெல்லாம் என்ன மாதிரியான பதில்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். ஓகே, வரதராஜ், கீதா, சண்முகா நகர் மூக்கனூர்ல இருந்து நம்ம வந்து கிச்சன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, கிச்சனுக்கான அந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்காங்க. அடுப்பு இருக்குங்க, ஃப்ரிட்ஜு, மிக்சி, கிரைண்டர், அரிசி பருப்பு வகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது குகன் சிந்து கோத்திரிலிருந்து அடுப்பு, சிலிண்டர், பாத்திரம், தண்ணீர், மளிகை செலவு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கணேஷ் சிறுமுகையிலிருந்து வி என் இளங்கோ சாமி செட்டிப்பாளையத்திலிருந்து மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சாமிப்பாளையம் பெரிய கிணறு வீதியிலிருந்து கவினிக்கா, அவங்க வந்து கிச்சன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த வேர்டை கனெக்ட் பண்ணி அடுப்பு, சிலிண்டர், டம்ளர், குடம், தண்ணீர், பருப்பு வகைகள், ஃப்ரிட்ஜு, அரிசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து நமக்கு போட்டிருக்காங்க. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து எல்லா அந்த எல்லா சொல்லுக்குமே கனெக்ட் பண்ணி கிச்சனுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், அடுப்பு, தோசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிராவல் சம்பந்தமா நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா வேர்டு, அதுக்கு வந்து பஸ், கப்பல், ரயில், பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்கூல் கேட்டதுக்கு புத்தகம், விளையாட்டு, பரீட்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கள்ளியம்புதூர்லேருந்து திரு ராஜசேகர், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிடி பீரியட், ஹோம்ஒர்க், சண்டே. ஓகே, அதாவது ஸ்கூலில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிடி பீரியட் இருக்குங்க, ஹோம்ஒர்க் இருக்கும், பசங்க சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பென்சில், அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அடுத்தது பாலா திருப்பூர்லேருந்து அவரும் வந்து பதில்கள் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர்கள் இருப்பாங்க, மாணவர்கள், சேர், பெஞ்சு, இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து அவங்களும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரமண முதலி புதூர்லேருந்து சுதாகர், ஜீவா, நம்ம வந்து மழை கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு குடை, மின்னல், மேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடுகு அப்படின்னு ஒரே வழியில் முடிச்சிட்டாங்க. யார் அப்படின்னு பார்த்தா கிச்சனில் என்ன பொருள் இருக்கும், கடுகு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக முடிச்சிட்டாங்க. ஜெய், கிருஷ்ணாபுரம், சஹானா, ஆதி, நிபுலா, யோகவர்ஷினி இவங்க சொல்லியிருக்காங்க. சிங்கநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி, மனோகரன், எல்லா அதாவது நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னமோ எல்லா வேர்ட்ஸையுமே வந்து கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. டிக்கெட் இருக்கும், பஸ் டிராவல் பற்றி சொன்னப்போ டிக்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிச்சனில் வந்து காய்கறிகள், அது மட்டும் இல்லாமல் மளிகை சாமான்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழைக்கு குடை இருக்கும், இவங்களும் மழை வந்தால் காய்ச்சல் கண்டிப்பாக வரும், காய்ச்சல் சளி இல்லாத மழையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னென்ன நம்ம வந்து கிச்சனில் வந்துட்டு சமைக்கும் போது என்னென்ன விஷயம் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளி சாதம் கேட்டிருந்தோம் இல்லையா, அது ரெசிபியாகவே போட்டிருக்காங்க என்னென்ன பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா ஆலங்கொம்பு தண்ணீர்த்தடம் பகுதியிலிருந்து விஜயகுமார், உமா மகேஸ்வரி, அவங்களும் அவங்களுடைய ஆன்சர்ஸை எல்லா வேர்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்தது ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்டான் பகுதியிலிருந்தும் தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், அவங்களும்

எல்லா வார்த்தைகளுக்குமே கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. அம்பலவாணன் திருநெல்வேலியிலிருந்து அவங்களும் கரெக்டான வாழ்த்துக்கள். கோணமலை ஆனந்தன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம கேட்ட ஒவ்வொரு வேர்ட்ஸுக்குமே கனெக்ட் பண்ணி சூப்பராக பதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க பெருமாள் சாமி சாவக்காட்டு பாளையத்திலிருந்து, பொள்ளாச்சியிலிருந்து முருகேசன் அவர்களும் வந்து அவங்களும் வந்து கரெக்டான பதில்கள், நம்ம சொன்ன வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே கரெக்டான பதில்கள் கனெக்ட் பண்ணி சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் கேமாக இருக்குது. ஓகே, ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து எல்லாத்துடைய பேரும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிச்சிட்டோம். ஒரு பாடலுக்கு அப்புறமா மீண்டும் வந்து விளையாட போகிறோம். யாராவது இதுக்கு இடையில கால் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப கூப்பிடுங்க, நம்ம பாடல் கேட்டுட்டு சூப்பராக வந்து கண்டினியூ பண்ணலாம் கேமை. ஸ்டே டியூன்டா இருங்க, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ரெட்ரோ படத்துல இருந்து அருமையான அமேசிங்கான எனர்ஜெட்டிக்கான சாங் கேட்டு ரசிச்சோம். சந்தோஷ் நாராயணன் வாய்ஸ்ல, சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல. நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 6:55

0: க்கு சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேரம் 4:31 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட்ஸ் இட் கோ தி கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு வேர்ட் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் எல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கேம் தான், அமேசிங்கான கேம் விளையாடிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, விளையாடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: மேடம். கனகரத்னம். ஓகே, நலமாக இருக்கோங்க. சரி, உங்களுக்கான வார்த்தை சண்டே.
1: என்ன மேடம்?
0: சண்டே, ஞாயிற்றுக்கிழமை.
1: காய்கறி வாங்க போறது, மளிகை சாமான் வாங்க போறது, அப்புறம் நிகழ்ச்சியில கால் பண்ணி போன் பாடல் கேக்குறது.
0: மத்த நாள் அப்ப கேக்க மாட்டீங்களா
1: மேடம்? நான் வேலைக்கு போறதுனால
0: சண்டே தான்
1: போட்டேன். எல்லா நிகழ்ச்சிக்கும் லைன் கிடைச்சிருது, ஆனா கெட் செட்
0: சொல்லிருக்காரு. அதாவது நமக்கு வந்து யோசிக்க முடியாத சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது சரி இதை சொல்லிதான் பாப்போமே அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் வந்து அந்த மாதிரி வேலை செய்யும். ஓகே, பரவாயில்ல, இருந்தாலும் அருமையா வந்து விளையாண்டீங்க. அடுத்த நேயர் விளையாட வராங்க, என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஒவ்வொரு மாதம் வணக்கம் மதிப்புமிகுந்த அறிவிப்பாளர்களை, நான் கோவைக்கு மேற்கே தேவராஜபுரம் எனும் சித்தூரில் இருந்து சுகம் ராஜா.
0: ராஜா சொல்லுங்க, உங்களுக்கான கேம் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, ஷோ கேட்டுட்டு இருக்கீங்கல்ல?
2: ஆமா ஆமா மேம்.
0: ஓகே ஓகே, உங்களுக்கான சொல் வந்து என்ன அப்படின்னு சொல்லிடலாமா?
2: சொல்லுங்களேன்.
0: ஓகே, நிழல்.
2: என்னமா?
0: நிழல். நிழல்
2: சரியா புரியல, என்னது கரகரப்பு அதிகமா இருக்கு.
0: நிழல் இப்ப புரியுதுங்களா? ஓகே, இணைப்பு சரியா இல்ல போல இருக்கு.
2: ஒண்ணுமே கேட்கவே மாட்டேங்குது. ஓகே, வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: இப்போ கேக்குதுங்களா?
2: ஓ,
0: இப்போ கேக்குதுங்களா?
2: கேக்குது.
0: ஓகே, உங்களுக்கான சொல் வந்து நான் ஒரு சொல் சொன்னேன், உங்களுக்கு அது கேக்கல சொல்லிட்டீங்க, அதனால உங்களுக்கு வந்து காலை. காலை நேரம்.
2: காலை நேரம்.
0: ம்,
2: அதிகாலை சூரியன் எழுவதற்கு முன்னே நாம் விழிப்பது.
0: ம்,
2: பல் துலக்கி விட்டு நடை பயிற்சி மேற்கொள்வது.
0: ம்,
2: சமையல் அறையில் உதவி, குளியல், சாமி தரிசனம், அடுத்தது பணிக்கு புறப்படுதல், அவசர அவசர வேலைகள்.
0: ஓகே, இதுதான் மார்னிங் வந்து மார்னிங்கோட ரிலேட்டடான. மார்னிங் எல்லாருமே முக்கியமா டீ காஃபி குடிப்போம் நிறைய பேர், அதை
2: சொல்றேன்.
0: ஓகே சார், அருமையா விளையாடுங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி. அமேசிங்கா வந்து ஒவ்வொரு வேர்டையும் கனெக்ட் பண்ணி வந்து விளையாடிட்டு இருக்கோம். ஓகே, இன்னும் நிறைய காலர்கள் வந்து வராங்க, நம்ம அவங்க கூட பேசலாம். அடுத்த காலர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம். ஓகே, இணைப்பு சரியா இல்லை. நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணும்போது இணைப்பு சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கால் பண்ணுங்கள், இல்லாட்டி வந்துட்டு நம்ம கேம்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, டைமும் வேஸ்ட் ஆகும். அடுத்த நேர் வராங்க, எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ராமநாதபுரத்திலிருந்து
0: யார் பேசுறீங்க?
3: ரிஃபாயா.
0: ரிஃபாயாங்களா? ஓகே, உங்களுக்கான மாவட்டத்துல இருந்தீங்களா? சூப்பர் சூப்பர். ஓகே, எப்படி நீங்க எஃப்எம் கேக்குறீங்க?
3: நான் மொபைல்ல
0: கேக்குறீங்களா? அருமை. சரி, ஓகே, உங்களுக்கான சொல் சொல்லலாமா? ஓகே உங்களுக்கான சொல்

0: வந்து இன்டர்வல், இடைவேளை. இன்டர்வல், இடைவேளை.
1: எனக்கு கொஞ்சம் விளங்கல.
0: இன்டர்வல், இன்டர்வல், இடைவேளை. கேக்குதுங்களா?
1: கேக்கலையே, ஏதோ சின்னம் தெரியலையே.
0: இன்டர்வல், இடைவேளை.
1: சொல்லுங்க,
0: அது கூட கனெக்டான வார்த்தைகள் எல்லாம் சொல்லுங்க. இன்டர்வெல் ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் வரும், அப்போ அந்த இன்டர்வெல்ல நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கறத யோசிச்சீங்கன்னே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துரும்.
1: இடைவேளையில நம்ம இப்ப பள்ளிக்கூடம் படிக்க போகும்போது இடைவேளை விட்டோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து ஓடுவோம்.
0: ஓடுவீங்களா?
1: அங்க எல்லாம் வெளியில வந்து இந்த பாட்டி இவங்க எல்லாம் எல்லாமே நிறைய விற்பாங்க. ஏதோ ஐஸு, ஐஸ்கிரீம் அதெல்லாம் விற்பாங்க. அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம்.
0: ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம். ஓகே.
1: பாத்ரூம்க்காக தான் இடைவேளைக்கு விடுவாங்க. அதுக்கு போவாங்க பசங்க எல்லாம். அப்புறம் தண்ணி குடிப்பாங்க. அதே மாதிரி தியேட்டருக்கு போனா
0: மட்டும் இந்த
1: மாதிரி எல்லாம் இருக்கும். கொஞ்சம் கதை பேசுவோம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட.
0: வெளியில
1: கேட்ல காவலாளி அவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் இருப்பாங்க. பெல் இருக்கும், புத்தகம் இருக்கும். பள்ளிக்கூடத்துல பெல் அடிப்பாங்க. அதெல்லாம் இருப்பாங்க. நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க இடைவேளைனா அவங்களையுமே நம்ம வந்து பாத்துக்கலாம். நிறைய டீச்சர்ஸ் செய்யலாம். விளையாடு, ஒரு குட்டி விளையாடு கூட விளையாண்டுட்டு ஓடிடுவாங்க. அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கேப்பு.
0: நான் இப்ப அதுதான் கேட்க வந்தேன். ஒரு அஞ்சு நிமிஷம் கேப்ல இவ்வளவு வேலை எல்லாம் நம்ம செஞ்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, அருமை. வாழ்த்துக்கள், அருமையா பதில் சொன்னீங்க.
1: எனக்கு புரியவே இல்லை.
0: பரவாயில்ல பரவாயில்ல, கரெக்டா புரிஞ்சுட்டு இவ்வளவு நேரம் பதில் சொல்லிட்டீங்கல்ல, சூப்பர். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். பாய் பாய் பாய். நம்ம நிகழ்ச்சியில இடைஞ்சி விளையாட போற அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம், வணக்கம், வணக்கம்,
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: ஓகே குமார், கேம் வந்து எப்படி போகுது அப்படினு கேட்டிட்டு இருக்கீங்களா?
2: சொல்லுங்க, என்ன வார்த்தைன்னு சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை வந்து காடு.
2: காடுங்களா? வனப்பகுதி, மிருகங்கள், அழகான பறவைகள், செடி கொடிகள், மரங்கள்,
0: ஓகே,
2: மலை,
0: வேற என்ன?
2: அவ்வளவுதாங்க.
0: அவ்வளவுதான், அருமையா பதில் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. எல்லாருமே வந்து டக்கு டக்குன்னு ஒரு நாலஞ்சு வார்த்தையை சொல்லிட்டு நான் கிளம்பிட்டுமா பாய் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கீங்க. ஓகே, அப்படிதான் இருக்கணும். ஓகே, அடுத்தது யாராவது வராங்களா அப்படின்னு பார்த்தா யாரும் இன்னும் வரல. ஓகே, அடுத்தது ஒரு நேர் வராங்க, பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சிறுமுகன், தங்கவேல் பேசுறேன்.
0: தங்கவேல் சார், உங்களுக்கான வார்த்தை கடல்.
3: கடல், கடல், மீன்.
0: கடல்ல மீன். ஓகே, அடுத்தது
3: அலைகள், மீனவர்கள், வலை, படகு.
0: சூப்பர்.
3: தங்கு, தூண்டில்.
0: சூப்பர் சூப்பர்.
3: உப்புங்க, உப்பு.
0: உப்பு யாரோ பின்னாடி இருந்து எடுத்து குடுக்கறாங்க, யார் அது?
3: நண்பர்கள்.
0: நண்பர்கள். ஓகே, வேற ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருதா இப்போ?
3: ஆமாங்க மேடம்,
0: சொல்லுங்க சொல்லுங்க.
3: வேற என்னங்க? கடல் நுரைங்க, அலைகள் வர நுரைகள், கடல் ஓரத்துல மணல்கள்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.
3: வாழ்த்துக்கள். நன்றி.
0: எல்லாருமே வந்து ரொம்ப அருமையா இந்த கேம் புரிஞ்சுட்டு அதுல வார்த்தைகளை வந்து அழகா கனெக்ட் பண்ணி சூப்பரா வந்து விளையாடிட்டு இருக்கீங்க. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வரப்போகுது, பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து விளையாடலாம். ஸ்டே டியூன்டா இருங்க, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: வெறுப்புல சிரிக்கிற ஹனியே.
1: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
0: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
1: அச்சச்சா
0: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
1: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: மதராசி படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு கழிச்சோம். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விலக கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேரம் 4:45 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கெட்ஸ் இட் கோ த கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். வேர்ட் கனெக்ட் அப்படிங்கிற ஒரு கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், கோத்திகிரியிலிருந்து விஷாலினி பேசுறேன்.
0: விஷாலினியா? ஓகே, உங்களுக்கான வேர்ட் வந்து வானம். வானத்துல இருக்கிறது எல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்லுங்க பாப்போம்.
1: மலை, நட்சத்திரம்,
0: சூப்பர்,
1: மேகம், நிலவு,
0: நிலவு, ஓகே,
1: சூரியன்,
0: சூரியன், ஓகே,
1: வானவில்,
0: வானவில், சூப்பர்மா. அடுத்தது
1: விமானம்.
0: வேற என்ன? ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே. வானம்னு ஒரு படம் கூட இருக்கு, அதையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வேர்ட் கனெக்ட் கம்ப்ளீட் ஆயிடும். வானம்னு ஒரு படம் கூட இருக்கு. சூப்பரா முயற்சி பண்ணீங்க. நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்களா? 7th படிக்கிற பாப்பா. சூப்பரா வந்து லைனை புடிச்சு வந்து சூப்பரா விளையாடிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு விஷாலினி. பாய்.
1: Thank you மேம், இப்பதான் மேம் ஸ்கூல் விட்டு வந்தேன்.
0: சூப்பர் சூப்பர், சூப்பரா படிங்க. வாழ்த்துக்கள். பாய்.
1: Thank you மேம்.
0: பாய் பாய். விஷாலினி கோத்திரிகளில் இருந்து அருமையா விளையாண்டாங்க. அடுத்த நேயர் வராங்க, எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம். ஓகே, இணைப்பு சரியா இல்ல. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: அவினாஷில
0: இருந்து பிரபு. உங்களுக்கு ஈஸியான ஒரு சொல் தான் கேட்கலாம் இருக்கேன். ஈஸியா நீங்க ரோட்ல இருக்கிற மாதிரி தெரியுதே, டிராவல்ல இருக்கீங்களா?
2: பறவைகள்.
0: சாலையோர கடைங்க. சூப்பர் சூப்பர். சாலையோர

0: கடைகள், அதுக்கப்புறம் என்ன வேற என்னெல்லாம்
1: பஜ்ஜி
0: இருக்கும்?
1: ஐஸ்கிரீம்
0: ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி. அருமையாக வந்து எல்லாருமே வந்து சூப்பராக அந்த வேர்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறீங்க, கனெக்ட் பண்ணி சூப்பராக வந்து விளையாடுறீங்க. இப்படி தான் விளையாடணும். ஓகே, யாராவது வராங்களான்னு பார்த்தா யாரும் வரல. ஓகே, வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் கரெக்டான பதில்கள், யாரெல்லாம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ஸ்ரீ டூனருங்க, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: கூலி படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்டு கஷ்டம். அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக்ல டி ராஜேந்தர், அனிருத் ரவிச்சந்தர் அறிவு வாய்ஸ்ல அருமையான பாடல். நேரம் 4:51 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ த கேம் ஷோ நிகழ்ச்சியில இன்னைக்கு வேர்ட் கனெக்ட் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். அதாவது ஒரு சொல் சொல்லுவேன், அது சம்பந்தப்பட்ட சொற்கள் எல்லாம் நீங்க சொல்லணும் அப்படிங்கறது தான் கேம். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க, விளையாடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் அணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
0: ஓகே, உங்களுக்கான சொல் வந்து விளையாட்டு, கேம்ஸ். கேம்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் ஞாபகம் வருது சொல்லுங்க.
1: கிரிக்கெட், கால்பந்து.
0: ஐயோ, உங்களுடைய இணைப்பு வந்து சரியா இல்ல. கிரிக்கெட்னு சொன்னது மட்டும் தான் உங்களுக்கு கேட்டது.
1: விளையாட்டு மைதானம் படம்.
0: நோ, சூப்பர்.
1: கிரிக்கெட்,
0: ம்,
1: கபடி, கோல்ஃப்,

0: அதுக்கப்புறம் ஸ்டெம்பு பாலு.
1: சூப்பர், அருமையா வந்து விளையாடுனீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி
1: நன்றி நன்றி. விளையாட்டு விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அடுத்த நேயர் எப்படி ஆன்சர் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வணக்கம். ஓகே, இணைப்பு சரியா இல்லை. வாட்ஸ்அப்ல ரொம்ப நேரமா பதில்கள் எல்லாம் அனுப்பிட்டே இருக்காங்க. அவங்க எப்படிலாம் பதில் அனுப்பியிருக்காங்க, யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஓவியா திருப்பூர்ல இருந்து லோகநாதன், சண்முகப்பிரியா, தன்விகா ஓவியா திருப்பூர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. விஎன் இளங்கோ சாமி செட்டிப்பாளையம் பகுதியிலிருந்து, திருப்பூர் சாமுண்டிபுரம் பகுதியிலிருந்து திலகவதி வெள்ளிங்கிரி, அவங்களும் வந்து நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் இணைஞ்சிருக்கோம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், அவங்களும் வந்து நம்ம சண்டே அப்படின்னு சொல்லியிருந்தோம்லையே, அந்த வேர்டை வந்து கனெக்ட் பண்ணி வாரத்தினுடைய முதல் நாள் விடுமுறை நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருமை. அதுக்கப்புறம் தேவராயபுரத்துலேருந்து ராஜா, அவங்களும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிறுமுகை தங்க வேல் கண்ணப்பன், அவங்களும் வந்து பதில்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, பாண்டியநகர் இந்திராணி, அவங்களும் பதில்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக மூக்கனூர்ல இருந்து கீதா சண்முகா நகர், அவங்களும் வந்து பதில்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்தது யாரெல்லாம் பதில்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து உங்களுடைய பெயர் இருக்கிற வேண்டிய இடத்துல நீங்க வந்து அந்த வேர்டுக்கான ஆன்சரை போட்டுறீங்களா, அதான் நான் கன்ஃபியூஸ் ஆயிடுற டக்குன்னு. ஓகே, அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து, அவங்களும் பதில்கள் கொடுத்துருக்கீங்க. உடுமலையிலேருந்து சுடர் முருகானந்தம் ஜெயந்தி, அவங்களுக்கும் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தது யார், தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், அவங்களும் பதில்கள், நிறைய பதில்கள் எல்லாருமே தொடர்ந்து கொடுக்கறது தான் சூப்பர். திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி ஹரீஷ், அவங்களும். அதுக்கப்புறமா யார் யார் யார் யார் அப்படின்னு பார்த்தா, பாலா திருப்பூர்ல இருந்து கல்யம்புதூர் திருவூர் ராஜசேகர், அதுக்கப்புறமா யார் அப்படின்னு பார்த்தா கோணமலை ஆனந்தன், அவங்களும் நிறைய பதில்களை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன், பொள்ளாச்சி முருகேசன், அவங்களும் குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்தும், இளங்கோ நகர்லேருந்து அம்பிகா தேவி, சண்முக சுந்தரம், அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தெலுங்கு பாளையத்திலிருந்து பாலு, ரேவதி, அஜய், அச்சியா, அவங்களும் நிறைய பதில்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. அம்புஜம் அம்பலவாணன் திருநெல்வேலியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய நம்ம கேட்ட எல்லா வேர்ட்ஸுக்குமே கனெக்ட் பண்ணி சூப்பரான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிகழ்ச்சிக்கு வணக்கம், அதாவது வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. உமா கணேஷ் சிறுமுகையிலிருந்து, ஜெய கிருஷ்ணாபுரம், சஹானா, ஆதி நெபுலா, யோகவர்ஷினி, அவங்களும் பதில்கள் கொடுத்துருக்காங்க. ஜெயகாந்த் கணபதியிலிருந்து, அவங்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறதாகவும் ரொம்ப அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதாவது நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் பதில்கள் வந்து தொடர்ந்து அனுப்புறது அப்படிங்கிறது ரொம்பவே அருமையான சந்தோஷமான விஷயம். கெட்ஸ்கோ நிகழ்ச்சியினுடைய நிகழ்வான பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் கால் பண்ணி விளையாடின எல்லா நேயர்களுக்குமே, வாட்ஸ்அப்பில் பதில்கள் சொன்ன எல்லா நேயர்களுக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டு கெட்ஸ்கோ நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்ணுறது நான் ஆர்ஜி தமிழ். நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய நாட்டு மக்களுக்கு தேவையான நவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியிருக்கிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியின்படி குறு சிறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் தவணை முறையில் அறிவிப்புகளை வெளியிடுவதாக அஇஅதிமுக, பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் 88th ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குநர் திரு ராமபத்ரம் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக்கொண்டார். நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

0: புதுதில்லியில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டிருக்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அதிகாரம் மக்கட்பேறு, குறள் எண் 62. எழுப்பிறப்பும் தீய வைத்தீண்டா, பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். பழி இல்லாத நல்ல பண்பு உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு 7 பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா. இந்த திருக்குறளோடையும் பொருளோடையும் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம எல்லாரும் சேர்ந்து கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள். செவ்வாய்க்கிழமை வந்தாச்சு, 5 மணியும் ஆயாச்சு. RJ சாருகேசினி உங்ககிட்ட கதை சொல்ல வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியுடைய ஸ்பெஷலை குட்டி குட்டி கதைகள் வழியா உலக பொதுமறையான திருக்குறளை எடுத்து சொல்றதா இல்லைங்களா? அந்த வகையில இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய கதைகளும் அதற்கான திருக்குறளும் அதனுடைய பொருளும் காத்திருக்கு. சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதை, அது மூலமா நம்ம என்ன திருக்குறள் கேட்க போறோம் அப்படிங்கறத நாம தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாட்டுக்கு பிறகு. இணைஞ்சிருங்க, இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு திறமை வாய்ந்த புலவர் ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்தோட மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்தாரு. கொஞ்ச மாசத்துக்கு அப்புறமா அவருடைய குடும்பம் வறுமையுடைய பிடியில சிக்குச்சு. அதிலிருந்து மீள்றதுக்கு என்ன பண்றதுன்னே புலவருக்கு தெரியல, ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாரு. புலவருடைய நிலைய பார்த்த அந்த கிராமத்துல இருந்த பெரியவர் ஒருத்தர், நம்ம நாட்டுடைய அரசர புகழ்ந்து பாடக்கூடிய புலவருக்கு கேட்கக்கூடிய பரிச அரசர் கொடுக்கிறாரு, அந்த பரிசு வாங்கறதுக்கு நீயும் முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இதுதான் சரியான தருணம் அப்படின்னு நினைச்ச புலவர் மன்னரை பாக்கிறதுக்காக அரண்மனைக்கு போனாரு. மன்னரை பத்தியும் அவருடைய ஆட்சிய பத்தியும் அரண்மனைக்கு போய் புகழ்ந்து பாடினாரு. புகழ்ந்து பாடின புலவருடைய பேச்சுல மகிழ்ச்சி அடைஞ்ச அரசர் புலவர்கிட்ட, உங்களுக்கு என்ன பரிசு வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. புலவர், இது மாதிரியான வறுமை எப்பவுமே என்னுடைய குடும்பத்தை பாதிக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா அரண்மனையில ஒரு சதுரங்க பலகை இருக்கிறத பாக்குறாரு. அரசே, எனக்கு பெருசா எதுவுமே வேண்டாம், அங்க சதுரங்க பலகை ஒன்னு இருக்கு இல்லையா, அதுல ஒன்னாம் கட்டத்துல ஒரு நெல்மணிய வச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கட்டத்துக்கும் அத ரெட்டி பாக்கினா அத தக்க பரிசா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. மன்னர் புலவரை பார்த்து, நெல்மணிகள் போதுமா, தங்கம் வைரம் இந்த மாதிரி விலையுயர்ந்த பொருட்கள் எதுவும் உங்களுக்கு வேணாமா அப்படின்னு கேக்குறாரு. புலவர் என்ன சொல்றாரு, அரசரே எனக்கு நெல்மணிகள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒன்னோ பொருளோ கேப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அரசரு புலவரை பார்த்து, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி சிரிச்சதுக்கு அப்புறமா அரசர் அரண்மனை சேவகர்கள் கிட்ட புலவர் கேட்ட நெல்மணிகளை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கட்டளையிடுறாரு. சேவகர்களும் சதுரங்க பலகையில புலவர் சொன்ன மாதிரியே நெல்மணிகளை அடுக்குனாங்க. ஒன்னாவது கட்டத்துல ஒன்னும், ரெண்டாவது கட்டத்துல ரெண்டும், மூணாவது கட்டத்துல நாலும், நாலாவது கட்டத்துல எட்டு அப்படின்னு சொல்லி நெல்மணிகளை அடுக்கிக்கிட்டே போறாங்க. பத்தாவது கட்டம் வந்தப்ப நெல்மணிகளுடைய எண்ணிக்கை 512 அப்படின்னு இருந்துச்சு. 20வது கட்டத்துல வந்தப்ப நெல்மணிகளுடைய எண்ணிக்கை 524,288 அப்படின்னு அதிகரிச்சது. பாதி தூரம், அதாவது 32வது கட்டத்தை அடைஞ்சப்ப நெல்மணிகளுடைய எண்ணிக்கை 214,74,683,648 பெருகுச்சு. சீக்கிரமாவே நெல்மணிகளுடைய எண்ணிக்கை கோடான கோடிய தாண்டுச்சு. இதனால அரசர் தன்னுடைய ராஜ்யம் முழுக்க அந்த புலவர்கிட்ட இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. புலவருடைய புத்தி சாதுரியத்தையும் தான் செஞ்ச தவறையும் உணர்ந்த அரசர் புலவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா, இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கு என்ன விட உங்களுக்கு அறிவாற்றல் நிறைய இருக்கு, உங்ககிட்ட திறமையுமே இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டவும் செஞ்சாரு. இந்த கதைக்கான திருக்குறள், அறிவுடையார் எல்லாம் உடையர், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். அதாவது அறிவுடையவங்க எதுவுமே இல்லைனாலும் அவங்க கிட்ட எல்லாம் இருக்கிற மாதிரிதான், அறிவில்லாதவங்க வேற என்ன இருந்தாலும் அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லாதவங்க மாதிரிதான் அப்படிங்கறதுதான் இந்த திருக்குறளுக்கான பொருள். அரசர்கிட்ட செல்வ செழிப்பு இருந்துச்சு, ஆனா புலவர் சொன்ன உடனே அதை யோசிக்காம பண்ணிட்டாரு இல்லையா. ஆனா புலவர் அறிவோட தன்னுடைய குடும்பத்துக்கு இனி வறுமை நிலையே வரக்கூடாது அப்படிங்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணிட்டாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, எல்லா இடத்துலயும் அறிவை பயன்படுத்தி சரியான காரியங்களை செய்யணும் அப்படிங்கறது தெரியுது. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய இரண்டாவது கதை, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பழங்களும் ஒரு முறை ஒன்னு சேர்ந்து ஒரு மாநாட்டை கூட்டுச்சுங்க. தலைமையேற்று பேசின பழம், உலகத்துல இருக்கக்கூடிய பழங்கள்ல எந்த பழம் அதிக சுவையுடையது சிறப்புடையது அப்படிங்கிற கேள்விய சொல்லிட்டு தன்னுடைய தலைமை உரையை முடிச்சுக்கிச்சு. பழங்கள் ஒவ்வொன்றும் அவங்களுக்குள்ளேயே குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. ஆப்பிள் பழம், செரி பழம், அன்னாச்சி பழம், கொய்யா பழம், மாதுளை

பழம் பழம்னு இப்படி ஒவ்வொன்றும் தாண்டா அதிக சுவையுடைய பழம் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி சொல்லிக்கிச்சான். ஆனா திராட்சை பழம் மட்டும் எதுவுமே பேசாம அமைதியா இருந்துச்சு. எல்லா பழங்களும் திராட்சை பழத்தை வியப்போட பார்த்த மாதிரியே இருந்துச்சுங்க. திராட்சை பழம் ஏதாவது பேசும் அப்படின்னு எதிர்பார்த்தும் இருந்துச்சுங்க. ஆனா அதுவோ எதுவுமே பேசாம மௌனமா இருந்துச்சு. இதனால மத்த பழங்கள் திராட்சை பழத்தை பார்த்து இழிவா சிரிச்சுதுங்களா. அப்போ பலாப்பழம் ஒண்ணு உருண்டு வந்து திராட்சை பழத்தை பார்த்து அன்போட கேட்டுச்சு, திராட்சையே நீ ஏன் மௌனமா நிக்கிற? எனக்கு தெரியும், உலகத்துல இருக்கக்கூடிய பழங்கள்ல சிறப்பு பெற்றவன், நன்மை செய்பவன், நலம் அளிப்பவன், சுவை நிரம்பியவன் நீனா அப்படின்னு. ஆனா அதையும் தாண்டி ஒரு சிறப்பு தகுதி உன்கிட்ட இருக்கு. அத நீ ஏன் உன் வாயால சொல்லணும்? அப்பதான் மத்த பழங்களுக்கு உன்னுடைய தகுதி பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லுது. திராட்சை பழம் ரொம்ப அமைதியா சொல்லிச்சான், நீங்க எல்லாரும் தனித்தனியாதான் வரீங்க, தனித்தனியாதான் விற்பனை செய்யப்படுறீங்க. ஆனா நாங்க மட்டும்தான் ஒரு கூட்டமா கொத்தா வளர்றோம். நாங்க ஒருத்தர் வளர்றதுக்கு இன்னொருத்தங்க இடம் தரோம், விட்டு கொடுத்து வாழ்றோம். விற்பனைக்கு போகும்போது கொத்தாதான் போறோம். தனியா நாங்க விலை போறதே இல்ல. எங்களை சாராக்கி குடிக்கும் போது கொத்து கொத்தாதான் அழிஞ்சு போறோம். வாழ்க்கையிலயும் வளர்ச்சியிலயும் மரணத்திலயும் நாங்க இணைப்பிரியாம இருக்கிறோம். அதனாலதான் நாங்க சிறந்தவர்கள் அப்படிங்கிற அங்கீகாரத்தை மனிதர்கள் கிட்ட இருந்து அடைஞ்சிருக்கோம். வேற எந்த காரணமும் இல்ல அப்படின்னு திராட்சை பழம் சொல்லிச்சான். இத கேட்ட மற்ற பழங்கள், நான் சுவையானவன் அப்படின்னு மார்த்தட்டிட்டு இருந்த பழங்கள் எல்லாமே வெட்கி தலை குனிஞ்சிச்சான். இந்த கதைக்கான திருக்குறள், யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான், வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். அதாவது உடல் பத்தி நான் அப்படின்னும் பொருள் பத்தி என்னோடது அப்படின்னும் வரக்கூடிய செருக்க மனசிலிருந்து அறுத்து விட்டவங்க வானவர்களுக்கும் மேலான வீட்டுலகத்தை அடைவாங்க அப்படிங்கறதான் இந்த திருக்குறளுக்கான பொருள். எப்பவுமே நான் என்னோடது, நான் தான் பெரியவன், நான் தான் சிறப்பு மிக்கவன் அப்படின்னு ஒரு செருக்க நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கவே கூடாது அப்படிங்கறதான் இந்த கதையும் திருக்குறளும் நமக்கு சொல்லுது. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கதைய இப்ப கேக்கலாம். ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு குறுகின பாலம் ஒண்ணு ஆத்த கடக்கிறதுக்கு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பாலத்தை கடக்கிறதுக்காக ரெண்டு ஆடுகள் பாலத்துடைய பக்கத்துல வந்துட்டு இருந்துச்சு. ஒரு ஆடு பாலத்துடைய ஒரு முனையிலயும் இன்னொரு ஆடு இன்னொரு முனையிலயும் நின்றுச்சு. அந்த பாலத்தை ஒரே நேரத்துல ஒருத்தங்க மட்டும்தான் கடந்து போக முடியும். இது தெரிஞ்சும் ரெண்டு ஆடுகளும் பாலத்தை கடக்கிறதுக்காக ஒரே நேரத்துல ஏறி பாலத்துடைய நடுவுல வந்து நின்றுச்சுங்க. முதலாவது ஆடு, எனக்கு வழிவிடு, நான் போகணும் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே ரெண்டாவது ஆடு, நான் தான் முதல்ல வந்த, எனக்கு நீதான் வழிவிடணும் அப்படின்னு சொல்லுச்சு. இப்படியே ரெண்டு ஆடு விட்டு கொடுக்காம ஒண்ணுக்கொண்ணு சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. சண்டை போடும் போது ரெண்டு ஆடுகளுடைய கால்களும் பிடிமானம் இல்லாம அந்த ஆத்துல விழ தொடங்குச்சு. ஆத்துல விழுந்த உடனே ரெண்டு ஆடுகளும் என்ன பண்ணுச்சு, அதுக செஞ்ச தப்ப உணர்ந்துச்சு. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்திருந்தோம் அப்படின்னா உயிர் பிழைச்சிருக்கலாமே அப்படின்னு ரெண்டுமே ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம், கடைசியில ரெண்டு ஆடுகளுமே தண்ணியில மூழ்கி இறந்து போச்சு. இந்த கதைக்கான திருக்குறள் பேதைமைங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய பேதமையுள் எல்லாம் பேதைமை காதன்மை கையல்ல தன்கட் செயல், அதாவது அறியாமையுள் எல்லாம் அறியாமை அப்படிங்கறது ஒருத்தன் தனக்கு நன்மை தராதது மேல எல்லாம் விருப்பம் கொள்றது அப்படிங்கறது தான் இந்த திருக்குறளுக்கான பொருள். அதனால நாம இப்படி அறியாமையால நடந்துக்க கூடாது. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் சித்திரசவானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில கதைகள் வழியாக திருக்குறளை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த கதை, அது ஒரு அழகான காடு. அந்த காட்டுல கெட்ட சுபாவம் உள்ள தேள் ஒண்ணு வசிச்சு வந்துச்சு. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு நீரோட இருந்துச்சு. அந்த தேளுக்கு இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போக வேண்டி இருந்துச்சு. அந்த கரைக்கு போறதுக்காக அந்த நீரோடையில இருக்கக்கூடிய பெரிய மீன்கள், நண்டு, ஆமை, இது எல்லாத்துக்கிட்டயுமே தேள் உதவி கேக்குது. ஆனா அந்த பொல்லாத தேள் நம்மள கொட்டிருமோ அப்படின்னு அது எல்லாமே மறுத்துருச்சுங்க. எப்படி இந்த நீரோடைய கடக்கிறது அப்படின்னு தேள் யோசிச்சுட்டு இருந்தப்ப அந்த நீரோடையில தவளை ஒண்ணு வந்துட்டு இருந்துச்சு. தவளைய பார்த்த தேள், தவளையாரே, நான் அந்த கரைக்கு போனும், என்ன அங்க கொண்டு போய் விட்டுறீங்களா அப்படின்னு கேக்குது. நானும் அந்த கரைக்கு தான் போறேன், என்னுடைய முதுகுல ஏறிக்கோங்க, நான் உங்களை அந்த கரையில விட்டுறேன் அப்படின்னு தவளை சொல்லுது. தேளும் தவளையுடைய முதுகுல ஏறிக்குது. தவளை தண்ணியில நீந்த ஆரம்பிக்குது. கொஞ்ச தூரம்தான் தவளை போயிருக்கும். தேளுக்கு ஒரு யோசனை வருது. நான் பல பேரை கொட்டியிருக்கேன், அவங்க வழியால துடிச்சதையும் பாத்திருக்கேன், ஆனா நான் ஒரு நாளும் தவளைய கொட்டினதே இல்ல. இந்த தவளைய கொட்டினா எப்படி துடிக்கும்? இதை விட்டா வேற சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படின்னு தவளைய கொட்ட பாத்துச்சு. தேள் தவளையுடைய முதுகுல கொட்டுச்சு. ஆனா தவளை பேசாம போயிடுச்சு.

ஏற்பட்டு இருந்துச்சு. தேல் தவளைய பார்த்து, தவளையாரே, உங்க உடம்புல வலியே வரது இல்லையா அப்படின்னு கேக்குது. தேளுடைய கெட்ட எண்ணத்தை புரிஞ்சுக்காத அந்த தவளை, எனக்கு முதுகு வளவளப்பானது, அதனால எனக்கு அந்த இடத்துல வலியே வரதில்ல அப்படின்னு சொல்லுது தவளை. ஆனா எனக்கு கழுத்து பக்கம் ரொம்ப மென்மையா இருக்கும், இதுலதான் எனக்கு வலிகள் காயங்கள் எல்லாமே ஏற்படும் அப்படின்னு சொல்லுது அந்த தவளை. ஓஹோ, அப்படியா சேதி அப்படின்னு கேட்ட தேல் மெதுவா தவளையுடைய கழுத்து பகுதிக்கு போச்சு. கழுத்திலிருந்து தலைப்பகுதிக்கு போன தேல் தவளைய கொட்ட ஆரம்பிச்சுது. தேல் கொட்ட வரத பார்த்த அந்த தவளை தலைய தண்ணிக்குள்ள இழுத்துக்குச்சு. தேல் நீரோடையில விழுந்துருச்சு. தனக்கு உதவி செஞ்ச தவளைக்கு கேடு விளைவிக்க நினைச்ச அந்த தேல் தண்ணில மூழ்கி இறந்து போச்சு. தவளை கரைய நோக்கி நீந்தி போச்சு. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒருத்தங்க எந்தவித பலனையுமே எதிர்பார்க்காம நமக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னா, அவங்களுடைய உதவிய நம்மளுடைய வாழ்நாள்ல என்னைக்குமே மறக்க கூடாது. அவங்களுக்கு நன்றியுடையவனா இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கே நாம துரோகம் பண்ண நினைச்சோம் அப்படின்னா இந்த கதையில வந்த மாதிரிதான் ஆகும். இந்த கதைக்கான திருக்குறள், பயன் தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. அதாவது இவங்களுக்கு உதவுனா அதுக்கப்புறம் நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நினைக்காம ஒருத்தங்க செஞ்ச உதவியுடைய அன்ப ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த உதவியுடைய நன்மை கடலை விட பெரியது அப்படிங்கறதா இந்த திருக்குறளுக்கான பொருள். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டுட்டு இருக்கீங்க கதைகள் வழியே திருக்குறள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திரசவானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ ஒரு கதை. கோயில் யானை ஒன்னு நல்லா குளிச்சுட்டு நெத்தியில பட்டை போட்டுட்டு சுத்தமா வந்துட்டு இருந்துச்சா. ஒரு ஒடுக்கமான பாலத்துல அது வரும்போது எதிரில சேத்துல குளிச்சுட்டு ஒரு பன்றி வாழை ஆட்டிக்கிட்டே வந்துச்சான். யானை ஒரு ஓரத்துல ஒதுங்கி நின்னு அதுக்கு வழி விட்டுச்சு. அந்த பன்றி எதிர இருந்த இன்னொரு பன்றி கிட்ட, பாத்தியா அந்த யானை என்ன பார்த்து பயந்துருச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சது. அந்த யானைய பார்த்த இன்னொரு யானை, அப்படியா நீ பயந்துட்டியா அப்படின்னு கேக்குது. அதுக்கு கோவில் யானை இப்படி சொல்லிச்சான், நான் தவறி இடறி விழுந்துட்டேன் அப்படின்னா அந்த பன்றி நசுங்கிரும். அது மட்டும் இல்லாம நான் சுத்தமா இருக்கேன், பன்றியோடைய சேரு என் மேல விழுந்துச்சு அப்படின்னா நானும் அசுத்தமாகிருவேன். இந்த காரணத்தினாலதான் நான் ஒதுங்கி போறேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியும், அதனால நான் அடக்கமா ஒதுங்கி போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது, குட்டி கதை தான், ஆனா இது சொல்லக்கூடிய பாடம் வந்து பெருசு. தன்னுடைய பலம் பலவீனம் தெரிஞ்சவங்க அடக்கத்துல சிறந்தவங்களா இருப்பாங்க. இந்த பன்றி மாதிரி இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட நம்ம ஒதுங்கி போறது நமக்குதான் நல்லது அப்படிங்கறதும் இந்த கதையிலிருந்து தெரியுது. இந்த கதைக்கான திருக்குறள், அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். அதாவது அடக்கம் ஒருத்தங்களை உயர்த்தி தேவருள் சேர்க்கும், அடக்கம் இல்லாம இருக்கிறது பொல்லாத இருள் மாதிரியான தீய வழியில செலுத்தியிரும் அப்படிங்கறது தான் இந்த திருக்குறளுக்கான பொருள். அதனால நம்ம வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் அடக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கறது தான் இந்த கதையும் திருக்குறளும் நமக்கு சொல்லுது. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. இப்போ ஒரு கதை. ஒரு கிராமத்துல ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் ரொம்ப நல்லவனா இருந்தான். அதனாலேயே சில நண்பர்கள் அவனை எப்பவுமே வேகமா கலாச்சு ஏமாத்திடுவாங்க. ஒரு நாள் அந்த குட்டி பையன் கிட்ட ஒரு குட்டி குதிரை பொம்மை இருந்துச்சு. அத அவனுடைய நண்பன் பறிச்சுட்டான். அவனுக்கு பயங்கர கோபம். தன்னுடைய நண்பன் கிட்ட சண்டை போட முயற்சி பண்றான். ஆனா அவனுடைய தாத்தா அவனை தடுத்து நிறுத்துறாரு. கோபத்தோட சண்டை போடுறதுக்கு முன்னாடி நீ மத்தவங்க மாதிரி நல்லவனா நடந்துக்கணும் அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. அடுத்த நாள் அந்த குட்டி பையன் தன்னுடைய நண்பன் கிட்ட குதிரை பொம்மைய பத்தி பேசினான். நீ செஞ்சத மறந்துடுவ, ஆனா அதுக்கு பதிலா நான் உனக்கு இந்த புத்தகத்தை குடுக்கற, இது நல்ல நண்பனா எப்படி வாழணும் அப்படிங்கிற பயிற்சிய உனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட நண்பனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. நான் எப்படி பார்த்தா நீ என் மேல கோவப்படணும், ஆனா நீ ஏன் எனக்கு நல்லது செய்யற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த குட்டி பையன் சொல்றான், இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நானு நன்னயம் செய்து விடல் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நமக்கு ஒருத்தங்க துன்பம் கொடுத்தாலும் அவங்களே வெக்கப்படுற மாதிரி அவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கோபம் எதையும் சீராக்காது, ஆனா நல்ல மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு அவன் ரொம்ப அழகா எடுத்து சொன்னானா. அன்னையில இருந்து அந்த குட்டி பையனும் அவனுடைய நண்பனும் இன்னும் நெருங்கிய நண்பர்களாகவே மாறிட்டாங்க. உண்மைதான் இல்லையா? நமக்கு ஒருத்தங்க தீமை செஞ்சா திருப்பி அவங்களுக்கு தீமை செய்யாம அவங்களே வெக்கப்படும்படியா அவங்களுக்கு நன்மை செய்யறது ஒரு சிறந்த குணம் அப்படிங்கறது இந்த கதை மற்றும் திருக்குறள் வழியா நமக்கு தெரியுது. ரைட், இந்த கதையோடையும் திருக்குறளோடையும் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குட்டி குட்டி கதைகள் கேட்டோம், அது மூலமா திருக்குறளையும் பொருளையும் கேட்டோம். அது ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும், இந்த கதையும் திருக்குறளும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில பயன் தரும் அப்படிங்கிற இன்னொரு நம்பிக்கையிலையும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடியனா RJ சாருகேசினி. மறுபடியும் நம்ம நிகழ்ச்சிய அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். அன்னைக்கும் இன்னைக்கு மாதிரியே நிறைய கதைகளையும் அதற்கான திருக்குறளையும் அதனுடைய பொருளையும் கேட்கலாம். நன்றி நேயர்களே. ஸ்டேட் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இதுவரைக்கும் கேட்டீங்க சித்திரசவானம் கதைகள் வழியே திருக்குறள்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வேலுண்டு வினையில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். வாணி ஜெயராம் பாடியது.

நேரம் 6:05 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள். பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

கேட்கிறீர்கள் பொன்மாலை பொழுது திரையில் பக்த இசை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

நேரம் 6:13 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள். பொன்மாலை பொழுது திகையில் பக்தி இசை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆத்தா உன் கோயிலின் நிலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். ஸ்வர்ணலதா பாடியது.

கேட்டு பாடல் ஆதா உன் கோயிலிலே திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா மலேசியா வாசுதேவன் பாடியது. நேரம் 6:19 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து அகத்தியர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம் பாடியது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேரம் 6:26 நேயர்களின் கேட்கலாம். இன்றும் நாளையும் நமது நிலையத்தில் ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல் நேயர்களே, இன்று இரவு 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி கண்ணோட்டத்தை தொடர்ந்து 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் தற்சார்பு முறை விவசாயம் குறித்த அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். நேயர்களே, நாளை பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை கண்ணன் தூது இலக்கிய பேருரை வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள், பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே கட்டிடக்கலை வல்லுநர் தாரா பிரசாத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் விளிம்பு நிலை மக்களுக்கான தொழில் முனைவோர் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பிஎம் ஸ்மைல் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தஞ்சை நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் செஞ்சேரிமலை ஓவியர் கே நாகராஜன் மற்றும் எஸ் கவிதா ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். நாளை மதியம் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேயர்களே, நாளை மாலை 6:30 இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே லீட்ஸ் ஹெட்மிக்விலே மைதானத்தில் நடைபெறும் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்

இந்நேரடி வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளை மாலை 7:30 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். நேர்களை, இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல் கேட்டோம். நமது நிலையத்தில் ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க தவறாதீர்கள் நேர்களே.

இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தவேக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் நாட்டின் பல பகுதிகள் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் புதிய வாய்ப்புகள் உருவாகியிருப்பதாகவும் கூறியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் 91,000 கிலோமீட்டரிலிருந்து 146,000 கிலோமீட்டராக உயர்ந்துள்ளதையும், மெட்ரோ ரயில்வே கட்டமைப்பு 250 கிலோமீட்டரிலிருந்து 1,200 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் பழுதுகளை சரிசெய்ய 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் சில இடங்களில் உள்ள பழமையான மின் கட்டமைப்புகள், நிலத்தடி கேபிள் பழுதுகள் போன்ற காரணங்களினால் மின் பகிர்மான அளவில் அவ்வப்போது தடை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் விநியோக சேவையை

0: மேம்படுத்தும் வகையில் கூடுதலாக 77 மின்தடை நீக்க மையங்கள் அமைக்கப்படும் என்றும் இதற்கு தேவையான பணியாளர்கள் மற்றும் கட்டமைப்புகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். 24 மணி நேரமும் செயல்படும் மின்னகம் மூலமாக அளிக்கப்படும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் தடையை நீக்க 125 குழுக்கள் சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர் டாக்டர் சாய்குமார், மின்வாரிய தலைவர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் கூறினார். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன் அளவு இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு மரிய வில்சன் தெரிவித்தார்.
1: ரூபாய் 10 லட்சம் கோடி நேரடி கடன், ரூபாய் 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை, இதுவரை இல்லாத அதிகபட்சம். GSTP-யில் சொத்து வரி வருவாய் சொந்த வரி வருவாய் வெறும் 5.45%. இது நமது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. பொதுத்துறை நிறுவனங்களில் கடன்களையும் சேர்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செயற்கை.
2: அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பெண்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறிவித்த வாக்குறுதியின்படி எல் முருகன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியின்படி குறு சிறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் தவணை முறையில் அறிவிப்புகளை வெளியிடுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 75,000 ரூபாய் வரை விவசாய கடன் பெற்றுள்ளவர்களுக்கு மட்டும் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 75,000-க்கும் மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு விவசாயிகளின் சுமையை குறைக்காது என்று கூறியுள்ளார். சிறு குறு விவசாயிகள் ஒரே சமூக பொருளாதார நிலையில் உள்ளதாகவும் எவ்வித பாரபட்சமும் இன்றி பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபியாலும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ள பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் திரு மாசிலாமணி உள்ளிட்டோரும் விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளனர். விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜெய சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த பின் அஇஅதிமுகவிலிருந்து தாம் விலகுவதாகவும் திரு விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை.

0: கங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து கேரளா கடலோர பகுதிகள் வரை சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பது குறித்து பள்ளி மாணவ மாணவியருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். நாகப்பட்டினம் மாவட்ட கால்நடை மருத்துவமனை மற்றும் மாவட்ட நூலகம் அறிவுசார் மையத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் 19ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆல்பியா ஜேம்ஸ் பல்லவி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இன்று தொடங்கிய இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரேம்குமார் அபு ஹுபைடா இணையும் முன்னா காலித் ஷிஷாங் குமார் இணையும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஷிஷாங் குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தாவைக்க அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 6:40 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்களின் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மா.
0: பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தாவைக்க அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 6:40 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்களின் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் அருமையான, அழகான 70 மற்றும் 80 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டு வச்சுட்டே இருக்கோம். இன்றைக்கும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கு. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக இணைந்திருங்க. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM.

கேட்ட பாடல் சூதாட்டம் திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். நேரம் 6:44 நிமிடமா. அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல பொன்மலை பொழுது நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்துதான் சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கிற வானிலை நிலவரம், கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வெதர் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், சேலத்துல 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. ஈரோட்ல 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. திருப்பூர்ல 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. உதகமண்டலத்தில் 24 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 18 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. பாலக்காட்டில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருந்த வானிலை நிலவரம் கேட்டோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இருந்திருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இது உங்களுக்காக.

கேட்ட பாடல் அவள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் தி சுஷீலா பாடியது. இசை சங்கர் கணேஷ், பாடல் ஆசிரியர் வாலி. நேரம் 6:49 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் இப்போ கோயம்புத்தூரில் டிராஃபிக் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உக்கடத்திலிருந்து ராஜா ஸ்ட்ரீட் செல்லக்கூடிய அந்த சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவினாஷி ரோட், அதுக்கப்புறமா காந்திபுரம் அங்கிருந்து மேட்டுப்பாளையம் ரோடு செல்லக்கூடிய இந்த சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது, வாகனங்கள் ஸ்லோ மூவிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வகையில் டிராஃபிக் அப்டேட்டோட பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இது உங்களுக்காக.

தெரியாத காட்டில் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். எல்ஆர் ஈஸ்வரி, எம் எல் ஸ்ரீகாந்த், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் வாலி. நேரம் 6:54 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இது உங்களுக்காக.

ஆணிவேர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சோம். வாணி ஜெயராம் பாடியது, இசை சங்கர் கணேஷ், பாடல் ஆசிரியர் புலமைப்பித்தன். நேரம் 6:58 ஆகாஷ்வாணி.

103 FM லெபோன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான 70 மற்றும் 80 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு கஷ்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

கேட்ட அந்த பாடல் பாமா ருக்மணி திரைப்படத்திலிருந்து. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் சிதம்பரநாதன், பாடியோர் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

கேட்ட அந்த பாடல் ஒரு குடும்பத்தின் கதை திரைப்படத்திலிருந்து. இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் வாலி, பி. சுஷிலா பாடியது.

கேட்ட அந்த பாடல் ஒரு குடும்பத்தின் கதை திரைப்படத்திலிருந்து. இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் வாலி, பி. சுஷிலா பாடியது.

0: கேட்ட அந்த பாடல் ரகுபதி ராகவ ராஜாராம் திரைப்படத்திலிருந்து இசை சங்கர் கணேஷ் பாடலாசிரியர் பாலி எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியது. தொடர்வது தமிழில் செய்திகள்
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சில் ஏவியன் சென்றடைந்தார். எல்லினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஏவியன் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பார்மலினை விமான நிலையத்தில் அவர் சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். உலகளாவிய முக்கிய சவால்களுக்கு தீர்வு காண்பதில் இந்தியாவின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் தொடர்ந்து G7 மாநாடுகளில் இந்தியா பங்கேற்று வருகிறது. அமைதி, பாதுகாப்பு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றில் இந்தியா உலக நாடுகளுடன் இணைந்து சிறப்பான பங்களிப்பை செலுத்தி வருகிறது. G7 உச்சி மாநாட்டில் குளோபல் சவுத் என்று அழைக்கப்படும் வளர்ந்து வரும் நாடுகளின் பிரச்சினைகளை பிரதமர் முன்வைக்கவுள்ளார். இன்று மாலை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான் அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். G7 உச்சி மாநாட்டையொட்டி நடைபெறும் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கவிருக்கிறார். இந்த உச்சி மாநாட்டையொட்டி கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் திரு கெய்த் ஸ்டார்மர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் உள்ளிட்ட தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேசவிருக்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை சந்தித்து பேசுகிறார். இந்தியா அமெரிக்க நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அவரிடம் பேச்சு நடத்தவுள்ளார். மேலும் உலகளாவிய முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் பேசவுள்ளனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளம் இட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடா அருகே ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே மின்மயமாக்கல் பணிகள் விரைவில் 100% எட்டும் என அவர் கூறினார். டீசலுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து நீடித்த கட்டமைப்பு வளர்ச்சிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். சூரியசக்தி மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதையும் திரு பிரகலாத் ஜோஷி சுட்டிக்காட்டினார். யுபிஐ மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல்

0: இன்று பிரான்சின் நீஸ் மசனாவில் தொடங்கி வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகத்தரத்திலான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பு பிரான்ஸ் நாட்டில் தொடங்கப்பட்டிருப்பது அதன் உலகளாவிய விரிவாக்கத்தை உறுதி செய்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நம்பிக்கை மிகுந்த பண பரிவர்த்தனை கட்டமைப்பை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பயன்படுத்துவதால் நாட்டின் பொருளாதார தொழில்நுட்ப தொடர்புகள் வலுப்பெறும் என திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் மழை அளவு குறையும் மாவட்டங்களில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பது, பருப்பு வகைகள் உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பருவமழை குறைவாக பெய்யும் இடங்களில் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கான வழிவகைகள் குறித்தும் அவர் புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். எல்னினோ பாதிப்பிலிருந்து விவசாயத்தை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவர் ஆய்வு செய்தார். பருவம் தவறி அல்லது குறைந்த அளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் இடங்களில் முன்கூட்டியே மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அரசுகளுடன் இணைந்து பயிர் வாரியான சாகுபடி திட்டங்களை விவாதிப்பது என்றும் விவசாயிகளுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை செய்து தருவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மழை நீரை பாதுகாத்து ஈரப்பதத்தை தக்கவைப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் மாற்று பயிர் சாகுபடி குறித்தும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தமது அமைச்சக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945ஆம் ஆண்டின் விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசு இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சீனாவில் இன்று தொடங்கிய உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்தைச் சேர்ந்த மூலிகை மருத்துவ நிபுணர்கள் இம்மாநாட்டில் இந்தியாவில் உள்ள மூலிகை மருத்துவ முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை நிகழ்த்தவிருக்கிறார்கள். பார்மகோபியா அமைப்பின் இயக்குநர் டாக்டர் ராமன் மோகன் சிங் இந்திய இயற்கை மருந்துகள் குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார். நாட்டின் பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறைகளுக்கு உலகளாவிய அங்கீகாரம் அளிக்கும் வகையில் ஆயுஷ் அமைச்சகம் இதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். லெபனானில் உள்ள ராணுவ துருப்புகளை இஸ்ரேல் முழுமையாக விலக்கிக் கொண்டால்தான் ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனான் பகுதியை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது அமெரிக்க ஈரான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்பது ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதா என்பதை அமெரிக்கா தெளிவுபடுத்தவில்லை.

0: இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் ஈரானுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் தங்களை கட்டுப்படுத்தாது என்றும் லெபனான் தொடர்ந்து தங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்லோவேனியா உலக டேபிள் டென்னிஸ் தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ் சுதீப்தா முகர்ஜி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸ் 11-4, 10-12, 5-11, 13-11, 12-10 என்ற செட்கணக்கில் லக்சம்பர்க்கின் ஜியா லியான் நீயை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் சுதீர்த்தா முகர்ஜி 5-11, 11-5, 11-5, 11-19 என்ற செட்கணக்கில் ஹானா ஹாரபோவிக்கை வென்றார். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அல்பியா ஜேம்ஸ் பல்லவி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சஷாங்க் குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் சென்றடைந்தார். எல்னினோ வெப்ப தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரம் 7:25:22. ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவர் பெருமக்களே, வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வானிலை முன்னெச்சரிக்கை. நாளை முதல் 19/6/2026 வரை இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. 20/6/2026 மற்றும் 21/6/2026 அன்று வானிலை முன்னெச்சரிக்கை எதுவும் இல்லை. வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரை: இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6-10 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் 19/6/2026 அன்று மிதமான மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தை செய்ய வேண்டும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் நெல் நடவு செய்யும் விரும்பும் விவசாயிகள் தக்கை, பூண்டு, கொளிஞ்சி, சணப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை விதைத்து 45 நாட்கள் கழித்து அந்த இடத்திலே உழுவதன் மூலம் மண்ணின் அங்ககத்தன்மை அதிகப்படுத்தலாம். வரும் நாட்களில் 20 மில்லிமீட்டர் மேல் மழை பெறப்பட்டால் தீவன சோளத்திற்கு மேலுரமாக தழைச்சத்து இடலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்கவும். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு குவிண்டாலுக்கானது ஒழுங்குமுறை பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 14,819 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக

0: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் தற்சார்பு இயற்கை முறை விவசாயம் குறித்த அனுபவ கருத்துக்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தற்சார்பு இயற்கை முறை விவசாயம் அப்படிங்கறது இடுபொருட்களான உரம், பூச்சி விரட்டி இதெல்லாத்தையும் வெளியிலிருந்து வாங்கறத முற்றிலுமாக தவிர்த்துட்டு பண்ணைக்குள்ளேயே கிடைக்கிற இயற்கை வளங்களை கொண்டு தங்களோட உணவு தேவையை நிறைவேற்றிக் கொள்ற ஒரு நிலையான வேளாண் முறை. இது வந்து நஞ்சில்லா உணவையும் மண் வளத்தையும் ஆரோக்கியமான சூழலையும் உறுதி செய்யுது. இந்த தற்சார்பு இயற்கை முறை விவசாயம் செய்யற திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களோட அனுபவ கருத்துக்களை நம்ம அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா.
1: வணக்கம்ங்க. என்னுடைய பெயர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மூலனூர் கிராமம் கொள்ளவட்டிலிருந்து மணிங்க, இயற்கை வழி விவசாயிங்க.
0: அண்ணா, இந்த தாராபுரம், வெள்ளக்கோயில், மூலனூர் இந்த பகுதிகளை ஒட்டி செங்காந்தல் மலர் சாகுபடி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இது இல்லாம பயிர் சுழற்சி முறையில வேற என்னெல்லாம் பயிர் சாகுபடி பண்றீங்க?
1: கிராப்னாங்க எங்களுக்கு. நீ அடுத்தது ஆவணி மாசம் மக்காச்சோளம் போடுவோம்ங்க. மக்காச்சோள பயிரான தீவன பயிரை போச்சுங்களாங்க அதுங்க. நிலக்கடலை வந்து இதே மாதிரி தானுங்க. எல்லா, அதாவது அனைத்து கிராப்புகளுக்கும் நாங்கள் கொடுத்துறது மண் உயிர் கரைசல் தானுங்க. அது எப்படி கொடுக்கணும்னா, அடி உரத்துக்கு என்ன பயன்படுத்தணும், தொழு உரத்தோடு எவ்வளோ கலக்கணும், அதே மாதிரி நீரில் கொடுக்கும்போது எவ்வளோ கொடுக்கணும், தெளிப்பு நீர் என்ன கொடுக்கணும், எல்லாமே ஒரே கான்செப்ட் தானுங்க. எல்லா விவசாயத்துக்கு இதே மாடல் தானுங்க. ஆனால் பயன்படுத்தக்கூடிய அளவுகள் மட்டும் வித்தியாசம் வருங்க. இப்போ மக்காச்சோள பயிர் நட்ட முதல் 20 நாளில் 200 லிட்டர் தண்ணியில் 5 லிட்டர் மண் உயிர் கரைசல் கெடுத்து மேலே ஸ்ப்ரே பண்ணுவோங்க. அதே அடி உரமாக கொடுக்கும்போது 2 டிராக்டர் மக்கிய தொழு உரத்தோடு 200 லிட்டர் மண் உயிர் கலசில் கலந்து அடி உரமாக செலுத்திடுவோம்ங்க. இந்த 2 கான்செப்ட் தானுங்க. அப்புறம் வந்து விதை நல்லா திரச்சியாக வரும்போது மண் உயிர் கரைசலுங்க, 45வது நாள் மண் உயிர் கரைசலோட கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, கொட்டமுத்து புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு, வேப்ப முன்னாக்குங்க, புங்க முன்னாக்கு போட மாட்டோம்ங்க. ஏன்னா எங்கள் ஏரியாவில் கிடைக்கிறது இல்லைங்க. 5 வகையான புண்ணாக்களையும் 2 கிலோ போட்டுங்க. மண் உயிர் கரைசலில் 2 லிட்டர் ஊற்றி சர்க்கரை போட்டுங்க. 1 வாரத்துலேங்க ரெடி ஆயிரும். அதை அப்படியே 2 மட்டை நிலத்தில் கொடுத்துருவோம்ங்க. மணிகள் எல்லாம் திரச்சியாக வருவோங்க. கதிர் முத்துற சமயத்துலேங்க மண் உயிர் கரைசலோட தேங்காய் புண்ணாக்குங்க, 200 லிட்டருக்கு 10 கிலோ தேங்காய் புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும், தேங்காய் புண்ணாக்கு 10 கிலோ, கடலை புண்ணாக்கு 5 கிலோ இந்த கரைசலை கொடுப்போம்ங்க. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது மணிகள் திரச்சியாக வருதுங்க, வெயிட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. அந்த கரைசல் நாங்கள் மக்காச்சோளத்துக்கு பயன்படுத்துவோம்ங்க. அதே நிலக்கடலைக்கு பார்த்தீங்கன்னா நட்ட 35வது நாள் மண் உயிர் கரைசலோடைங்க சுண்ணாம்பு, கிழிஞ்சல் சுண்ணாம்பு 1 கிலோங்க, எருக்க இலை 10 கிலோங்க, 1 வாரத்தில் ஊற வச்சுங்க, மேலே தண்ணியில் விட்டுருவோம்ங்க. அது ஏனுங்க கேட்டிங்கன்னா மணி இறங்குறக்கும் காய்கள் திரச்சியாக வர்றதுக்கு பயன்படுதுங்க. நாங்கள் பயன்படுத்துகிற மெத்தட் அதானுங்க. 35வது நாள் பயன்படுத்துவோம்ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 60வது நாள் மணி விழுது குத்தம் போதுங்க, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, கொட்டமுத்து புண்ணாக்கு இதெல்லாம் கொடுத்து கலவையாக கொடுப்போம்ங்க. கொடுக்கும்போது அப்புறம் நாங்கள் நோய் மேலாண்மைக்கு நாங்கள் பூச்சி விரட்டி தான் பயன்படுத்துகிறோம்ங்க. சிறப்பாக வருங்க நிலக்கடலைக்கு. வேறு ஒன்றும் ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க.
0: ஆனால் இப்போ நம்ம பயிர் சுழற்சி முறை பயன்படுத்துகிறோமாண்ணா?
1: பயன்படுத்துகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல இப்போ ஆவணி மாதம் போட்டிங்கன்னா மக்காச்சோளமுங்க, அது ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதம் நாங்கள் நிலக்கடலைக்கு போயிடுவோங்க. அப்போ எங்களுக்கு தண்ணி வறட்சியான பூமி ஆச்சுங்களா. அப்போ கார்த்திகை மார்கழி தை மாசி மாட்டை என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் வெள்ளச்சோளத்தை விதைச்சிருவோம்ங்க. அப்போ நம்மளுக்கு பயிர் சுழற்சி ஃபஸ்ட்டு மக்காச்சோளமுங்க, அடுத்து நிலக்கடலை, அடுத்து வெள்ளச்சோளமுங்க. வெள்ளச்சோளம் போட்டு முடிச்சுட்டோன்னீங்க தண்ணி இருந்ததுன்னா நாங்கள் தீவன பயிராக பயன்படுத்துகிற கம்பு, தக்கப்பூண்டு இது ரெண்டையும் போட்டு மடக்கி ஓட்டிடுவோம்ங்க. மண் வளத்துக்கு மேம்படுத்துறக்குங்க. இதுதான் எங்களோட சுழற்சி முறைங்க. அப்புறம் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா பலதானியத்துக்கு போவோம்ங்க. கம்மியாக மழைன்னு இருக்குன்னா

0: காட்டில் வரக்கூடிய களைகளவே நல்லா வளர்த்தி மடக்கி ஓட்டிடுவோங்க. எங்களுக்கு அதுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்து அதிலே கிடச்சிருதுங்க. நாங்கள் பெரும்பாலும் பலதானி விதைக்க மாட்டோம்ங்க. காட்டில் இருக்கிற களை செடிகளையே நாங்கள் உரமாக மாற்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவோங்க. நல்லா வளர்த்து விடுவோங்க, அது மடக்கி ஓட்டிடுவோங்க. மடக்கி ஓட்டிட்டு ஒரு ஏக்கருக்கு 400 லிட்டர் மண்ணுயிர் கரைசலில் மேலே ஸ்ப்ரே பண்ணிடுவோங்க. எங்களது எல்லாம் ரெயின் கண்ணுங்க, அதனால் ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா தண்ணி பாய்ச்சறது மதே தானுங்க, ஸ்ப்ரே பண்ணுற வேலையும் ஒரே வேலையும் நடந்துருவோம்.
1: ஆனால் நீங்கள் தற்சார்பு விவசாயம் பண்ணுறதுனால அந்த அனுபவத்தையும் சொல்லுங்கண்ணா.
0: அதாவதுங்க, இப்போ விவசாயிகள் தற்சார்பு நிலையில் வரணும்னாங்க, ஆடு மாடு கோழி, இப்போ எங்களுக்கு கோழி பண்ணை இருக்குதுங்க, அது ஒரு அதுமோட கழிவுகள் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோமுங்க. இப்போ தற்சார்பில் வாத்து வச்சுருக்கிறோமுங்க, கிண்ணி கோழி வச்சுருக்கிறோம், நாட்டுக்கோழி வச்சுருக்கிறோம், பசு மாடு நாட்டு மாடு இருக்குது, அதே மாதிரி பால் தேவைக்கு வந்து ஜெர்சியும் வச்சுருக்கிறோமுங்க. ஏன்னா இதனோட கழிவுகளும் வேணும், நம்ம விவசாயத்துக்கு வேணுங்க. ஏன்னா ஒரே கழிவை பயன்படுத்தக்கூடாதுங்க, அதனால் கோழி எல்லா கழிவுகளையும் ஒருங்கிணைத்துங்க நல்லா மக்க வச்சு காட்டுக்கு பயன்படுத்திடுவோமுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் இதை நிரந்தர வேளாண்மை தானுங்க. அதே மாதிரி நாங்கள் எங்களை உற்பத்தியான பொருட்களையும் நாங்கள் மதிப்பு கொடுத்து செய்கிறோமுங்க. இப்போ தேங்காய் இருக்குதுங்க, நாங்கள் உடச்சி எண்ணெய் ஆட்டி கொடுத்துருவோமுங்க. அதே மாதிரி கடலையும் அதே மாதிரி தானுங்க, கேட்குறவங்களுக்கு விதைப்பருப்பாகவோ அல்லது உடச்சி எண்ணெய் ஆட்டியும் கொடுத்துட்றோமுங்க, மதிப்பீடு பண்ணி கொடுத்துட்றோமுங்க. ஏன்னா நேரடியாக கொள்முதல் செய்யும்போது விலை கம்மியாக இருக்குதுங்க, தற்சார்பு நிலைக்கு அது பத்தாதுங்க. ஆமாம், இப்போ முருங்கை விவசாயத்தில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அது மதிப்பு கூட்டுறதுக்கு சிறப்பான நிறைய ஏற்பாடுகள் இருக்குதுங்க. ஆள் பற்றாக்குறைங்க, இப்போ எங்களை செடி முருங்கை வச்சுருக்கிறோமுங்க, அது மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் போடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா மதிப்பு கூட்டணும்னா அதுக்குண்டான சோலார் ட்ரையர் வேணும், அதை பெருக்கிறதுக்கு ஆள்கள் வேணுங்க. இப்போ ஆள் சிவியரே டைட்டாக இருக்கிறதுனால அதில் மார்க்கெட்டுக்கு தான் கொண்டு போகிற சூழ்நிலைங்க. அது இயற்கை விவசாயத்தில் செஞ்சு வாதனால மற்றவங்களுக்கு கூட நம்மளுக்கு கிலோக்கு 2 ரூபா சேர்த்தி இருக்குதுங்க. விவசாயத்தை முருங்கைக்காயிலேயே நம்மளுக்கு கிலோ 2 ரூபா சேர்த்தி தான் வருதுங்க.
1: ஆனால் இப்போ நீங்கள் இந்த இயற்கை விவசாயம் மேலே எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சுன்னா,
0: அதாவதுங்க நான் எலக்ட்ரிக்கல் வேலைங்க, வெளிப்பக்கம் நம்ம மோட்டார் மாட்ட போகிறோங்க, ஒயரிங் பண்ண போகிறோமுங்க. அங்கே விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் தான் நம்ம மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுங்க. எல்லாம் ரசாயனம் அடிச்சுக்கிட்டுங்க. கத்திரிக்காய் செடி அப்படின்னாங்க, நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே மருந்தில் அடிச்சுக்கிட்டே போகிறாங்க, அதை நாம் பயன்படுத்த முடியாத சூழ்நிலைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலையில் நம்மளது ஆடு மாடு வச்சுருக்கிறோம் இல்லைங்க, அப்போ இயற்கை விவசாயத்தை நாட்டம் இல்லைங்க. களைக்குள்ளி அடிச்சுங்க, அந்த அடித்து ஒரு மணி நேரத்துலேயும் ஆடுகள்லாம் மேய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ அதை காப்பாற்றுறக்குள்ளேயே பெரிய போராட்டம்ங்க, அதில் இருந்தது ஒரு மாற்றங்களுங்க. சரி, நாம் நம்ம உணவுப் பொருள் தற்சார்பு நிலையில் நாமளும் உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற முயற்சி இல்லைங்க, தேடல் நிறைய இருந்ததுங்க. அப்போ நம்மளுக்கு மெயினாக இயற்கை விவசாயத்தில் வர காரணமுங்க, சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய சுந்தர்ராம் ஐயர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இயற்கை வழி விவசாயி முன்னோடி. நாங்கள் யூடியூப்பில் பார்த்துங்க, அவர் நான் நேரடி சந்திச்சது இல்லைங்க, யூடியூப்பில் பார்க்கும்போது அவருடைய கரைசல் முறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமுங்க. முதல்ல நம்ம குப்பையில் எப்படி போடணும்னு தெரியாதுங்க. அப்போ நம்ம கற்றுக்கிட்டது முதல் கரைசல் அப்படின்னா தொல்லுயிர் கரைசலுங்க. அவர் சொன்ன தொல்லுயிர் கரைசல் சிறப்பான கரைசலுங்க, அதை கற்றுக்கிட்டோமுங்க. அமுத கரைசல், ஜீவாமிரதம், பஞ்சகவியம், அதே மாதிரி பூச்சி விரட்டி, ஈயம் தொழில்நுட்பம், இதெல்லாம் கற்றுக்கிட்டோமுங்க. இதெல்லாம் செய்கிறதுக்கு விவசாயிகளுக்கு சரியான செலவுகள் தான் அதிகமுங்க. சரி, எப்படின்னு பார்க்கும்போது தொல்லுயிர் கரைசல் சிறப்பான கரைசலுங்க. ஏன்னா இப்போது ஒரு லோடு குப்பை இல்லைனாலும் கூட 50 லிட்ரு தொல்லுயிர் கரைசல் இருந்ததுன்னா அதுக்குண்டான சிறப்பு இருக்குங்க. உணவுங்க அது, இப்போ தொல்லுயிர் கரைசலுங்கிறது உணவு, அதை மெயினாக நாங்கள் பயன்படுத்துகிறோமுங்க. அப்புறம் மண்ணுயிர் கரைசல், ஒவ்வொரு கவும் சாணி மூத்திரம்லாம் தேடி போடுறதுக்கோசரம் நம்ம மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரை நம்ம சிறப்பாக பெருக வைக்கணும் அப்படிங்கிற வித்தியாசத்தில் தானுங்க நாங்கள் சாணியும் மண்ணையும் வைத்து மண்ணுயிர் கரைசல் கண்டுபிடிச்சணுங்க. அது சிறப்பாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு காம எல்லாம் ஜீவாமிரதம் இது பயிர் மாவு வேணும் அதெல்லாம் வேணும்னு சொன்னாங்க. இது நம்ம எல்லாம் சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிங்க, நாங்களே சொந்த என்னுடைய தேவைக்கு பயன்படுத்தினதுங்க. இப்போ அது அனைத்திற்கும் மீன் கழிவு மக்க வைக்கிறதுக்கும் பயன்படுதுங்க, நூட்டச்சத்துக்கெல்லாம் எடுக்கிறதுக்கும் பயன்படுதுங்க. அதனால் அது நான் சொந்தமாக கண்டுபிடிச்சதுனால மண்ணுயிர் கரைசல், ஏன்னா மண்ணில் இருக்கிற நுண்ணுயிருக்கு உணவு கொடுக்குறோமுங்க, சாணியில் இருக்கிற நுண்ணுயிருக்கு உணவு கொடுக்குறோமுங்க. அப்புறம் அதனால தான் மண்ணுயிர் கரைசல்னு பேர் வச்சோமுங்க. அது சிறப்பாக இருக்குது. எங்கள் தோட்டத்துக்கு நாங்கள் அதை பயன்படுத்துகிறோமுங்க. எல்லா தொட்டியிலும் பார்த்திங்கன்னா மண்ணுயிர் கரைசல் தான் மூலாதார பொருளாக இருக்குதுங்க.

0: நிறைய இடுபொருட்கள்லாம் வந்துருச்சுங்க. அப்போ வந்து தற்சார்பு நிலையில் விவசாயி இருக்க மாட்டாங்க, எல்லாமே வணிக நோக்கமாக தான் போகுதா ஒழிஞ்சுங்க. இப்போ முதல்ல கண்டுபிடிச்சது யாரும் ஆறு இடத்தையும் வாங்கக்கூடாது, அவரவர்கள் இடத்துல மண்ணையும் ஒருக்கா சாணி எடுத்துட்டாங்கன்னா போதுங்க, பசுமாட்டு சாணி 1 கிலோங்க, அதோடு நம்ம நாட்டு மண்ணையும் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நுண்ணுயிர் அபரிமிதமாக வந்துடுங்க, அதை வச்சே பயன்படுத்தணுங்க. அதாவதுங்க விற்பனை நோக்குக்கு வரக்கூடாதுங்க, வியாபாரி தற்சார்பு நிலையில் இருக்கணுங்க. இப்போ நம்ம அதனால் யாருக்கு கொடுக்கறது இல்லைங்க, அவங்கவுங்களே தயாரிச்சுக்கலாமுங்க, எளிமையான கரைசல் தானுங்க, தயாரிச்சுக்கலாமுங்க. நிறைய வந்துட்டு போனாங்க, இப்போ கிட்டத்தட்ட 100 பேர் வந்து பார்த்துட்டுங்க. அதே மாதிரி நாங்கள் தொழில்நுட்பத்தில் பார்த்திங்கன்னா இப்போ கலக்கறக்கெல்லாம் சிரமமுங்க. இப்போ ஜீவாமிரதமாக இருக்கட்டும், இந்த பக்கம் காலையில் 40 சுத்தம், அந்த பக்கம் ஆகலாம் இப்போ 4000 லிட்டராக இருக்கட்டும், 1 லட்சம் லிட்டராக இருக்கட்டும், தானாக கலக்கக்கூடிய மெத்தேடு செஞ்சுருக்கிறோமுங்க, அது சிறப்பாக பயன்படுத்துகிறாங்க, நாங்கள் அதே முறை தான் பயன்படுத்துகிறோமுங்க.
1: பயிற்சி நீங்கள் கொடுக்கறதுக்கு எதுவும் கட்டணம்
0: அதெல்லாம் இல்லைங்க, இலவசம்தானுங்க. யார் வேணாலும் ஃபோன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா போதுமானதுங்க, வந்து பார்த்துட்டு பயனுள்ளதாக இருக்கணுங்க. ஏன்னா விவசாயிக்கு விவசாயி கட்டணம்லாம் வாங்கக்கூடாதுங்க, அது முறையானது அல்ல. ஏன்னா சுந்தரராம ஐயர் சொன்னது என்னங்கன்னா, அவருடைய கோட்பாடே எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க, வியாபாரிகள் வந்து விவசாயிகளுக்கு நண்பனாக இருக்கணுமே ஒழிஞ்சுங்க, வியாபார வணிக நோக்கமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாருங்க. அவங்கவுங்க முறையில் தற்சார்பு நிலையில் கற்றுக்கோணுங்க, அதுதான் எனக்கு பிடிச்ச கோட்பாடுங்க. அதனால் யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாமுங்க, அனுமதி இலவசம், வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு வரணுங்க. ஏன்னா நாம் ஒரு வேலைப்பழுவில் இருப்போம், வந்தாங்கன்னா பார்க்கலாமுங்க. இப்போது இயற்கை விவசாயத்திற்கு அனைவரும் வரணுங்க, அதாவது கிராமப்புறங்கள் தான் விவசாயம், டவுன்லில் இருக்கிறவங்க விவசாயம் அல்ல அப்படிங்கிற இப்போ நிறைய இருக்குதுங்க. இப்போ வந்து கிராமம்னா என்ன, அவங்க தான் விவசாயம் செய்யணும், நகர்ப்புறங்களிலோ அவங்கள விவசாயம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஐடி ஃபீல்டு நிறையா நிறுவனங்கள் வந்துருச்சுங்க, எந்த நிறுவனங்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு பயிற்சிங்க. அதாவது இப்போ ஒரு மீட்டிங் போடுறப்போ ஒரு 1 இயருக்கோசரம் வெளிநாடு போகிறாங்க, இந்த மாதிரி நிறையா மில்லுகளிலோ நிறுவனங்களிலோ இருக்குதுங்க. அந்த மில் நிறுவனங்கள் எல்லாமேங்க விவசாயிகள் ஒரு நாள் கண்காட்சியாக, எந்த வேலையில் ஹையர் ஆஃபீஸராக இருந்தாலும் அந்த விவசாயிகளுடைய நிலங்களுக்கு போய் ஒரு நாள் கலைப்பயிற்சியாகவோ அவங்கள வந்து பார்த்துட்டு வந்தாங்கன்னா விவசாயிகளுடைய நிலையும் தெரிஞ்சுக்குவாங்க, விவசாயிகளுடைய அற்புதங்களையும் புரிஞ்சுக்குவாங்க. அதான் என்னுடைய கோரிக்கைங்க. அதாவதுங்க அவங்க பார்த்தீங்கன்னா வணிக நோக்கத்தில் இருக்கிறவங்க வந்து விவசாயிகளுக்கு உதவவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பொருளை விற்கிறக்கு தான் பார்ப்பாங்க, உற்பத்தி செய்யறதுக்கு பார்க்க மாட்டாங்க. முதல்ல அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ திருவள்ளுவர் என்ன சொன்னால், நொடி புழுது உழுதின் தற்சான்னு சொன்னார்கள். அப்போ வந்து மண்ணை வந்து எந்த அளவுக்கு பொழுவளப்பாக வச்சாலே உரமோ எதுவுமே பயன்படுத்த வேண்டாம்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. ஆனால் இப்போ சூழ்நிலைக்கு அதை பண்ண முடியாதுங்க, அந்தளவுக்கு நொடி பொழுதின் கச்சா ஊருக்குன்னா அந்த பொழுது பொழுதுன்னு இருக்கணுங்களா, அந்திருந்து மண் எந்த உரமே போட வேண்டியது இல்லைன்னு சொன்னார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வணிக நிறுவனங்கள் என்ன சொல்லுதுங்க, இந்த உரத்தை போட்டீங்கன்னா இந்த செடி வரு அப்படின்னு மக்கள் மனிதத்தில் பதிய வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல 108 சத்துக்கள் வேணுங்க, ஒரு விவசாய சம்மந்தப்பட்டது 108 சத்துக்கள் வேணுங்க. ஆனால் இப்போ சொல்கிறது என்னங்க, NPK 16 நுண்ணூட்டச்சத்து, இலை நுண்ணூட்டச்சத்து, மினரல்ஸ் அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. அந்த காலத்தில் அது எழுது இல்லைங்க, மண்ணை வந்து லூஸாக வச்சுருக்கணுங்க, இலைதலை மக்குகள் நிறைய சேர்க்கணுங்க. இதை சேர்த்தாலே மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர் அனைத்து வகையான சத்துக்களை கொடுக்குங்க. அப்போ அனைத்து வகையான நுண்ணுயிருக்கு தேவையான உணவு கொடுத்தாலே போதுமே விழுஞ்சுங்க, தனித்தனியாக சத்துக்களை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்போது ஒரு மண்ணில் வந்து பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்குதுங்க போது நீங்கள் பாஸ்பரஸ் அதிகமாக கொடுத்தீங்கன்னா மண் இறுகி போயிருங்க. அப்போது மண்ணுக்கு தேவை எதுவோ கழிவுப் பொருளை கொடுக்கணுங்க, உணவு கொடுத்தா போதுமே விழுஞ்சுங்க, உயூரியாவை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நுண்ணுயிரும் பிரித்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்போ மண்ணிலையும் அனைத்து வகையான நுண்ணுயிர் இருக்குதுங்க, சாணியிலும் அனைத்து வகையான நுண்ணுயிர் இருக்குதுங்க. இதவே தெளிப்பு முறையாகவோ நீர்ப்பாசன முறையாகவோ பயன்படுத்தலாமுங்க. அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம்னாங்க, மண்ணுயிர் கரைசல் என்னங்கிறத அவங்கவுங்க பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணை பயன்படுத்த சொல்கிறோமுங்க. அப்போ அந்த தேவைக்கு என்ன சூழ்நிலையோ அதில் கூடிய நுண்ணுயிர் வளர்ந்துருக்குங்க. அது சாணியோட மிக்சிங் ஆகும்போது சாணியில் அற்புதமான நுண்ணுயிர் இருக்குதுங்க, அது ரெண்டும் நல்ல வளர்ச்சி கொடுக்கும்னு தான் அந்த கான்செப்ட் வந்தோமுங்க. ஏன்னா இப்போ ஊட்டியில் கூலிங் கிளைமேட்டுங்க, அங்கே நுண்ணுயிர்கள் அதை விட சிறப்பாக இருக்குங்க. இதே வந்து பாலைவனத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் வெப்ப மண்டலத்தில் இருக்குங்க, அப்போ அதுக்குண்டான சூழ்நிலை வாழக்கூடிய நுண்ணுயிர் இருக்குங்க. அதனால் உலகப்பகுதியில் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க சூழ்நிலை இருக்கக்கூடிய மண்ணை வச்சு பயன்படுத்தலாமுங்க, அதுதான் மண்ணுயிர் கரைசலுடைய சிறப்புங்க. அதாவதுங்க இப்போ எல்லா இடத்துலையும் எல்லா பயிர் வராதுங்க. இப்போ எங்களது வந்து 300 முருங்கைங்கிறது ஃபேமஸுங்க, இதே வந்து தஞ்சையில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லுக்கு ஃபேமஸுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தந்த தகுதிக்கு தேவையான விவசாயம் அவங்களுக்கு தெரியுங்க. புரியாத காரணம் என்னங்கன்னா,

0: பெரும் ஊரும்.
1: நிகழ்ச்சியில் இன்று திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் தற்சார்பு இயற்கை முறை விவசாயம் குறித்த அனுபவ கருத்துக்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம். ஆனா இப்ப நீங்க இந்த விவசாயிகள் யாராவது வந்து கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க குடுப்பீங்களா, இல்ல நம்மளே உங்களோட காட்டுல உங்க மண்ணு வச்சு?
2: அதாவதுங்க, இப்ப மண்ணுயிர் கரைசல் வந்துங்க அவங்க அவங்களே தயாரிச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய மண்ணத்தை மூலதனமா பயன்படுத்துறவங்க. இப்ப நிறைய வியாபார நோக்குல

0: இந்த வெள்ளாமை இது வச்சா வருமா, வராத காரணம்னு மண்ணில் சத்து இல்லைங்க. அப்போ அடுத்த வெள்ளாமை தேடி போகிறாங்க. இதே வந்து மண்ணை வளமாக பண்ணிட்டோம்னா எந்த வெள்ளாமையும் சிறப்பாக வருவோங்க. இப்போ இயற்கை வந்து அதனோட சூழலை கரெக்டாக வச்சுருக்குதுங்க. இப்போது வெப்பமண்டலத்தில் வறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது நொங்கு கொடுக்குதுங்க. நாம் என்ன பண்ணுறோம், பனைமரத்தை வெட்டிடுறோமுங்க. தென்னை வந்து கடலோர பயிராக இருந்ததுங்க, இப்போ அனைத்து பகுதியிலும் வளரக்கூடிய பயிராக வந்துருச்சு. அப்போ என்ன ஆகுதுங்கன்னா வெப்பமயம் ஆகுதுங்க. அப்போ நம்ம சூழ்நிலை வரக்கூடிய பயிரை நம்ம மறந்துடுறோம். நம்ம அப்போது இப்போது ட்ராகன் ஃப்ரூட்னு வந்துருச்சு. இதே ஆதி காலத்தில் கள்ளிப்பழம்னு இருந்தது, அதை சாப்பிட மாட்டோம். இப்போ ட்ராகன் ஃப்ரூட்டை 650 ரூபாயாக இருந்தாலும் சாப்பிட்றோம். அப்போ என்னங்கன்னா ஒருங்கிணையத்தில் நல்லது தானுங்க, வீரியம் ரகம் வர்றது ஒட்டு ரகம்னு வர்றது நல்லது தானுங்க. நாட்டு ரகத்தை தெரிஞ்சு பயன்படுத்தினாங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. அதே மாதிரி அவங்கவுங்க தேவையான பயிர் சுழற்சி முறையும் தெரிஞ்சுக்கோணுங்க. எந்தெந்த ஏரியாவில் என்ன விளையுதுன்னு தெரிஞ்சுக்கோணுங்க. இப்போ எங்கள் ஏரியா முருங்கைன்னா முருங்கை நல்லா சத்தாக இருக்குங்க. அதே மாதிரி நாங்கள் நெல் நட முடியாதுங்க. அது மாதிரி தெரிஞ்சுக்கோணுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கோணுங்க. இப்போ தற்சார்பு நிலைக்குன்னு உள்ளே வரும்போதே அவங்களுக்கு எல்லாம் புரிதல் ஏற்பட்டுருவோங்க. முதல்ல வந்து விவசாயம்னா என்ன, அதாவது விவசாயம் யாரும் செய்ய முடியாதுங்க. இயற்கையே விவசாயம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குதுங்க. அதனோட வழிகாட்டுதல நம்ம பின்பற்றுறதுனாலே போதுங்க. இப்போ நான் வந்து இயற்கை வழி விவசாயம் அப்படின்னா இயற்கை தான் இப்போ விவசாயம் செய்யுதுங்க. நம்ம அதில் மாற்றாமல் ரசாயனத்தை கொண்டு போய் செலுத்தாமல் அதனோட போக்குலேயே விட்டாலே விவசாயம் நல்லா இருக்குங்க. அது புரிதல் இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இதை கொட்டினா 100 கிலோ வந்துருமா, 100 கிலோ டிஏபி கொட்டினா வளர்ச்சி வந்துருமாங்கிற தவறான புரிதல் இருக்கிறாங்க. இயற்கைன்னா என்னென்னு புரிஞ்சுக்கணுங்க. விவசாயம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டாங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக தற்சார்பு நிலைக்கு வந்துடுவாங்க. இப்போ தற்சார்பு நிலையில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக் கெமிக்கலுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா தற்சார்பு நிலை என்ன அப்படிங்கிற அவங்க புரிதல் ஏற்படும் போது அந்த கனியோ காய்கறியோ சுவைத்து சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க. அதனால் எல்லாருமே எல்லா மக்களும் இயற்கை விளை விவசாயத்தை பின்பற்றணும், தற்சார்பு நிலையில் வரணுங்க. அனைவரையும் கேட்டுக்கிறேன், நன்றி, வணக்கம்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940903835
1: அல்லது
2: 8222469549
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள். நேயர்கள், இதுவரை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் தற்சார்பு இயற்கை முறை விவசாயம் குறித்த அனுபவ கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஈவியான் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஈவியான் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பாமலின் விமான நிலையத்தில் பிரதமரை சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945 விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசிதழில் வெளியிட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பெண்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறிவித்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதை டாக்டர் எல் முருகன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் பழுதுகளை சரிசெய்ய 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. 24 மணி நேரமும் செயல்படும் மின்னக மூலமாக அளிக்கப்படும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் தடையை நீக்க 125 குழுக்கள் சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசுக்கு 10,00,000 கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் கூறினார். கடந்த 5 திமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன் அளவு இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு மரிய வில்சன் தெரிவித்தார். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக தமிழகத்தின் சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம்பகவத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலம்

0: இடத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். ஜனநாயக ரீதியான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் நிர்வாகத்தின் செயல்பாட்டையும் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அரசு வளர்ச்சிப் பணிகள், நலத்திட்டங்கள் குறித்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆல்பியா ஜேம்ஸ் பல்லவி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:05 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். இன்னைக்கும் இதம் ரிதம் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்டு ரசிக்க போறீங்க. எப்பவும் போல 80 மற்றும் 90 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து தான் பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக பாடு நிலாவே திரைப்படத்திலிருந்து மனு மற்றும் கே சித்ரா பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி. ஸ்டேட்யூன் டு ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்.

கட்டுமரக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சோம். மனு கே எஸ் சித்ரா பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி. நேரம் 8:15 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ஈதம் ரிதம் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான 80 மற்றும் 90 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக மனசு கேத்த மகராசா திரைப்படத்திற்காக உமாரமணன் பாடியது, இசை தேவா, பாடலாசிரியர் காளிதாசன். ஸ்டே டியூன் டு ஆகாஷ்வாணி 103 FM.

கேட்ட பாடல் சலங்கையில் ஒரு சங்கீதம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வைரமுத்து. நேரம் 8:25, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இதம் பிரதம் நிகழ்ச்சியில் இணைந்து அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு கழிச்சுட்டே இருக்கும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக சாட்டை இல்லாத பம்பரம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி, கங்கை அமரன் பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி.

நேரம் 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இதம் ரிதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இல் நாளை காலை 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள் நேர்களே.

நேரம் 8:34 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல ஈதம் ரிதம் நிகழ்ச்சியில் இணைந்து அருமையான 80 மற்றும் 90 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு கழிச்சிருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக மெல்ல பேசுங்கள் திரைப்படத்திற்காக கிருஷ்ணச்சந்திரன் பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் வைரமுத்து.

எழுதியவர் கங்கையமரன். நேரம் 8:42 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM லயிதம் ரிதம் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு கச்சிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ராஜா கையவச்சா திரைப்படத்திற்காக இளையராஜா மனு எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் கண்மணி சுப்பு.

அரங்கேற்று வேளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு கழிச்சோம். மனு பாடியது இசையிலே ராஜா, பாடலாசிரியர் வாலி. நேரம் 8:52 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதம் ரிதம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் உங்களுக்காக நாம் இருவர் திரைப்படத்திற்காக பி. ஜெயச்சந்திரன், பி. சுஷீலா பாடியது, இசை கங்கையமரன், பாடலாசிரியர் வாலி.

0: கேட்ட பாடல் நாம் இருவர் திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், பி எஸ் சசிகலா பாடியது. இசை கங்கையமரன், பாடலாசிரியர் வாலி. நேரம் 8:58 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இதுவரை கேட்டு கசிச்ச இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம் நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்றது நான் ஆர்ஜே தமிழ். நன்றி நேயர்களே.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கோஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவர ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபெட்டிஸ் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
0: நேயர்களே, நாளை மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் விளிம்பு நிலை மக்களுக்கான தொழில் முனைவோர் திட்டம் PM ஸ்மைல் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் தஞ்சை நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் செஞ்சிகள்மலை ஓவியர் கே நாகராஜன் மற்றும் எஸ் கவிதா ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

ஆகாஷ்வாணி 103 FM நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இதமான இரவு வணக்கம். நேரம் 9:15. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. இரவினில் உலாவரும் நிலா, இகமதில் நடக்கும் காட்சிகளை காண வருவதாய், கண்டு திகைப்பதாய், அதனால் ஓரிடத்தில் நிற்பதாய், தன் எண்ணங்களை வெள்ளி நிலவிடம் வினவுகிறாள் இங்கு ஒரு பெண். முதல் பாடல் பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன், பி சுஷீலா பாடியது. நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது உங்கள் நான் அர்ஜே பியூலா சாம்சன்.

ஆகாஷ்வாணி 103 FM-ல மயிலர்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். கண் கண்ட முகம், மனம் கனிந்து உறவான விதம், மயக்கம் கொண்ட தலைவனும் தலைவியும், பார்க்காத உலகம், பழகாத இதயம், கேட்காமல் தந்தால் குடியேறலாமா என்ற அனுமதியோடு தலைவனும், இளமையின் இனிமையில் தலைவியின் அனுமதியும் என இசைக்க வருகிறது கார்த்திகை தீபம் திரைப்படத்திலிருந்து. இசை ஆர் சுதர்சனம், பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு, பாடியோர் TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி.

நேரம் 9:23 ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல காலத்தை வென்றிருக்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு மயிலிறகு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். கண்மயங்கி பயணிக்கும் தோணி, காலம் பார்த்து கரை சேரும் பெண்ணின் காதல் தோணி, காத்திருப்பிலும் காற்றடித்தாலும் மழை பெய்தாலும் சொந்தம் மாறுமோ, காய் கனிந்து கையில் வந்து சேருமோ என்ற ஏக்கங்களை அடுக்கி வரும் அடுத்த பாடல் பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடியோர் பி. சுஷிலா எல்லாரீஸ்வரி.

ஆகாஷ்வாணி 103 FM-ல நேரம் 9:27. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. நாதம் இல்லை எனில் கீதம் இல்லை, ராகம் இல்லை எனில் தாளம் இல்லை, காதல் இல்லை எனில் உலகம் இல்லை, இவை அனைத்தையும் ரசிக்க கண்கள் இல்லை எனில் காட்சியும் இல்லை. கொஞ்சும் மொழியில் கனிந்த காதல் வரிகளை சுமந்து வரும் பாடல் அழகு நிலா திரைப்படத்திலிருந்து. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் ஏ மருதகாசி, பாடியோர் பி சுஷிலா, சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
2: ஆகாஷ்வாணி 103 FM-ல நேரம் 9:32. காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு இது மயிலிறகு. முகம் பாராமல் அன்பு மொழியை கேட்காமல் மனம் மட்டும் மயங்கி தலைவன் பக்கம் இசைய நாணமும் காதலும் அறியா மனதை பற்றிக்கொள்ள சுவைத்திட மயக்கம் வந்ததென்ன என இன்பத்தின் மயக்கத்தை தரும் பாடலாய் வலம் வருகிறது அரச கட்டளை திரைப்படத்திலிருந்து. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு, பாடியோர் TM சவுந்தரராஜன், பி சுஷீலா.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இசையோடு என்றும் நீங்கள்
0: ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல மயிலிறகு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். கூட்டத்திலே காணும்போது மின்னல் பாய, கேள்வி கேட்ட பெண் இன்று நாணம் கொள்ள, சித்திரை தேர் போல தெய்வீக கோலமாய் முத்துமணி மாலையிடப் போகும் மாப்பிளை சிங்கம் யாரடி என தோழியரின் குதூகலமாய் ஒலிக்கவிருக்கும் பாடல் தேடி வந்த செல்வம் திரைப்படத்திலிருந்து. இசை டி ஜி லிங்கப்பா, பாடலாசிரியர் எம் கே ஆத்மநாதன், பாடியோர் பி சுஷிலா, ஏ பி கோமலா.

ஆகாஷ்வாணி 103 FM-ல நேரம் 9:41. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. விலை மதிப்பில்லா ஒரு உன்னத நிலை தாய்மை. தாய்மையில் பெண்ணிற்கு வளையல் இடுவது நமது மரபு. இங்கும் விழா எடுத்து மஞ்சள் முகமாய் குங்குமம் நிறைய மனம் மகிழ மங்கையின் வயிற்றில் உதித்த மகவையின் சிறப்பை எண்ணி மகிழ்ச்சியின் வரிகளாய் வருகிறது அடுத்த பாடல். இது சத்யம் திரைப்படத்திலிருந்து. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடியோர் பி. சுஷீலா, எஸ். ஜானகி.

0: நேயர்களே, இன்றிரவு 10 மணிக்கு மெல்லடிமெட்டுகள் நிகழ்ச்சியில ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னரா நீங்க தாராளமா பங்கெடுத்துட்டு உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம், கால் பண்ணுங்க 0422 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 2316312 அல்லது 2317046 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இன்னைக்கு மெல்லடிமெட்டுகள் நிகழ்ச்சி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னர்ஸ்க்காக வலம்புற காத்துக்கிட்டு இருக்கு.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

நேரம் 9:47 ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல மயிலிறகு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு. காதல் கொண்ட இளம் பெண்ணை திங்கள் மேனி மின்ன, உன் தங்க கால்கள் பின்ன, தேரேறி வந்த மன்னன் சொன்ன சேதி என்ன என்று வினவி, சின்ன பொண்ணு தலை சாயுது, எண்ணங்களும் எங்கோ மெல்லே போகுது என சற்று தெம்மாங்காய் இசைக்க வரும் அடுத்த பாடல் கருப்பு பணம் திரைப்படத்திலிருந்து. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடியோர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி.

நேரம் 9:54 ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல மயிலிறகு கேட்டுக்கிட்டு இருக்கோம். காலத்தை வென்றிருக்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு. இருளான மேகத்துறையின் பின் மறைந்தாலும் உறவோடு ஓடியாடி உவந்தே காதல் கொள்ள அலங்காரம் கொண்ட தாரகையோடு அசைந்து ஊஞ்சல் ஆட ஆனந்தம் நிறைய அழகான இரவினில் ஆகாய வீதியில் தன்னன் சுடரின் ஒளியில் ஆனந்தம் தேடும் இருவரின் என்ன அலைகளாய் வரும் பாடல் மஞ்சள் மகிமை திரைப்படத்திலிருந்து. இசை எஸ் ராஜேஸ்வர ராவ், பாடலாசிரியர் உடுமலை நாராயண கவி, பாடியோர் பி சுஷீலா கண்டசாலா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலிறகு. இனி 10 மணிக்கு மலடி மெடிகள் நிகழ்ச்சியில கேட்கலாம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிசனர்ஸ். சோ வராத நேயர்கள், எனக்கு எஃப்எம்ல பேசி ஆகணும், என்னுடைய விருப்ப பாடல் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க 0422 அப்படிங்கிற முன்னணி பெண்ணோட 2316 3312 அல்லது 2317046 அப்படிங்கிறது. சோ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிசனர்ஸ் தயாரா இருங்க, மலடி மெடிகள் நிகழ்ச்சியில இணைந்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
1: ஹாய், என் பேர் டாக்டர் சீதாராம். நான் இந்திய மருத்துவ சங்கத்தோட செயலர், கோயம்புத்தூர் பிரான்ச். உடல் உறுப்பு தானம் இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணால் 8 பேரோட உயிரை மினிமம் காப்பாற்றலாம். ப்ராப்பரான சேனல் தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற சேனல் இருக்குது, டிரான்ஸ்டன் TRANSTAN அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் உடல் உறுப்பு தானத்துக்கான பதிவை பண்ணிக்கலாம். முழு உடலையும் தானம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த உறுப்பு தானம் பண்ணணும் தோணுதோ அந்த உறுப்பை நீங்கள் தானம் பண்ணலாம். இது வந்து உயிரை மட்டும் காப்பாற்றுறது கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான எஜுகேஷனையும் இந்த உடல் உறுப்பு தானம் ஹெல்ப் பண்ணுது. ரிசர்ச் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது, ஃப்யூச்சர் பர்பஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்டன் TRANSTAN இந்த டிரான்ஸ்டான்ங்கிற அமைப்பு மூலியமாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உடல் உறுப்பு தானமும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வழியாக. அதே மாதிரி தமிழ்நாடு தான் நம்ம இந்தியாவிலேயே டாப்பில் இருக்கோம் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ இதே மொமெண்டம் நம்ம மெயின்டைன் பண்ணால் நம்மளால் முடிஞ்ச நிறையா உயிர்களை காப்பாற்ற முடியும்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி 103 எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இதமான இனிமையான இரவு வணக்கம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுகள். இன்னைக்கு மெலடி மெட்டுகள் சூப்பரா ஜாலியா தொடங்கியாச்சு. யாருக்காக அப்படின்னா, ஈரோடு டிஸ்ட்ரிக் லிசனர்ஸ்க்காக. சோ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிசனர், நான் எனக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு புலமாம கால் பண்ணுங்க. 0422 அப்படிங்கிற நினைப்பினோட 2316 3312 அப்படிங்கிற நம்பருக்கு, அல்லது 2317046 அப்படிங்கிறக்கு கால் பண்ணலாம். உங்களுடைய விருப்ப பாடல தெரியப்படுத்தலாம் சொல்லிட்டு நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
2: ஓம்புட்டி வானவில் மாரிமுத்துங்க.
1: மாரிமுத்து, என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
2: இதய கோயில் இருந்து நானும் பாடும் ஒரு ஆகும் அந்த சாங்.
1: ஓகே, பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 10:06 நிமிடம். எல்லா நிமிடங்கள் நிகழ்ச்சியில் இணைக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: மேடம் கார்த்திகேயன், கொடிவேரி மாவட்ட ஊரு சதுமுகை கிராமத்துல இருந்து பேசுறேன்
0: மேடம். ஓகே கார்த்திகேயன், என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: மேடம் உதயகிரம் படத்துல இருந்து தேனே தென்பாண்டி மீனே பாட்டு.
0: ஓகே, பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல நேரம் 10:11 நாம் அணிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வெள்ளடி மெட்டுகள். இன்னைக்கு வெள்ளடி மெட்டுகள் நிகழ்ச்சி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிசனர்ஸ்க்காக ஸ்பெஷலா போயிட்டே இருக்கு. சோ இன்னும் என்னுடைய பாட்டு வெள்ளடி மெட்டுகள் நிகழ்ச்சி எத்தனை தடவை ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிசனர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்தாலும் வரவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கால் பண்ணுங்க 0422 அப்படிங்கிற முன்னெடுப்பினோட 2316312 அல்லது 2317046 நம்பருக்கு கால் பண்ணலாம். இணைக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
1: ஈரோடு முத்தம்மாளையம் பகுதி 4 இருந்து சிவகுமார்.
0: சிவகுமார், என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: படம் யாரோ எழுதிய கவிதை.
0: ஓகே.
1: பாடல் பருவம் கனிந்து வந்த பாவை வருக.
0: ஓகே, பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 10:17 ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிசனர்ஸ்க்காக இன்னைக்கு விளையாட்டு நிகழ்ச்சி ஜாலியா போயிட்டு இருக்கு. இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: சதுமுகையிலிருந்து பகுத்தம்பாளையம் விஜயகுமார் பேசுறேங்க மேடம்.
0: விஜயகுமார், என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: நல்லவன் படத்துல இருந்து உன்னைத்தானே பாடுங்க.
0: ஓகே, பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: மையாம இணைப்பு கட்டாவதுன்னு தெரியலம்மா.
1: ஓகேங்க, நாங்க என்னன்னு பாக்குறோங்க. என்ன படத்துல இருந்து பாடல் வேணும் உங்களுக்கு?
0: நானும் ஒரு தொழிலாளி படத்துல இருந்து நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னாடி.
1: ஓகே, பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 10:20 நிமிடம். மெல்லடிமிட்டுகள் நிகழ்ச்சியில் இணைக்கூடிய நேயர் வணக்கம்.
1: ஈரோட்ல நீ இளங்கோ பேசுறமா? சூர்மடி வளசந்து.
0: ஓகே இளங்கோ, என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: படமா? நானும் ஒரு சொல்லல, இப்ப 4வது

0: ஆகாஷ்வாணி 103 FM நேரம் 10:25 நம்ம 2 மினிட்டுகள் நிகழ்ச்சியில ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னர்ஸ் அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இணைக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம் சோம

ஆகாஷ்வாணி 103 FM நேரம் 10:30. சோ இன்னைக்கு லிசனர்ஸ் சாய்ஸ் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிசனர்ஸ்க்காக நான் இப்பதாங்க ரேடியோ ஆன் பண்ண, நானும் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிசனர் தாங்க. என்ன பண்ணணும் பாட்டு கேட்கறக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க 0422 அப்படிங்கிற நினைப்பினோட 2316 3312 அப்படிங்கிற நம்பருக்கும், அல்லது 2317

0: 8006 அப்படி நம்பருக்கும் கால் பண்ணலாம். உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
1: திட்டமலை திருமலா மலை மேடம்.
0: பேர் சொல்லுங்க. உங்களுடைய பேர்
1: என்ன? பாலசுப்ரமணியம் மேடம்.
0: பாலசுப்ரமணியம் என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: ஜோதிமலர் படத்துல வெண்ணிலா முகம் தேடுங்கிற பாட்டு.
0: ஓகேங்க ஓகேங்க. பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: மெல்லடிமெட்டுகள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இணைக்குடி நேயர் வணக்கம்.
1: வணக்கங்கம்மா.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கவேலுங்கம்மா.
0: தங்கவேல், என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: படம் வந்து என்ன தோழன், நல்ல பாடல் பண்ணுங்க, எல்லாரும் கேட்கலாம்.
0: ஓகே, பாடம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும், தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அழிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அந்நாள் அதிடும் அதிடும்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஈரோடு பகுதியிலிருந்து சுந்தரம்.

0: ஆகாஷ்வாணி 103 FM-ல நிறைவான பாடல் இன்னைக்கு மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சியில ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சிவகுமார், பவதாரணி.
1: மாமாவும் பொண்ண கொடு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.3 MHz.
1: ஆகாஷ்வாணி 103 FM-ல நேரம் 10:56. இனி கேட்கலாம் நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, நாளை காலை 6:00 காலை தென்றலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 50, அதிகாரம் இல்வாழ்க்கை. 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குபவர் கா அம்சப்ரியா அவர்கள். அதனைத் தொடர்ந்து சூலமங்கலம் சகோதரிகள் எஸ் ஜானகி, எஸ் சரளா, டாக்டர் சீர்காழி, எஸ் கோவிந்தராஜன், ராதா ஜெயலட்சுமி ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக. 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 7:30 கொஞ்சம் கிளி பேபி ஸ்ரீதர்ஷா. 7:40 நம்மை சுற்றி. 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 சிறுவாணிச்சாரல். 10:02 இது உங்க சாய்ஸ் நேயர் விருப்பம். 11:02 இன்றைய நேயர். 11:30 வண்ணப்பூக்கள் இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் கண்ணன் தூது இலக்கிய பேருரை வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள். நண்பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே கட்டிடக்கலை வல்லுநர் தாரா பிரசாத் அவர்களுடன் நேர்முகம். 1:00 மணி 1, மலர் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தஞ்சை நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம்

செஞ்சேரிமலை ஓவியர் கே நாகராஜன் மற்றும் எஸ் கவிதா ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். 3:00 டீ டைம், 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 4:00 கெட் செட் கோ, 5:00 சித்திர செவ்வானம், 6:00 பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை, 6:30 இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே லீட்ஸ் ஹெடிங்லே மைதானத்தில் நடைபெறும் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:30 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே லீட்ஸ் ஹெடிங்லே மைதானத்தில் நடைபெறும் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனை தொடர்ந்து டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:00 காலை 5:53 வரை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நேயர்களை, சென்னை மெட் சென்டரிலிருந்து கிடைச்சிருக்கிற வெதர் அப்டேட். கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸுமாக இருக்கு. திருப்பூரை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸுமாக இருக்கு. ஈரோடு பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சம் 38 டிகிரி செல்சியஸுமாக இருக்கு. ஊட்டியை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 18 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சம் 24 டிகிரி செல்சியஸுமாக இருக்கு. பாலக்காடு பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸுமாக இருக்கு. நேயர்கள், இதுவரை கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு மற்றும் சென்னை மெட் சென்டரிலிருந்து கிடைச்சிருக்கக்கூடிய வெதர் அப்டேட்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக செம்பருத்தி படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மனோ எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

என்னாச்சு உனக்கு? இங்க பாரு.

அதிசய பிரவி திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், சித்ரா இவங்களுடைய வாய்ஸ்ல வாலி அவர்களுடைய வரிகள்ல இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:11 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து மனோ மின்மினி இவங்களுடைய குரல்ல வாலி வரிகள்ல இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:22 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. கடைசியாக அமைதிப்படை திரைப்படத்திலிருந்து மனோ சொன்னலதா இவங்களுடைய வாய்ஸ்ல இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா இவங்களுடைய குரல்ல, வாலி அவர்களுடைய வரிகள்ல இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

அம்மன் கோவில் திருவிழா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். எஸ் ஜானகி மனோ இவங்களுடைய குரலில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:32 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்பு சின்னம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மனோ, சித்ரா இவங்களுடைய வாய்ஸில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

ஆத்தா உன் கோவிலிலே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். மனோ எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில், காளிதாசன் வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா இவங்களுடைய குரலில், இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

கப்பல் வருவாளா படத்துல இருந்து மனோ அவர்களுடைய குரல்ல, பழனி பாரதி வரிகள்ல எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:56 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க நடராஜ் உங்களுக்காக பாடல்கள் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த வரிசையில அடுத்ததாக சின்ன ஜமீன் திரைப்படத்திலிருந்து வாலி அவர்களுடைய வரிகள்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில மனோ சொன்னாலதா இவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: ஒரு காசி காசி இந்த அம்மா பொண்ணு கை ரொம்ப ராசி ராசி
1: நீ நடக்க நடந்து கொஞ்சம் சில்லற காசு வீசி போடு நைனா நைனா
0: ஏ அம்மே
2: ஏ சாமி
0: ஏ நைனா
2: ஏ அம்மே
0: ஏ அம்மே ஏ அம்மே ஏ சாமி சாமி சாமி ஓ சாமி காசி

பூவை கொண்ட தேன்கனியை உடை கொண்டு மூடும் போது உறங்குமோ உன் அழகு. தாமரை கன்னங்கள் தேன்மலர்

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.
2: Aku menjamaka.

0: அதிகாலையில் நான் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே
1: வேளையிலே
0: என் உடம்பெல்லாம் உதறித்தது போல் ஒரு பிரம்மம்.
1: ஏன் அத்தின் பேர் ஏதாவது அக்கப்போர் பண்ணாரா?
0: அபிஷ்டு, அக்கப்போர் பண்ணது அத்தின் பேர் இல்ல.

0: பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் கடலூர் எம்பி பாலச்சந்தர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவில்.
0: கூவி அழைத்தால் என்று தொடங்கும் கவிஞர் வாலி ஏற்றிய பாடல். வலஜிராகம் ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் கடலூர் எம்பி பாலச்சந்தர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.